அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஷியாம்லா தண்டகம், டி கே பட்டம்மாளின் குரலில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 முதல் 6:45 வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ள தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வரும் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது, வாழ்க்கை இன்னும் ஒரு வாய்ப்பு தருகிறது என்று.

0: வாய்ப்புக்காக காத்திருக்கும் நேயர்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி காற்றலைகளில் இணைவது ஷாலினி. நேரம் காலை 6:03. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனதை மயக்கும் மெலோடியிலும் ஆன்மாவை புனிதமாக்கும் இறை இசையிலும் உங்களை இணைக்கும் தெய்வீக தருணம் இது. இறைவனின் அருள்மழை பொழியும் அந்த பக்தி நிமிடங்களை உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு வரும் அருளின் இசை பயணம் இது.
1: அருள்மணி மாலை.

பக்தி பாடல்களால் மனதை புனிதமாக்கும் அருள்மணி மாலை இதோ ஆரம்பமாகிறது. அகந்தை என்ற ஆணவத்தை அடக்கி அடக்கம் என்னும் பண்பை வளர்த்து கொள்பவர்களுக்கே விநாயகரின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்ற சிந்தனை வரிகளோடு விநாயகரை பெருமையை போற்றும் பாடல். பாடலுக்கு இசை வீரமணி சோமு, குரல் வீரமணி ராதா, கற்பனை உளுந்தூர்பேட்டை சண்முகம்.

நேரம் காலை 6:09 நிமிடம். கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சி. அன்பின் வடிவே ஆறுமுகா, நீ காட்டும் வழியே என் வாழ்வின் வெளிச்சம் என முருகன் பாடலை இசையமைத்து பாடுகிறார் TM சௌந்தரராஜன். பாடலுக்கு கற்பனை கோவை கூத்தன்.

இறைவனின் அருளை பெறும் பக்தி பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அருள்மணி மாலை நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:17. இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் ஒளியேற்றும் தாயே, என் கவலைகள் அனைத்தையும் போக்கும் கருணை கடலே, உன் பாதமே கதி என வந்தேன் காத்தருள்வாயே என அம்மன் புகழை போற்றும் பாடல் இது. தேவா இசைக்கு குரல் கே.ஜே. யேசுதாஸ். கற்பனை செம்பொன்னார் கோவில் சண்முகம்.

மனதை அமைதிப்படுத்தும் பக்தி இசையை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நேரம் காலை 6:21. அண்டம் முழுவதும் படைத்தாள்பவளே, கண்டம் கருத்தவனின் உயிர் துணையே, சிங்கமதை வாகனமாய் பெற்ற ஸ்ரீ துர்க்கையே, வந்தனை செய்தோம் மங்கள வாரம் அதிலே என்ற அம்மனின் புகழை போற்றி பாடுகிறார் நித்யஸ்ரீ பிரபாகர். பாடலுக்கு இசை டி கே ராமமூர்த்தி, கற்பனை பாண்டியன்.

இறை அருளை மனதில் மலரச் செய்யும் நிகழ்ச்சி இது. அருள்மணி மாலை, நேரம் காலை 6:25. சாப்பிடுவதிலும் நடமாடுவதிலும் தூங்குவதிலும் விழித்திருப்பதிலும் அளவாக இருப்பவன் துன்பமில்லாமல் இருப்பான் என்ற பகவத் சீதை சிந்தனை வரிகளோடு பி. சுசிலா பாடும் பாடல். எம். எஸ். விஸ்வநாதன் இசைக்கு கற்பனை, கண்ணதாசன்.

நேரம் காலை 6:30. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மொழி மாலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டி கே ராமமூர்த்தி இசைக்கு சரளா பாடிய பாடல். பாடலுக்கு கற்பனை நாகூர் சலீம்.

நேரம் காலை 6:34 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இயேசுவின் பாடலுக்கு சமீபில் இசையமைத்து ஹேமாஜான் பாடிய பாடல் இது.

பக்தி பாடல்களை உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு வரும் அருளின் இசைப்பயணத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் காலை 6:40. பக்தி கலக்கும் போது உணவு பிரசாதமாகிறது, பட்டினி விரதமாகிறது, தண்ணீர் தீர்த்தமாகிறது, இசை கீர்த்தனையாகிறது, பயணம் யாத்திரையாகிறது, மனிதனு புனிதமாகிறான் என்ற ஆன்மீக சிந்தனை வரிகளை சுமந்து வரும் பாடல். பாடலுக்கு இசை விஜய் பாஸ்கர், கற்பனை சங்கர், குரல் ஜானகி.

0: இதுவரை நீங்க கேட்ட இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. உங்கள் உள்ளங்களை மகிழ்வித்த இறைவனின் இனிய இசைப்பாடல்களை மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:02 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நேரம் காலை 6:44:55 இன்னும் சில நொடிகளில் தொடர்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்த புகார்கள் மீது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள் குறித்த குறைகளை மொபைல் செயலி மூலமாக தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சம்பத் கூறினார். பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான தேவைகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் செயல்பாடுகளை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் முறையிலான பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பீட்டில் குளறுபடிகள் இருப்பதாக வந்துள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு

0: லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளை முதலமைச்சர் சீரமைக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் முக்கிய கண்காட்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. 7 லட்சம் மலர்களை கொண்டு மலர் அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 1,20,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தவிர மகாபலிபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட வடிவங்கள் மலர் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்தனர். இதனிடையே மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் சிறந்த மலர் அலங்காரங்கள் வைத்திருந்தவர்கள் மற்றும் சிறந்த வீட்டு பூங்கா வைத்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 2,10,000 சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் அந்நாட்டின் கடன் சுமை அபாயகரமான நிலையில் உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநிலம் உனக்கோட்டில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பாரம்பரியமிக்க பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு துர்கா தாஸ் யுகே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையினருக்கு நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கடல் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுதர்ஷினி கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆன்டிகுவா துறைமுகம் சென்றடைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காய்கறிகள், பழங்கள், மூலிகைச் செடிகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற தோட்ட பராமரிப்பு போட்டிகளில் 300க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலய திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் 2

0: தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா, ஷிரோல், ருத்ரா கிரண், இம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஜோர்டானின் சமின் அகமது அல் உபேடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் இம்ஹான் கொரியாவின் சியோக் மூசிமை வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷ் கிறிஸ்டோ இணை 8-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுட்டா வட்டானாபே, மாயா தங்குச்சி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆரம்பமாகும். காலை 8:00 செய்திச் சுருக்கம், 8:02 நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை வழங்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி, காலை 9:00 செய்திச் சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம் தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்ச்சி, காலை 10:00 செய்திச் சுருக்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தொலைபேசி வழி சிறப்பு நிகழ்ச்சி இதுவும், முற்பகல் 11:00 செய்திச் சுருக்கம், 11:02 காலங்கள் கடந்து இன்றும் இதயத்தில் நிலைத்து நிற்கும் இன்றும் இனியவை நிகழ்ச்சி ஆரம்பமாகும். நண்பகல் 12:00 இடைக்கால பாடல்களை வழங்கும் ரெட்ரோ நேரம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 ரெட்ரோ நேரம் மீண்டும் ஆரம்பமாகும். பிற்பகல் 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி, தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி, பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வாத்சல்ய திட்டம் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், 4:00 செய்திச் சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி, மாலை 5:00 செய்திச் சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 5:10 பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 5:55 மீண்டும் பூந்தென்றல் நிகழ்ச்சி ஆரம்பமாகும். மாலை 6:00 பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7:00 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல் வழங்குகிறார் சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 செய்தியறிக்கை. இரவு 8:05 இசையும் நானும் சிறப்பு நிகழ்ச்சி பன்முக

0: பாடகி மாலதி லட்சுமண் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ராதா கிரிதரன். இரவு 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவே. இரவு 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இரவு 11 மணிக்கு மனசு மயங்கும். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது இன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: வில்லாதி வில்லன்கள் எல்லோருமே என்னை விலை பேச வந்தார்களே.
0: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
2: அழகே இன்பம் அழித் தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தால் வருவாய் இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயும் உடலே இன்பம்.
0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நீங்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

புழுவிற்கு மீன் ஆசைப்பட்டது, மீனுக்கு மனிதன் ஆசைப்பட்டான். மீனுக்கு சிக்கியது புழு, மனிதனுக்கு சிக்கியது மீன். ஆனால் புழுவிற்கு கேள்விக்குறி. புழு காத்திருந்தது மனிதன் மண்ணுக்குள் வரும் வரை. இவ்வுலகில் யாரும் யாரை விட உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை. இவரெல்லாம் நமக்கு சரிசமமா என யோசிக்கும் மனமே, புரிந்து கொள், வாழ்க்கை சக்கரம் போன்றது. கீழே உள்ளது மேலேயும், மேலே உள்ளது கீழேயும் வந்தாக வேண்டும். அனைவரையும் சமமாக மதித்து நடக்கும் மனப்பாங்கை வளர்த்துக் கொள்வோம், வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவோம் என்ற சிந்தனை வரிகளோடு ஸ்டார்ட் பண்ணலாம் நிகழ்ச்சியை. சூப்பரான பாடல்கள் ஃபேஸ்புக் வச்சு இன்னைக்கு டேயோட ஸ்பெஷல் நிறைய இருக்கு. ஸ்டே டியூன் வித் பாரதி, தமிழ் FM 102 வித் மீ RJ ஷாலினி.

0: இமானுடைய மியூசிக்கில் சந்தோஷ் ஹரிஹரன், அனிதா இவங்களுடைய வாய்ஸில் சாட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 7:06.
1: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐயா கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
2: ஆர்பிஐ சொல்கிறது,
1: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
4: ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அமைதி பாதுகாவலர்கள் தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் யூஎன் பீஸ் கீப்பர்ஸ். ஒவ்வொரு ஆண்டும் May 29 உலக அமைதிக்காக தங்கள் உயிரையும் பணயம் வைத்து பணியாற்றும் வீரர்களை கௌரவிக்கும் நாளாக இது அனுசரிக்கப்படுகிறது. போர், கலவரம், அரசியல் நிலை குலைவு, இயற்கை பேரழிவுகள் போன்ற கடினமான சூழ்நிலைகளில் மனிதர்களின் உயிரையும் மனித உரிமைகளையும் பாதுகாக்கும் முக்கிய பணி இந்த அமைதி பாதுகாவலர்களுக்கு உள்ளானதாகும். இவர்கள் வெறும் படை வீரர்கள் மட்டுமல்ல, மருத்துவர்கள், பொறியாளர்கள்,

0: காவல்துறை அதிகாரிகள், சமூக பணியாளர்கள் என பல்வேறு துறைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பல நாடுகள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், ஆனால் இவர்களின் ஒரே நோக்கம் உலகில் அமைதியை நிலைநாட்டுதல். இந்த அமைதி பாதுகாவலர்கள் போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சமாதானத்தை உருவாக்குவது மட்டுமல்லாமல் மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து அவர்களின் வாழ்வை மீண்டும் வழிபடுத்த உதவுகின்றனர். இந்த நாளில் உலக அமைதிக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்தவர்களையும் இன்றும் பல்வேறு பகுதிகளில் அயராது பணியாற்றி கொண்டிருப்பவர்களையும் நன்றியுடன் நினைவு கூறுவோம். அமைதி என்பது ஒரு நிலை மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை தங்களின் வாழ்நாள் கடமையாக எடுத்துக்கொண்டு பணியாற்றும் இந்த வீரர்களுக்கு நம் மனமார்ந்த மரியாதையையும் நன்றியையும் சமர்ப்பிப்போம்.
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

0: அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
1: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
1: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்தம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கியை அணுகி உங்க அக்கௌண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
6: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 7:11. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த ஒரு சூப்பரான பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில, ஹரிச்சரன், மதுஸ்ரீ அவங்களுடைய வாய்ஸ்ல, வாலியோட கற்பனை வரிகளில் பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் காலை 7:14:30. இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை. அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அவர்களது அர்ப்பணிப்பு மிக்க சேவை பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாடு குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு உலக தரத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், சவுதி அரேபிய இளவரசர் ஃபைசல் பின் ஃபெரான் பின் அப்துல்லா மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரில் செவியா ஆகியோருடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார்.

0: சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உட்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கேரளம், கோவா மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். முதலாவதாக பெங்களூரு செல்லும் அவர் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். இதையடுத்து தவங்கரையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பவள விழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் நடைபெறும் கோவா மாநிலம் உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதையடுத்து கேரள செல்லும் அவர் கோட்டயத்தில் மலையாள நாளிதழின் 140வது நிறுவன தின நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். இஸ்ரேல் நாட்டிற்கான விமான போக்குவரத்து சேவைகள் ஜூலை மாதம் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லி டெல் அவிவ் நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து சேவை ஏற்கனவே ஜூன் மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசியாவில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழல், விமான எரிபொருளின் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் வலுவடையும் என்று தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்த போதிலும் கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் 3வது பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று திரு அல்பானிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் மும்பை மற்றும் புத்தகயா போன்ற இடங்களுக்கு சென்று மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் பார்வையிட உள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கடல்சார் பாதுகாப்பு, ஆளில்லா விமானம் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்த அம்சங்களும் இதில் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநில பிஜேபி கட்சித் தலைவராக திரு கேவல் குமார் சிங் தேலான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக கட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று திரு கேவல் குமார் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த வானிலை மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் அகில் ஸ்ரீவத்சவா இதனை தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா, மத்தியப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயது

0: உட்பட்டோருக்கான தடகள போட்டியில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிரோல், ருத்ரா கிரண் நிம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஷிரோல் ஜோர்டானின் சமின் அகமத் ஹல் உபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் நிம்ஹான் கொரியாவின் சியோக் மோசிம்மை வென்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. 102.3 FM.
1: செய்தியறிக்கை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம். வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 7:25. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான சாங் கேட்கலாம். வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக ஹரேஷ் ஜெயராஜ் அவங்களுடைய மியூசிக்ல தாமரை வரிகளுக்கு ஹரிஹரன் விஜய் நகுல் அவங்க பாடின பாடல் இது.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேரம் காலை 7:32 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாட்டு கேட்கலாம். பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி விவித் பாரதி முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வி ஒன்று நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த கேள்விக்கான விடையை உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் அதில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கேள்வி என்ன அப்படின்னா, சோழர் கால வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கல்கி எழுதிய புகழ்பெற்ற நாவல் எது அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, சோழர் கால வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கல்கி எழுதிய புகழ்பெற்ற நாவல் எது அப்படின்றது தான் கேள்வி. உங்களது பதில விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 முகநூல் பக்கத்தில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த கேள்விக்குரிய விடை தெரியறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடல் கேட்டலாம்.

நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் உதயம் NH4 திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி பாடின பாடல். ந. முத்துக்குமார் கற்பனை வரிகளுக்கு இசை ஜிவி பிரகாஷ்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: வில்லாதி வில்லன்கள் எல்லோருமே என்னை விலை பேச வந்தார்களே.
0: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
2: அழகே இன்பம் அழித்தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருவாய் இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயும் உடலே இன்பம்.
0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.

நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் சம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 7:39 நிகழ்ச்சியில பாடலுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ்புக் க்வெஸ்சன் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கணும்னே, அதுக்கான விடையை நிறைய பேர் எழுதி அனுப்பிச்சிருக்கிறீங்க, கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறீங்க. யார் யார் அப்படின்னா வஜ்ரவேலு, பிரமிளா தமிழ்ச்செல்வன், புண்ணியகோடி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சோமமங்கலம் சடகோபன், கண்ணன், ஆனந்தமுருகன், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, அப்புறம் புகழினி, இவங்களெல்லாம் வந்து கமெண்ட் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் போஸ்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலாம். சரி, இப்போது 7:40 ஆயிடுச்சு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் ஆரம்பமாக வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்த வீரம் திரைப்படத்திற்கான பாடலை சாகர் ஸ்ரேயா கோஷல் பாடின பாடல் இது. விவேகாவுடைய கற்பனை வரிகளில் பாடல்.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இடம்பெறக்கூடிய அடுத்த ஒரு சூப்பரான பாடல் தாம் தூம் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்த பாடல் இது. ஹாரிஸ் ராகவேந்திரா அவங்களுடைய வாய்ஸில் நா முத்துக்குமார் வரிகளில் பாடல் கேட்கலாம்.

0: உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நேரம் காலை 7:51 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பாய் 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி ஒன்று போஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம். அதற்கான விடையை வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சோழர் கால வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கல்கி அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற நாவல் எது அப்படின்ற கேள்விக்கு இன்னும் நிறைய பேர் வந்து உங்களுடைய விடையை போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, மதுரை சோ சண்முகம், சண்முக சுந்தரம், சோமமங்கல மூர்த்தி ஆனந்தன், மயிலை பட்டாபி, அருணகிரி கீதா, ராமகிருஷ்ணன், கொழுமங்கொண்டான், நட்சத்திரா தருண், பூந்தண்டலம், ரக்ஷனா ஹரிபாலன், ஆரணி பாம்பம்பட்டி ஆண்டாள் தேவமணி, அந்தோனி ராஜ், அப்புறம் ஆதிவரதன். அவங்க வந்து புக்கையே அப்படி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, பேனர் மாதிரி வச்சு. ஓகே, பழனி அவங்க காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. பிரபாகரன் பொன்னியின் செல்வன் சொல்லிட்டு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. மேலப்பீடு தயாளன், அன்புராணி, பத்மா சவுந்தரராஜன், புண்ணியம்மன் மேடு வண்ணே கணேசன், அள்ளி நகரம் எஸ் மகாதேவன், மணலி பெரிய செக்காடு ஜெயக்குமார், இவங்க எல்லாரும் வந்து இந்த கேள்விக்கான விடைய சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு கேள்விக்கான விடைய சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். சோழர் கால வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கல்கி அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற நாவல் பொன்னியின் செல்வன் என்பது மிகச்சரியான விடை. நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்த பாடல் ஒரு அருமையான பாடல். சிலம்பாட்டம் திரைப்படத்திற்காக இளையராஜா பாண்ட பாடல் இது. நா முத்துக்குமார் வரிகளில் கேட்கலாம்.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும். பிடித்த

0: போஸ்டோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
1: அது சரி.
3: இதுவரை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் கேட்கலாம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நாளை காலை 7 மணிக்கு. நேரம் காலை 7:59 45 அழைச்சு நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. அதை தொகுத்து வழங்க வந்திருக்காங்க RJ ராதா. அதற்கு முன்னதாக கேட்டலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று BJP மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கூடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 8:02.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றலில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர இனி நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: கடிதமழை நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் ஒளி உலாவர காத்திருக்கிறது உங்களின் இனிமையான பெயர்களோடு. அந்த வகையில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் கூலி படத்திற்காக.

டி ராஜேந்தர் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல் இது. அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அறிவின் அவருடைய கற்பனையில் அறிவும் கூட இணைந்து பாடியிருக்கிறார் இந்த பாடலை. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ரவிகார்டன், வீரச்சோழபுரம் வீரராகவன், பொன்னேரி, பழவேற்காடு, கருணாநிதி, ராதா, சக்திவேல், கங்கா, பிரியா, அனுஷா, தக்ஷன், பிரியதர்ஷினி, மூலக்கொத்தளம், முருகானந்தன், கௌரி, மகாலட்சுமி, ஆனந்தலட்சுமி, திருமலை, ஜெகன், சபரி, மகேஸ்வரி, சாதனா, புளியந்தோப்பு, தனசேகர், முரளிகிருஷ்ணன், நாகராஜன், ரேணுகாதேவி, நிக்கில், சுதாகர், வருண் கண்ணன், ரோம்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர் டி, வருண் ஆகியோரின் விருப்பத்தில் நாமும் இணைவோம். இதோ நிகழ்ச்சியின் தொடக்கமாக.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நிலையத்தில் நேரம் 8:10.
1: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAD 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcad.edcin.co.in and take the first step toward the blue.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களின் இனிமையான பெயர்களோடு பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து அநீதி படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. ஹேஷம் அப்துல் வஹாப் மற்றும் ரவி ஜி பாடிய பாடல். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கார்த்திக் நேக்தா இயற்றிய பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, டி சி ராஜேஷ் ராகம்மாள், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி சஞ்சய் மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி புனிதவதி ஹெலன், ஐஸ்வர்யா பிரின்சி சோஃபியா, சைதை ஜோதியம்மாள் நகர், ராஜ்குமார் சுகந்தியா, அக்ஷயா அபிஷயா, புலியூர் பரமக்குடியிலிருந்து, உமாபிரியன் காஞ்சனா, பிரேம்குமார் அருணா, பிரவீன்குமார் பாப்பா, தேவராஜ் யுவராஜ் சஞ்சய், சீரணிபுரம் அனிதா, சாமுவேல் செஞ்சி கப்பையிலிருந்து, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா ஆகியோரின் விருப்பத்தில்

இனி நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பரமக்குடி அலங்கார ராஜ் அந்தோணி, மெர்சி ஜெர்லின், எஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷமு அலி, தபசுன் காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரின், ஷமீம், பிரதோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷயாத் ரிஸ்வான், ஷமியா பானு, மதுரவாயல் வேல்நகர் கதிர்வேல், சென்னை பாடி ரவி, கலவை மேல்நெல்லி விஜயன், சிறுங்காட்டூர் அம்மா சின்னம்மாள், மதுரவாயல் ரோஸ் ஆகியோரின் விருப்பத்தில் நந்தன் படத்திற்காக நமிதா பாபு பாடிய பாடல், ஜிப்ரான் இசையில் இறைவி இயற்றிய பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களின் இனிமையான பெயர்களோடு நிலையத்தில் நேரம் 8:20.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு காற்றலை முழுதும் நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் நண்பன் ஒருவன் வந்த பிறகு படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. ஏஎச் காஷிப் இசையமைத்து தனுஷ் மற்றும் ஷாம் விஷால் ஹர்ஷவர்தனுடன் இணைந்து பாடிய பாடல் இது. ஆர்ஜே விஜயின் கற்பனையில் வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு இந்திரா உதயகுமார் யுகபாரதி கொருக்காத்தூர் பாரிவல்லல் மாலதி வெண்கரும்பூர் நேரு சிந்தாமணி சஞ்சய் சரவணன் சுமதி லால்குடி ராஜேந்திரன் கஜலட்சுமி பெண்ணாடம் சரவணராஜ் கொள்ளிடம் காமராஜ் இந்திராணி காஞ்சிபுரம் தாயார்குளம் திரு ராணி ஆனந்தன் சதீஷ்குமார் கோமதி புகழேந்தி மீனாட்சி

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ப்ளூ ஸ்டார் படத்திற்காக பிரதீப் குமார் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடிய பாடல். உமாதேவியின் கற்பனையில் கோவிந்த் வசந்தாவின் இசையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் புவனா சூலை மனோகரன் ரீஜா விக்னேஷ் வினீத் விவேக் ஏவிஎம் அவென்யூ கோபி கிருஷ்ணா திவாகரன் புரசை ஏமி திரு அன்னை இல்லம் அக்ஷயா விக்னேஷ் விவேக் வினீத் திருவள்ளூர் கடகம்பத்தூரிலிருந்து விஜயகுமாரி சுரேந்திரன் கேரளம் வடகரா குறிக்காளர் நளினி பாஸ்கரன் குன்னு மகுரை கீத பாலன் செய்யாறு வட்டம் சிறுங்காட்டூர் எம் ராஜேந்திரன் தனலட்சுமி கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா ஆர் மணிகண்டன் மதுரவாயில் மதுரநாயக்கன் திரு சரஸ்வதி காதர்வேடு கார்த்திகேயன் அம்பிகா வடமணப்பாக்கம் காலிவீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன் ஆகியோரின் விருப்பத்தில் இதோ ரயிலின் ஒலிகள் பாடல்

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேட்க மறக்காதீங்க.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 8:30.
3: உங்கள் விருப்பம்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்களின் இனிமையான பெயர்களோடு பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய பாடல் சீமராஜா படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. சியாண்ட்ரோடன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலுக்கு இசை டி எமான், கற்பனை யுகபாரதி. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் புது கேசவரம் வஜ்ரவேலு கேசவன், தக்கோலம் நடராஜன் கிருஷ்ணம்மாள் மற்றும் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் நாகராஜ் செல்வி ரித்திகா, பன்னுட்டி ஒரையூர் சுந்தரமூர்த்தி மரகதம், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, சோமங்கலம் சடகோபன், பரணிபுத்தூரிலிருந்து துரைவேலு நவீனன், அரிச்சந்திராபுரத்திலிருந்து ஸ்ரீனிவாசன் கனகவல்லி வேதம், மதுரவாயில் ஆதிரா சம்யுக்தா சம்பத் மனோகரன், சோமங்கலம் சடகோபன் ரவீந்திரன், பிச்சைவாக்கம் சிகாமணி ஏகாம்பரம் ரவி ஆகியோரின் விருப்பத்தில் இதோ சீமராஜா திரைப்பட பாடல்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். எங்க கூட நிறைய பேர் வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சாமுனி கே எம், குமணஞ்சாவடியிலிருந்து தீட்டாலம் டி சி ராஜேஷ், அவர் கூட அழகான ஒரு போஸ்டர் அடிச்சு நமக்காக அனுப்பிச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் போங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருக்காரு. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், கடிதங்கள் வழியாக நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் அவர்களின் இனிமையான பெயர்களோடு வழங்கி கொண்டிருக்கும் உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நடத்தவரும் தங்களை வருக வருக அப்படின்னு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்களோட பெயர்களை அப்படியே உங்க குரல்ல படிங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டிருக்காரு. பெங்களூர் குப்பநத்தம் ராமு அவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி, தர்மபுரி முருகன், பொன்னேரியிலேருந்து கலீல் அகமத், எக்ஸலண்டான சாங்ஸா இருக்கு, குட் ஜாப் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பாரிவள்ளல் அவர் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்திலிருந்து அனைத்து நிகழ்ச்சிகளுமே நல்லா இருக்கு அப்படின்னு அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவள்ளல் அவருடைய பதிவு. இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் ஸ்ரீதேவி முனிராஜா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவர் பதிவு பண்ணிட்டு அப்படி நம்மளுக்காக அந்த போஸ்டருமே போட்டிருக்காரு. திரும்பவும் உளுவம்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், சாந்தி ரமேஷ் அவங்க எல்லாமும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், சூளை ரீஜா மனோகரன் இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ஒரு வாழ்த்துக்களை, பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஓம் பிரகாஷ் ஒழிக்கும் பாடல்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு இவங்க எல்லாமும் பதிவு பண்ணியிருக்காங்க. திருமை இசையிலேருந்து கஸ்தூரி அருணா சேகர் இவங்களுமே எல்லா பாடல்களும் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் அவர் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் எல்லா பாடல்களும் கேட்க தூண்டும் பாடல்களாக இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், நாங்கள் விரும்பிய பாடல்களை ஒளிபரப்பியதற்கு நன்றி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05
2: தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
3: வில்லாதி வில்லன்கள் எல்லோருமே என்னை விலை பேச வந்தார்களே.
2: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
4: அழகே இன்பம் அழித் தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தால் வருவாய் இன்பம், கட்டுக்கடங்காமல் அறிவாயும் உடலே இன்பம்.
2: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிலையத்தில். நேரம் 8:40.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்பத்தில் இணைந்திருக்கிறோம், உங்களின் இனிமையான பெயர்களோடு. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல், கலரி படத்திற்காக வரக்கூடிய பாடல், வி வி பிரசன்னா மற்றும் வைஷாலி பாடிய பாடல். வி வி பிரசன்னாவின் இசையில் முத்து விஜயன் கற்பனையில். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமணம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், திருமழிசை ஜெகநாதபுரம் டி சுவாதி, நவீன்குமார், காட்டுப்பாக்கம் இலக்கியா, காவியா எழில் ஓவியா, வீரபாண்டி ஆர், ராணி செந்தில்குமார், மணலூர்பேட்டை ராஜேஸ்வரி, லக்ஷ்மி, காயத்ரி, விஸ்வநாதன், குப்பம்மாள், வேலாயுதம், திருமழிசை மார்க்கெட், கீர்த்திஸ்வரன், பிரித்திகா ஆகியோரின் விருப்பத்தில்

நிலையத்தில் நேரம் 8:45:30. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கேப்டன் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. டி இமான் இசையமைத்து ஸ்ரேயா கோஷல் மற்றும் யாசின் நிசாருடன் பாடிய பாடல் இது. மதன் கார்கியின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் வேட்டவலம், குமார், விஜயா, செங்கம், சுகுணா, புனிதன், மானாம்பதி, காஞ்சனா, அகிலன், மனோகரன், வானகரம், சாந்தி, விஜயகுமார், முகப்பேறு கிழக்கு, பிரேமா, கஜேந்திரன், போலூர், தருண்குமார், ஜெகதீஷ்குமார், அயத்தூர், டி லோகேஸ்வரி, தினேஷ், வேட்டவலம், மல்லிகா, ரங்கநாதன், திருமாவரம், கஸ்மா, ராஜ்காந்த், சங்கராபுரம், மேட்டுத்தெரு, செந்தில்குமார், மதுரை, குமரன், காலனி, குமரன், ஸ்ரீதேவி, சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்த்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி ஆகியோரின் விருப்பத்தில்

0: காற்றலை முழுதும் காணலை. இது விவித் பாரதி பண்பலை. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு நிலையத்தில் நேரம் 8:50.
1: இலவசம் வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் & கோ.
0: இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பொன்னியின் செல்வன் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது பொன்னியின் செல்வன் 1 படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் ஏ.ஆர். ரகுமான் இசையில் சிவா ஆனந்த் கற்பனையில் அந்தாரா நாண்டி பாடிய பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருமிழிசை, ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, ஆனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர், பெரியசாமி, சுஜித் குமார், கூடுவான் பூண்டியிலிருந்து மதன், மாலினி, கூடுவாஞ்சேரி, ஏகாம்பரம், மின்னலா, கூத்திரம் பாக்கம், சுசீலா சுந்தரன், சங்கன், கூவத்தூர்லிருந்து கனகசுந்தரன், மண்டோதரி, கூவம், வீரராகவன், குருமூர்த்தி ஆகியோரின் விருப்பத்தில்

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
2: சரி சரி சரி சரி வசந்தன்
3: இந்தியாவின் நம்பர் 1.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒரு முறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: இங்க கூட பாத்தீங்க அப்படின்னா பாபு முள்ளக்காட்டுல இருந்து இணைந்திருக்கிறதா பதிவு பண்ணிருக்காங்க தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம். கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகநல்லி கோவில் கொட்டாயிலிருந்து கனகராஜ் ஜெயக்குடி இவங்க எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பிரகாஷ் இதமான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிருக்காங்க. கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் ஷாமலா இவங்க எல்லாம், சேந்தமங்கலம் சங்கர் இவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர இதுவரை நாம் கேட்டோம்.
1: உங்கள் விருப்பம்,
2: உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு முடிச்சாச்சு. 9 மணிக்கு செய்தி சுருக்கத்தை கேட்கலாம். செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 9:02 கலக்கல் அரங்கம் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி இது. நீங்களும் பங்கு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53 மற்றொரு எண் 2838-9871. இனி தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலகத்தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 9:02.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
0: ஆம் நேயர்களே, கலக்கல் அரங்கத்தில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தாங்க வார்த்தை விளையாட்டு தாங்க. உங்களுக்காக 4 சொற்களை நான் கொடுக்க போகிறேன். அந்த 4 சொற்களில் 1 எழுத்து மற்றும் 1 வர நான் தொடுத்திருக்கேன். அதை அப்படியே நீங்கள் பிரித்து மாலையாக கட்டி நீங்கள் எனக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. சொல்லணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ரைட், ஓகே. நம்ம நிகழ்ச்சியை முதல்ல என்ன பாடல், வெற்றி விழா படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நேர்களே, நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். 2952085833 மற்றொரு எண் 2838978711. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நிகழ்ச்சியின் தொடக்கமா வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: எங்களுக்கும்
0: அதே

0: ஆனந்தத்தோட அப்படியே நிகழ்ச்சியில நீங்க கேள்விக்கான பதில சொல்லிடுறீங்களா? கேட்டுலாமா?
1: சொல்லுங்க. கேளுங்க மேடம்.
0: தாம்பூலத்துல மிக முக்கியமானது இது, ஓகேவா? சரி, முதல்ல என்ன சொன்னீங்க? அதாவது வெற்றிலை பாக்கு இல்லையா? வெற்றிலை தான் இதுக்கான ஆன்சர், சரியா? அடுத்த கேள்வி, விசிறி இதோடு தொடர்புடைய ஒன்று. விசிறி இதோடு தொடர்புடைய ஒன்று, ஃபேன் கிடையாது, சுவடிகள் அதெல்லாம் ஞாபகம்
1: வச்சுக்கோங்களேன்.
0: மூன்றாவது குறிப்பு, பழங்காலத்துல இதுல தான் எழுதப்பட்டிருந்தது. இல்ல, இன்னும் கூட யோசிக்கலாம். ஏடு, இன்னும் வேற எதுல எழுதியிருந்தாங்கன்னு யோசிக்கலாம். கடைசி சொல்லுக்கான குறிப்பு, மிக உயர்ந்த இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
1: செம்பு.
0: இல்ல இல்ல, இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த நான்கு சொற்கள் நான் கொடுத்தேன் இல்லையா, இந்த நான்கு சொற்கள்ல ஒரு எழுத்து கண்டிப்பா இந்த நாலு சொல்லியுமே வரும். அந்த எழுத்து நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு. லை அப்படிங்கறது வெற்றிலை அப்படிங்கறதுல லை வருது இல்லையா, அந்த லை இந்த நாலு மீதி நாலுலயும் வரணும் எனக்கு, மீதி மூணுலயும் வரணும். அப்படி
1: எனக்கு யோசிக்க தெரியல.
0: சரி, ரைட், ஓகே. இருந்தாலும் அழகா வெற்றிலை அப்படிங்கறத சொன்னீங்க. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி, ரொம்ப சந்தோஷமா.
0: நன்றி. வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ராதா மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்.
0: ஆர்கே நகர்ல இருந்து சிங்கச்சோழன் சார், சொல்லுங்க
2: மேம். அது வெற்றிலை கேட்டீங்களே, அது காற்றலை மேம்.
0: எப்படி விசிறியோடு தொடர்புடையதுன்னா நீங்க காற்றலைன்னு வச்சுக்கிட்டீங்களா? நான் வந்து அதுக்கு அடிஷனலா ஒண்ணு சொல்லியிருந்தேன், சுவடிகள். சுவடிகள், சுவடி, பழங்காலத்துல இதில் தான்
2: எழுதப்பட்டது.
0: நெக்ஸ்ட் வந்து மிக உயர்ந்த இடத்தை குறிக்கும் சொல். இந்த லைய வந்து இப்போ எனக்கு இரண்டாவது எழுத்தா வச்சு சொல்லணும்.
2: என்ன
0: சார்?
2: மலையா?
0: ஆ, மலை உச்சி. ஓகே, இப்போ நீங்க அதே இடத்துல இரண்டாவது எழுத்தா சொல்லுங்க. பழங்காலத்துல இதில் தான் எழுதப்பட்டது. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி, நன்றி,
0: நன்றி. வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரா குளத்தூர் பாலு சார்.
0: பாலு சார், சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கும் பாலு சார். என்ன, ஒரே ஒரு ஆன்சர் தான் நீங்க சொல்லிருங்க.
3: ஓலைச்சுவடி.
0: ஓலைச்சுவடி சார், அவ்வளவுதான் சார். வாழ்த்துக்கள்.
3: நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் சார். அவ்வளவுதாங்க, நேயர்கள்லாம் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர் சொல்லியிருக்காரு, சிவி சினுக்கு எடுத்து கலக்கலரங்கம் நிகழ்ச்சிக்கு தயாராகி விட்டீங்க அப்படிங்கிறது போல இருக்குங்க அந்த பாடல்கள். நான் பதிவு பண்ணியிருக்காரு. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவருமே நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து மதுரா குளத்தூர் பாலு, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களுமே ஆரம்ப பாடலே அசத்தல்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து கண் கவர்களுடைய அந்த பதாகையோட கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில சுறுசுறு வலம் வரக்கூடிய வார்த்தை விளையாட்டுக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்களுமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ள அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணிருக்காங்க. தவிர்த்து நிறைய நேயர்கள் வந்து வாழ்த்துக்களை மட்டும் இல்லாம நமக்கு நிறைய பதிவுகளையும் போட்டிருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ அடுத்து வரக்கூடிய பாடல் மகராசன். இந்த படத்திலிருந்து கேட்க போறோம் மனு மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். வாங்க, வணக்கம். வந்தோடனே அவங்க கட் ஆயிட்டாங்க. நேர்களே, நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மதுரா பாலு குளத்தூர் அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய நேயர், வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ரமா ரவி பேசுறேன்.
0: ரமா ரவி மேடம், போலாமா?
1: போலாம். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் மேடம். நீங்க?
1: வெதரும் சூப்பரா இருக்கு, நாங்களும் சூப்பரா இருக்கும்.
0: பாத்தீங்களா, எப்படி பாருங்க, சூப்பர் பிளஸ் சூப்பர் டபுள் சூப்பர்.

0: வீட்டுக்கு போயிடலாம்.
1: ராதா மேடம் வந்தாலே எல்லாம் சூப்பர் தான்.
0: அடடா, அழகோடு தொடர்புடையது முதல் சொல். ரெண்டாவது சொல் நவரசத்தோடு தொடர்புடையது. எண் ஒன்பதோடு தொடர்புடையது. அதான் நவரசத்தோடு தொடர்புடையது. மழை மேகத்தால் சூழ்ந்த காலத்தை இப்படி சொல்லுவோம். கார் மேகம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சோ அந்த காவை எடுத்துக்கோங்க நீங்க, அதுதான் எழுத்து. ஆமா ஆமா, கா நெடில். ஓகே, அடுத்து காலையோடு தொடர்புடைய ஒரு இடம். காலை அப்படின்னு சொன்னோடனே காலமாடு அப்படி சொன்னோடனே நமக்கு ஒரு ஒரு இடம் ஞாபகம் வரும்.
1: காங்கேயம்.
0: காங்கேயம், ரைட். இப்போ வாங்க அங்க வந்து காவுக்கு வாங்க. அதே கா அழகோடு தொடர்புடையது. அது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கா வந்து இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தேன் இல்லையா, அங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கல, இடையில
1: கொடுத்துருக்கேன்.
0: ஆமா,
1: இடையில வருது.
0: ஆமாமா, இடையில கொடுத்துருக்கேன்.
1: நெடில் கா.
0: ஆமாமா, இதே தானே கார்காலம் காங்கேயம் சொன்னீங்க இல்லையா? அப்ப அதே தானே. அழகு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
1: அலங்காரம்.
0: அவ்வளவுதான், அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, அதே மாதிரி நடுவுல ஒரு இடத்துல காவு வச்சு சொல்லுங்க. நவரசத்தோடு தொடர்புடையது. என்ன மேடம்
1: அடுத்தது குறிப்பு சொல்லுங்க?
0: குறிப்பு எண் ஒன்பதோடு தொடர்புடையது. நவரசத்தோடு, நவரசத்துல ஒன்று. நவகிரகமே வராது, நம்ம நவரசத்தோடு தொடர்புடையதுன்னு சொல்லிட்டேன் நானு. நவகிரகம்னு நான் சொல்லல.
1: இல்ல இல்ல, கா நடுவுல வரணும்.
0: ஆமா ஆமா ஆமா, நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்களா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து.
0: சார் சொல்லுங்க.
2: வணக்கம் மேம், எனக்கு ஃபர்ஸ்ட் மூணு குறிப்பு நீங்க கொடுத்தது ஆப்ல கேட்டது.
0: சரி,
2: இப்ப தேர்ட் ஒனுக்கு கார் மேகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம்.
0: கார் காலம்னு நான் வச்சிருக்கேன், அது பரவாயில்ல. கார் மேகம் ஆர் கார் காலம். ஓகே ஓகே.
2: அழகுக்கு கவின் அப்படின்னு சொல்லலாம்
0: சார். கவின் அப்படிங்கறது நான் வந்து நெடில் கொடுத்திருக்கேன். கா,
2: ஓ கா.
0: கார்காலம் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா, அப்போ நெடில் தானே நமக்கு வரணும். அழகோடு தொடர்புடையது. செகண்ட் வந்து எண் ஒன்பதோடு தொடர்புடையது. அது வந்து நவரசத்துல ஒண்ணு. நவரசம் டான்ஸ் ஃபார்ம் மாதிரி யோசிக்கணும். நம்ம யோசிக்கிறீங்களா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா சந்திரசேகர் சார்? அழகோடு தொடர்புடையது. அது சொல்லிட்டாங்க, ஆக்சுவலி ஆன்சர் சொல்லிட்டாங்க. நீங்க கேட்காம இருந்ததுனால நீங்களும் சொல்லுவீங்களோன்னு வெயிட் பண்ணேன்.
2: காலம் அப்படியா மேம்?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, அலங்காரம். ஓகேவா, அது சொல்லிட்டாங்க. இப்ப எனக்கு வந்து எண் ஒன்பதோடு தொடர்புடையது மட்டும்தான் மேடம் சார் வேணும். அவ்வளவுதான் சார், சிங்காரம் அப்படிங்கறது தான் சார். நடுவுல காவறது இல்லையா? அதேதான் சார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி சந்திரசேகர். கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிருக்காங்க, அதே நேரத்துல ஆன்சரையும் சொல்லிருக்காங்க. அடி அரைச்சு அரைச்சு குழச்சு குழச்சு தடவை தடவை அந்த பாடல் சூப்பர் அப்படின்னு எங்கள் எல்லங்கள் தோறும் நறுமணத்தை வீசி புத்துணர்ச்சி அளிக்கிறதுன்னு அடையாளம் பெற்று ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. கலக்கல் அரங்கத்துல வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட இடையிடையே ஒளிபரப்பக்கூடிய பாடல்கள் கிளைமேட்டுக்கு ஏத்தவாறு சூப்பரா இருக்கு அப்படின்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. சூளை ரீஜா மனோகரன் தித்திக்கும் தேனமுகமாக இனிக்க போகுதுங்க நிகழ்ச்சி. ஏன்னா பாட்டெல்லாம் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிருக்காங்க. அதே பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லம் முழுவதும் சந்தன மனத்தை தான் வீசியதுன்னு வழங்கிய உங்களுக்கும் நன்றிகள்னு கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. வாழ்த்துக்கள் சகோதரி. கலக்கல் அரங்கம் கலகலப்பு, நேயருடைய விருப்பம், காவிய பாடல்கள் சுரங்கம், காற்றில் மலர்ந்த அமுதகானம், காதுகளுக்கு தேனாமிரதம், கவி பாட நீங்க வந்துட்டீங்க, உங்களுடைய தொகுப்பு, காலையில உலாவிய வனப்பு அப்படின்னு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வீரராகவன் அவர் பதிவு பண்ணிருக்காங்க. கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலிருந்து கலக்கல் அரங்கம் இந்த நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டுக்கு வாழ்த்துக்கள் பதிவு பண்ணிருக்காங்க. அன்பு ராணி அவங்களும் வார்த்தை விளையாட்டு ஆட வைக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பதிவு பண்ணிருக்காங்க. ராஜலட்சுமி அவங்க ஆன்சரை பதிவு பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஓலைச்சோடி தென்னை ஓலை இதுல ஏதாவது ஒண்ணு நீ எடுத்துக்கமா சட்டுன்னு யோசிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், வித்யா ரவிசங்கர் அவங்களுமே ஓலை அப்படின்னு பெரும்பாக்கத்திலிருந்து பதிவு பண்ணிருக்காங்க.

0: 92.3 விவித் பாரதி தமிழ் FM-இல் நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேட்க மறக்காதீங்க.
2: நேரம் 9:25:25. பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நாம் இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம். ரெண்டாவது சொல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடகரோடு தொடர்புடைய ஒரு ஊர். பாடகர், பாடகர், கிராமிய பாடகர், கிராமிய பாடகர், பின்னணி பாடகர், அவரோடு தொடர்புடைய ஊர். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு மண் வகைகளில் ஒன்று. மண், மண். நான்காவது சொல்லுக்கான குறிப்பு அழகு அப்படிங்கறத இப்படியும் சொல்லலாம். குரில், குரில், வா, வா, குரில். வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. சார் சொல்லுங்க. டி நகர்ல இருந்து ரங்கராஜன் சார் சொல்லுங்க. புஷ்பவனம். ஓகே.
4: அப்புறம்
2: எவ்வனம்னு வச்சிருக்கீங்களா பூந்தோட்டத்தை? இல்ல, எனக்கு தமிழ் படுத்தி சொல்ல முடியுமா? குறிக்கக்கூடிய சொல் சொன்னா அதுவும் ஃபர்ஸ்ட் லெட்டர் தான். வா,
4: வனிதா.
2: வனிதம் இல்ல, வண்ணம்.
4: வண்ணம்,
2: வண்ணம், வண்ணம்னா அழகு இல்லையா? அதனாலதான் சொல்றாங்க, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ. அடடா, நல்லா பேசிட்டு இருந்தாங்க, பட் கட் ஆயிடுச்சு. ரைட்டர் டி நகர்ல இருந்து ரங்கராஜன் அவருக்குமே வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடலாம். இங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை வந்து பழனி அவங்க வந்து பதிவு பண்ணிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் ஆன்சரை பதிவு பண்ணிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜனும் ஆன்சரை பதிவு பண்ணிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி, நாகராஜ், பூந்தோட்டம், நந்தவனம் அப்படின்னு வெரி ஃபர்ஸ்ட் அவர் தான் பதிவு பண்ணியிருந்தாரு. அதனால முதல் வாழ்த்து அவருக்கு. கே எம் கார்டன்ல இருந்து எம்ஜி செல்வகுமார், பதாகை கண்களுக்கு விருந்தளிக்கிறது, பாடல்கள் செவிக்கு விருந்தளிக்கிறது, இப்பெல்லாம் நான் கவிதை எழுதுவேன், நீங்க உக்காந்து படிங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தசர தாம்பரத்திலிருந்து பாடல்கள் அனைத்தும் மிக மிக அருமை அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ நம்ம கேட்க போற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல். இது தேவாவின் இசையில் ராஜபாண்டி படத்திற்காக.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: அண்ணா

0: பேசலாமா?
1: கேளுங்கள்,
0: திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரைட், ஓகே. கடிதம் வேறு சொல்.
1: கடிதம்,
0: ஆமா ஆமா, வேறு சொல். ஓகே, அடுத்தது தூளி, தூரி என்று பொருள்படக்கூடிய ஒரு ஒரு சொல், வேறு சொல். இல்லை இல்லை இல்லை, இன்னும் கூட கொஞ்சம் யோசிக்கலாம். மருத்துவ குணம் நிறைந்தது, மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு. அன்றாடம் நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடியது.

0: ஒரு சொல். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி அது வரும் இல்லையா, இஞ்சி அஞ்சல், அவ்வளவுதாங்க. அந்த இஞ்சி எனக்கு வரணும். இப்ப சொல்லுங்க பாப்போம்.
1: மஞ்சள்,
0: மஞ்சள் சூப்பர்.
1: ஊஞ்சல்,
0: ஊஞ்சல்.
1: அப்புறம்
0: கபடம் போய் இதோடு தொடர்புடைய சொல்.
1: வஞ்சம்,
0: அப்பா நாங்க வந்தாலே சிக்ஸ். ஆமா, நீ என்னத்துக்குமா, நீ அடுத்த கேள்விக்கு போமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நன்றி. இல்ல இல்ல, அது கொஞ்சம் நம்ம வந்து கஷ்டம் தானே நமக்கு, அது பரவாயில்ல. நன்றி,
1: நன்றி.
0: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சூப்பர் சார். என்ன வரும்போதே பயங்கர ஸ்மைலிங்கோட வரீங்க
2: மேடம்.
0: உலகம் வேறு சொல்.
2: உலகம்.
0: ஆமாமா, உலகம் வேறு சொல். நான் நான் ஃபுல்லா குறிப்பு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க, நான் எழுத்து சொல்றேன் தெரியலன்னா, சரியா? ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு, தகவல் பரிமாற்ற முறை அப்படியும் சொல்லலாம், அல்லது இசையோ இசைக்கருவி வகையில, இப்போ காற்று கருவி, தோல் கருவி, இதெல்லாம் சொல்ற மாதிரி இந்த இதுவும் ஒரு வகை. ஓகேவா? மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவை இப்படியும் அழைப்போம்,
2: பாரதம்.
0: ரைட், ஓகே. அப்ப அந்த தா தான் உங்களுக்கான குறிப்பு.
2: ஓகே மேடம்,
0: ஓகே. இப்போ அடுத்து, யானையோட உடல் உறுப்புல ஒன்று
2: தந்தம்.
0: தந்தம் தா. இப்போ மேல வாங்க. இப்போ ரெண்டு அந்த அந்த தாவை எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா கொண்டு வாங்க. உலகம் வேறு சொல்.
2: தரணி.
0: தரணி, அவ்வளவுதான். இப்போ தகவல் பரிமாற்ற முறை அல்லது இசைக்கருவி வகையில ஒன்றுன்னு சொன்னேன். தந்தி சார், என்ன கலாய்ச்சிட்டு எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் சொன்னீங்க பாத்தீங்களா.
2: தேங்க் யூ மேடம்,
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: டைரக்டா வந்து நாலு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிருக்கேன்.
0: அது அதெல்லாம் இல்ல சார், நம்ம பண்ணுவோம். அது கொஞ்சம் நமக்கு வந்து லேட்டா வந்தாலும் நம்ம லேட்டஸ்டா பண்ணுவோம் எல்லாத்தையும். நன்றி,
2: நன்றி மேடம்,
0: நன்றி, நன்றி. அவ்வளோதாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்யா ரவிசங்கர் அவங்க வந்து ஆன்சர்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு, தொடர்ந்து நீங்கள் எல்லா ஆன்சர்களையும் பதிவு பண்ணிட்டுருக்கீங்க. வனஜா சுந்தர் அவங்களுமே தரணி, தந்தி இந்த இரண்டு ஆன்சரையும் பதிவு பண்ணியிருக்காங்க. தந்தி அப்படின்னு கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. அஞ்சல், மஞ்சள் மனம், மஞ்சள் அப்படிங்கிறதுக்கு இல்லை வந்து லாஸ்ட்டில் மாறணும், அது பார்த்துக்குங்க. வனஜா பெரும்பாக்கத்திலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவருமே அதே விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. சரத்குமார் மற்றும் சுகன்யாவோட நடிப்புல அத்திப்பழம் சிவப்பா, அத்த மக சிவப்பா காட்சியை கண் முன்னே நிறுத்திட்டீங்க மேடம், சூப்பரா இருக்கு அப்படின்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. அத்திப்பழம் சிவப்பா அந்த பாட்டையே வந்து, எங்கள் கேரளம் இயற்கை தந்த கொடைங்க இந்த திரைப்பட பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று மிஞ்சும் வகையில் இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அதே பாடல் தாங்க, அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பாடலும் அசத்தெல்லாம் இருக்கே, அடுத்து வரக்கூடிய பாடல் என்னவா இருக்கும் அப்படின்னு ஆவலோடு காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவருடைய பதிவு. கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார் அவருமே அந்த அத்திப்பழம் சிவப்பா, காலையில் கடவுள் வாழ்த்து பாடல்களை விட இந்த வாழ்த்து பாடல்கள் தாங்க ரொம்ப அதிகமாக ஒலிக்குது, கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. ரங்கராஜன் டி நகர்ல இருந்து, இனிமையான பாடல்கள் அனைத்தும் வறுமை, வார்த்தை விளையாட்டு கேள்விகள் அனைத்தும் வறுமைன்னு டி நகர்ல இருந்து ரங்கராஜன் அவருடைய பதிவு. மேலப்பேடுவி தயாலன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வண்டல் வண்ணம் அப்படின்னு மாலினி தேவி அருணாச்சலம் அவங்க, நான் இங்கேயும் சொல்வேன் இங்கேயும் பதிவு பண்ணுவேன் நீ படிமா நீ அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. இப்படி பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல பல. இங்க கூட ராஜலட்சுமி அவங்களுமே கூட தந்தி அப்படிங்கிற பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பாடல் அதிசய பிறவி படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. இளையராஜாவின் இசையில் இது பிரேசூடன் கற்பனையில்.

0: வணக்கம் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ, நான் ராயப்பேட்டையில் லலிதா பேசுறேன் மேடம்.
0: லலிதா மேடம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மாடுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட குட்டி நீங்க சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியரை இப்படியும் சொல்லலாம், ஆசிரியரை இப்படியும் சொல்லலாம். லாஸ்ட் சொல்லுக்கான குறிப்பு மேடம், திரைப்பட இயக்குனர் ஒருவர், அவர் வந்து மூவேந்தர்ல ஒரு ஒரு இது பேர், அவர் திரைப்பட இயக்குனரும் கூட. சேரன், சூப்பர் மேடம். இப்போ அந்த இன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான சொல், க்ளூ. பாராட்ட பயன்படுத்தப்படும் சொல், அந்த இன்னை நீங்க நடுவுல கொண்டு வரணும் மேம். நன்று, சூப்பர் மேடம். இப்போ அடுத்து அதே நடுவுல கொண்டு வாங்க, அந்த மாடு அதுக்கான இளம் விலங்கு கன்று, அவ்வளவுதான் மேடம். இப்போ அந்த இன்ன லாஸ்ட்ல கொண்டு வரணும், ஆசிரியரை இப்படியும் சொல்லலாம்.

0: மேம். அந்த இப்போ சேரன் எப்படி சொன்னீங்க மேம்? லலிதா மேடம்,
1: அதான் யோசனை பண்றேன்.
0: சேரன் சொன்ன மாதிரி தான் அதே இடத்துல தான் இன் வரும். ஆசிரியர் அதை நம்ம எப்படி எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு யோசிக்கலாமா? ஆனா ரொம்ப பாராட்டுகள் மேடம் உங்களுக்கு. என்னன்னாலும் இதை எழுதி வச்சு கொண்டு வரேன். இது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அதை நீங்க காதுல மட்டுமே வாங்கி சொல்றீங்க பாத்தீங்களா? வாழ்த்துக்கள் மேடம். அதுதான் இப்ப அதுவும் ஆன் த ஸ்பாட் அப்படி சொல்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது மேடம். சரி பரவாயில்ல மேடம். இருப்பினும் மூன்று கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி மேடம். வணக்கம். வணக்கம். கோபாலகிருஷ்ணன் சார், ஆசிரியரை இப்படியும் சொல்லலாம். அந்த ஒன்றுக்கு மட்டும் தான் இப்ப எனக்கு வேணும். ஆமா, ஆசிரியரை வேற மாதிரி எப்படி சொல்லுவோம்? சரி யோசிக்கலாமா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி நன்றி. வணக்கம் விவத் பாரதி, தமிழ் பண்பலை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு கோபாலன் சார். நன்றி நன்றி. அவ்வளவுதாங்க. ரொம்ப அழகா சொன்னாங்க பாத்தீங்களா? பாராட்ட பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் நன்று அப்படிங்கறது. ஒரு இளம் விலங்கு மாடு அப்படின்றத நீங்க யோசிங்க அப்படின்னா கன்று அப்படின்னு ராயப்பேட்டை லலிதாமா ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ஆசிரியர் ஆசான்னு நம்ம சொல்லலாம். திரைப்பட இயக்குநர்கள் மூவேந்தர்கள் ஒருவர் அப்படி கண்டுபிடிக்க சொன்னீங்க. அதுவுமே அழகா கண்டுபிடிச்சாங்க ராயப்பேட்டையிலேருந்து லலிதா அவங்க சேரன் அப்படின்றத. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருமே ஆசான் அப்படிங்கிற பதிவு பண்ணியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் அவங்களும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், திருமழ இசை அஸ்வினி நாகராஜ், வனஜா சுந்தர் பெரும்பாக்கத்திலிருந்து இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, தானந்தன கும்மிக்கொட்டி, இந்த பாடலை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம், இது போன்ற பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போங்க அப்படிங்கிற மாதிரி வா அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கலக்கல் அரங்கத்தில் ஒழிக்கக்கூடிய பாடல்கள், கிராமத்தில் தனியார் பேருந்தில் பயணம் செய்யும் போது ஒழிக்கக்கூடிய பாடல்கள் போல இருக்கு அப்படின்னு கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. சூளை ரீஜா மனோகரன் அவருமே கிராமத்து மண்வாசனையே மணக்க செய்தது தா நந்தன கும்மிக்குட்டி அப்படிங்கிற பாடல் பதிவு பண்ணிருக்காங்க. அருமையான நிகழ்ச்சி அப்படின்னு போட்டுட்டு அதை வந்து வந்த நேயர்களே வராங்களே எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை நடையில அழகா வீரராகவன் கொடுத்திருக்காரு. அதை மற்ற நேயர்கள் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ரைட்டு. தீட்டாளத்திலிருந்து டி சி ராஜேஷ், அரங்கம் அதாவது கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை முழுமையா கேட்க இயலவில்லை, ரெட்ரோ நேரத்தையும் இன்று தவற விடுற மாதிரி இருக்கு, அவசரமா வெளியில மீட்டிங் போனங்க, அதனாலதான் விலக மனசு இல்லாமல் செல்கிறேன். இருப்பினும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு தீட்டாளத்திலிருந்து டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. அதே தானந்தன கும்மிக்கொட்டி அந்த பாடல் வந்து ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு அஸ்வினி நாகராஜ் அவங்களுடைய பதிவு. கலீல் அகமத் அவருமே ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, வெரி சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிருக்காரு. அடுத்து வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம்
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் ஹேமலதா மேடம்.
2: நிகழ்ச்சி மாதிரி நீங்களும் சூப்பரா இருக்கீங்க, நாங்களும் சூப்பரா இருக்கோம். மழையோட வெயிலோட
0: அது சரி, அது அது நமக்கு எல்லாமே ஏத்துக்கணும் மேடம். அந்த மாதிரி
2: வேணும்
0: புலமா?
2: சொல்லுங்க.
0: அளவு வரம்பு இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்
2: மேம்.
0: அளவு வரம்பு அது நீங்க நம்ம ஊர் பக்கம் எல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த ஊர் எண்டுல இல்ல ஆரம்பிக்கும் போது வச்சிருப்பாங்க. எல்லை. சூப்பர் மேடம். இப்போ அந்த லை தான் உங்களுக்கான குறிப்பு.
2: ஓகேவா?
0: தொந்தரவு, சிரமம், துன்பம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய வேறு சொல்.
2: தொந்தரவு.
0: ஆமா ஆமா. தொல்லை. அவ்வளவுதான் மேடம். இயற்கை, இயற்கை மின்சாரம் ஒன்று, அது கிரீன் எனர்ஜி. வாழ்த்துக்கள் மேடம். நான் தான் உங்களுக்கு வா சொன்னோம்.
2: நீங்க கேள்வி அவ்வளவு டிக்ஸ் பண்ணி கேக்குறீங்க, நாங்களும் சூப்பரா அதை யோசிக்கிறோம்.
0: நன்றி, வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
2: நீங்க ஹோம்ஒர்க் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கீங்க.
0: தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.

0: பாய்.
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்க மூன்று விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் நேரலை அப்படிங்கிற விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து ஆசான்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவங்களுமே பதிவு பண்ணியிருக்காங்க. அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைத்து விட்டது, ஆனால் இணைப்பு தான் கிடைக்கல, நம்ம கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற மாதிரி கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. சேஷாத்ரி கும்பகோணத்திலிருந்து, அதே மாதிரி அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து ஆசான் அப்படிங்கிற விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்தும் பதிவு பண்ணிருக்காங்க. ரைட், இன்னும் ஒரு கேள்விக்கு நம்ம போயிடலாமா? வணக்கம் விவத் பாரதி, தமிழ் பண்பலை. முதல் இரண்டு சொற்களுமே பாத்தீங்க அப்படின்னா உறவு முறை மேடம். ஆமா ஆமா மேடம், அந்த உறவு முறை பாத்தீங்க அப்படின்னா ஐந்தெழுத்து. முதல் இரண்டு சொற்களுமே அப்படிதான் வருது. மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு நகைச்சுவையோடு தொடர்புடையது.
2: ஆமா மேடம்,
0: என்னங்க மேடம்?
2: ஐந்தெழுத்து உறவு முறை சொன்னீங்கல்ல.
0: ஆமா.
2: சகோதரர் வருமா?
0: இல்ல வரல. அப்புறம் பாத்தீங்கன்னா பாய் கம்பளம் இவற்றை எல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
2: விரிப்பு.
0: விரிப்பு, சூப்பர் மேடம். இப்ப வந்து அந்த சொல் என்ன, அந்த எழுத்து என்ன அப்படின்னு சொல்லவா? இப்பு. இப்பு இப்பு இப்பு மேடம், பா போட்டு மேல புள்ளி வச்சிருக்கேன் மேடம். உறவு முறை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இப்ப வருதான் பெரியப்பா சொல்லுங்க மேடம். மேல அப்படியே சித்தப்பான்னு சொல்லுங்க மேடம். அப்படியே அந்த அப்படி சித்தப்பா பெரியப்பா ரெண்டு முடிஞ்சிருச்சு மேடம். இப்ப சொல்லுங்க, விரிப்பு சொல்லிட்டீங்க, இப்ப நகைச்சுவையோடு தொடர்புடைய ஒரு சொல் சொல்லுங்க.
2: சிரிப்பு.
0: சிரிப்பு மேடம், பயங்கர சிரிப்பு மேடம். நீங்க தமாஷு போங்க. வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
2: நன்றி
0: நன்றி நன்றி. அவ்வளோதாங்க, எல்லாம் நேர்களும் அப்படியே அடித்து தூள் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூளை ரீஜா மனோகரன் வனஜா பெரும்பாக்கத்திலிருந்து திருமணிசை அஸ்வினி நாகராஜ் இவங்கெல்லாம் ஆன்சரை பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லையில்லா மகிழ்ச்சி, தொல்லையில்லா நிகழ்ச்சி, காற்றலை இன்பம் அது, நேரலை இனிமை, வினாக்கள் வளமை, விடைகள் செழுமை, பண்பலை புதுமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா அப்படி ஸ்டில்ஸை நமக்காக வாரி வழங்கியிருக்காங்க. பர்ஃபெக்ட் அப்படின்லாம். ரைட்டு, நெல்லை பாரதி, புது நேயருக்கும் வாய்ப்பு கொடுங்க, இல்லை என்றால் புது நேயருக்கு வேறு எண்ணெய் தரவும். வந்த நேயரே வருவது நிகழ்ச்சி கேட்க ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு. இல்ல இல்ல, இப்போ அடுத்து வந்து நிச்சயமா இப்ப பங்கேற்ற நேயர்கள் அடுத்த நிகழ்ச்சியில பங்கேற்க மாட்டாங்கன்னு நம்ம நம்பலாம். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில அவங்க பங்கேற்க மாட்டாங்கன்னு நம்பலாம். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துல இருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்ல இருந்து தம்ஸ் அப் கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நன்றிகள் பல பல. இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: வாங்க மேடம், நம்ம நிறைவான கேள்விக்கு போறோம். மருத்துவ வகை கனி ஒன்று. மருத்துவ வகை கனி ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு வகை மலர். மூன்றாவது ஊர்வன வகைகளில் ஒன்று. நான்காவது விளையாட்டு ஒன்று. லட்டு போடுவோம்ல மேடம், லா போட்டு மேல லட்டுக்கு அந்த லா போட்டு மேல புள்ளி வைக்கிறோம். அந்த இல்.
1: ஊர்வனக்கு வந்து பல்லி.
0: சூப்பர் மேடம், அவ்வளவுதான் மேடம். பல்லி,
1: கில்லி,
0: கில்லி,
1: அள்ளி,
0: அள்ளி.
1: பழம் வந்து பழம் கனியா?
0: மருத்துவ வகை கனி ஒன்று. அது மேடம் ரெண்டுமே அது உண்டு, காயும் உண்டு கனியும் உண்டு. ஓ, நீங்க காமனா சொல்லுங்க. அவையார் கொஞ்சம் யோசிச்சுக்கீங்க.
1: அவ்வையாரா?
0: நெல்லி மேடம், அவ்வளவுதான் மேடம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: நிறைவா வந்து அப்படி அடிச்சு தூள் கிளப்பி கில்லியா விளையாடிட்டு போயிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி. வனஜா பெரும்பாக்கத்திலிருந்து திருப்பியும் ஆன்சரை பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி, அருணாச்சலம், அடையாளம்பட்டு, ஆசீர்வாதம் ராஜ்.

ராஜேஸ்வரி எளிமையான குறிப்புகளை வழங்கி அனைவரையும் பதிலளிக்க வைத்து அப்படியே அசத்திட்டீங்க போங்கண்ணே. அதுதான் சார், நான் அடுத்ததாக வந்து இவங்கள ஷாலினியை வச்சுருக்கேன், உங்களை டஃப்பாக கேள்வி கேட்க சொல்லியிருக்கேன், அவங்க வந்து அதை பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் தப்பிக்க முடியாது பார்த்தீங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொன்ன எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பல பல. நிகழ்ச்சியோட நிறைவாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபங்க, ஒரு 3 நிமிஷத்து பாடல் தான் இது. அன்னை வயல் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மனோ பாடிய பாடல் இது. சிற்பியின் இசையில் வரக்கூடியது இந்த பாடல்.

0: நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்,
0: சபாஷ். அடுத்த நிகழ்ச்சியா கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இசை சார்ந்த கேள்விகளோட உங்க கூட இணையறதுக்காக ஷாலினி ரெடியா இருக்காங்க. எந்திரிமா அப்படி சீட்டை விடுமா அப்படின்னு ரெடியா இருக்காங்க. நீங்களும் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பிக்கலாம். ஷாலினி கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம். இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். வெள்ளத் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

அனைவருக்கும் வணக்கம். சொல்லி மீண்டும் இணைகிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. நேரம் காலை 10:03. ஒவ்வொரு நாளும் காலை 10:02 முதல் 11 மணி வரை நாங்க ஒரு கேள்வி கேட்போம், நீங்க அதுக்கு பதில் சொல்ற நிகழ்ச்சி தான் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. சரி, வழக்கமாக நீங்கள் கேள்வி கேட்பீங்க, இன்றைக்கி என்ன கேள்வி கேட்குறீங்கன்ற சீக்கிரட்டை வந்து ராதா போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீணை சவுண்டு கேட்கும்போதே நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், ராதா சொல்லும் போதும் நீங்கள் யூகிச்சிருப்பீங்க. இசை சம்பந்தமான கேள்விகள் தான் இன்றைக்கி ஷோவில் இடம்பெற போகுது. நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, இசைனா என்ன மாதிரி இசையை கேட்க போகிறாங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். புதுசாக கேட்கக்கூடிய நேர்களுக்கு நம்பர் சொல்லிடுறோம் ஒரு முறை. நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா 2952508553 என்ற எண்ணுக்கும், மற்றொரு இலக்கு எண்ணான 2838987 என்ற எண்ணுக்கும், மறக்காமல் 044 என்ற சென்னையுடைய முன்னிணைப்பை இன்ன நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா இங்கே லைன் கிடைக்கும். நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. விவித் பாரதியோட தமிழ் எஃப்எம் உடைய முகநூல் பக்கத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் உங்களுடைய பதிலை போஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே நாங்கள் உங்கள் பேரை சொல்லி சொல்லுவோம். சரியா? ஓகேயா? சரி, இப்போது ஒரு மணி நேரம் பேசாதீங்க, நீங்கள் முதல் கேள்விகளை சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறத புரியுது. சரி, முதல்ல கேள்விகளை கேட்டுலாமா? அதாவது உலகம் முழுவதும் அதிகம் பயன்படுத்தப்படும் இசையில் உலக மொழி என்று அழைக்கப்படும் கருவி எது அப்படின்றது தான் கேள்வி. அட என்னங்க ஒன்றும் புரியலையங்க அப்படின்றவங்களுக்காக மறுபடியும் சொல்கிறோம். பல இசை கலைஞர்களின் அடிப்படை பயிற்சி கருவி இது. அதாவது உலகம் முழுவதும் அதிகம் பயன்படுத்தப்படும் இசையின் உலக மொழி என்று அழைக்கப்படும் இந்த கருவி, அந்த கருவியுடைய பெயர் என்ன அப்படின்றது தான் கேள்வி. நேயர்கள்லாம் வரிசையாக வந்துட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கூட பேசிடலாம். வணக்கம், யார் இங்கே இருந்து?

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: திருநந்தியூர் கணபதிங்க.
1: சொல்லுங்க சார், கேள்வி கேட்டீங்களா? சரி, உங்களுக்காக சொல்லிடலாம். உலகம் முழுவதும் அதிகம் பயன்படுத்தப்படும் இசையுடைய உலக மொழி என்று அழைக்கப்படும் கருவி எந்த கருவி அப்படின்றது தான் கேள்வி. அதாவது பல இசை கலைஞர்களுடைய அடிப்படை பயிற்சி கருவி இது. க்ளூ சொல்லணும்னா, நீங்க க்ளூ கேட்கறதுக்கு முன்னாடி நான் க்ளூ
0: கொடுத்துட்டேன்.
1: இங்கி பிங்கி பாங்கி போட்டு பாக்குறீங்களா? இதுவா அதுவா, நம்ம வந்து க்வெஸ்சன் பேப்பர்ல நம்ம ஆன்சர் எழுதும் போது நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா வந்து ஏபிசிடி நமக்கு எது தோணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்க போட்டு பார்த்து சொல்றீங்க. சரி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி, அழகா முயற்சி பண்ணீங்க. அடுத்து இணைப்புல வரக்கூடிய நேரையாக இங்கிருந்து. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
2: கோலமேட்ல இருந்து நூர் முகமது பேசுறேன்
1: மேடம். சொல்லுங்க சார், கேள்வி கேட்டிங்களா?
2: ஹார்மோனியம் மேடம்.
1: ஹார்மோனியமா? சரி, அழகா முயற்சி பண்ணீங்க.
2: ஹார்மோனியம் இல்ல சுருதி.
1: நேயர்கள், வரக்கூடிய நேயர்கள் எல்லாம் அடுத்து வந்து என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்கலாம், பொறுங்கள். அடுத்து இணைப்புல இணையக்கூடிய நேயர் வருக. வணக்கம். சொல்லுங்கம்மா.
3: வித்வான்.
1: வித்வான், நான் கேட்டது கருவி. நன்றி, வரக்கூடிய நேர்கள்லாம் ரொம்ப அழகா முயற்சி பண்றாங்க. ஆனா விடை என்ன அப்படின்னா, பியானோ அப்படின்றது தான் அதற்கு சரியான விடை. உலகம் முழுவதும் அதிகம் பயன்படுத்தப்படும் இசையின் உலக மொழி என்று அழைக்கப்படுவது, அதாவது பல இசை கலைஞர்களுடைய அடிப்படை பயிற்சி கருவியா இருக்கக்கூடிய கருவி எது அப்படின்னா பியானோதான். சரி, கேள்விக்கான விடை தெரிஞ்சிருச்சு இல்லையா? இது சம்பந்தமா ஒரு பாடல் கேட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு உங்களுக்காக தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சுசிலா பாடின பாடல் இளையராஜா இசையில கேட்டலாம்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: நேரம் காலை 10:12 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டு இருக்காங்க நேர்கள் எல்லாரும். இன்னைக்கு இசை சம்பந்தமான கேள்விகள் தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். சரி, இசை சம்பந்தமான கேள்விகள் கேட்கும்போது முதல்ல தொலைபேசியில் இணைப்பு கிடைக்கல அப்படின்னா முகநூல் பக்கத்தில் உங்களது கேள்விக்கான விடையை வந்து போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து ஹார்மோனியன் போஸ்ட் பண்ணியிருக்காரு. சூளைமேடு ரீஜா மனோகரன் பியானான்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாபு முள்ளக்காடுலேருந்து வணக்கம், நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க கார்த்திகேயன். தென்பதரிக்க வேகநதி பாடல் சூப்பர் மேடம்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து விக்னேஷ் விக்கி வந்து பியானோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் குழுமங்கண்டான்லேருந்து பியானோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வீரராகவன் அவங்க வந்து ஒரு கவிதை மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இசையில் ராகம் தாளம்னு சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் தாளம் என்பதன் பொருள் என்ன அப்படின்றது தான் கேள்வி. அதாவது ராகம் அப்படின்னா ஸ்வர அமைப்புகளுடைய இனிய வடிவம் தான் ராகம்னு சொல்லுவோம். இதை தாளத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக. இசையில் ராகம் தாளம்னு சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இதில் தாளம் என்பதுடைய பொருள் என்ன அப்படின்றது தான் கேள்வி. நேர்கள்கிட்ட கேட்டுலாமா, இணைப்பில் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிறது? ஆஹா, நான் பேசுறது எனக்கே கேட்குதே. ஹலோ, இனிப்பிலே வந்துட்டீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லலாம். வணக்கம் சார். சார் சார், நாங்க பேசுற தொலைபேசியில நீங்க வந்து கேட்டு பேசுனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா சார். நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க நிகழ்ச்சிக்கு.
3: ஆமா மேடம், ஆமா மேடம், ஆமா மேடம். வந்து தாளத்தோட பொருள் வந்து ரூபகத்தாளம் அப்படி சொல்லுவாங்க.
2: தாளம் என்பதன் பொருள் என்ன அப்படின்றது தான் கேள்வி. நீங்க வந்து ரூபக தாளம்னு சொல்லிருக்கீங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார், முயற்சி பண்ணிருக்கீங்க. இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்புல இருந்து விடுபட்டாங்க நினைக்கிறேன். இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: காலை வணக்கம் மேம்.
2: காலை வணக்கம். வணக்கம் சொல்வது யார், உங்க பேர்?
4: சென்னை ஆர்கேல கல்வி பேசுறேன்.
2: சொல்லுங்க சார்.
4: பாடல்களை வரைமுறைப்படுத்துவது தாளம்.
2: பாடல்களின் வரைமுறை
4: சூப்பர்
2: சார், ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. வரக்கூடிய நேர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம், யாருங்கிறது?

0: பட்டாங்க. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தான் தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். வணக்கம், இணைப்பில் வரக்கூடிய நேயர். வணக்கம்.
1: வணக்கம், மஞ்சள் வெள்ளி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், தாளம் என்பதன் பொருள் என்ன அப்படின்றதுதான் கேள்வி.
1: அது பின்னணி சேர்க்கப்படும் இசைதான் மேடம் தாளம். அதாவது வீணை மற்றும் கஞ்சியா, அதுக்கப்புறம் வயல், மூணு நாலு விதமான வாயங்கள் பின்னணி சேர்க்கறது அது தாளம்.
0: எனக்கு இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். உங்களது அழகாக முயற்சி பண்ணீங்க கேள்விக்கான விடையை. ஆக்சுவலி ராகம் அப்படின்னா ஸ்வர அமைப்புகளுடைய இனிய வடிவம் தான் ராகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. தாளம் என்பதுடைய பொருள் என்ன அப்படின்றது தான் கேள்வி. தாளம் நிறைய பேர் முயற்சி பண்ணி சொன்னீங்க, இருந்தாலும் சரியான விடை என்ன அப்படின்னா இசையுடைய கால அளவையும் ஓட்டத்தையும் நிர்ணயிப்பது தான் தாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாடலின் ஓட்டத்தை சரியாக வைத்திருக்கும் இசை நேரம்தான் தாளம் அப்படின்றது தான் இந்த கேள்விக்குரிய பதில். கேள்விக்குரிய பதிலை வந்து மறுபடியும் உங்களுக்காக ஒரு முறை சொல்லலாம். தாளம் அப்படின்னா இசையுடைய கால அளவையும் ஓட்டத்தையும் நிர்ணயிப்பது தான் தாளம். பாடலுடைய ஓட்டத்தை சரியாக வைத்திருக்கும் இசை நேரம் தான் தாளம். சரி, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் கேட்டலாம். என்ன திரைப்படத்திலேருந்து அப்படின்னா தில்லுமுள்ளு திரைப்படத்திலேருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய வாய்ஸ்ல கண்ணதாசன் வரிகளில் பாடல் இது. ராகங்கள் 16 என்ற பாடல், அருமையான பாடல் உங்களுக்காக.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் காலை 10:21 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இசையோடு விளையாடிட்டு இருக்கோம். இசையோடு இனிமையாக இருப்போம். அதே மாதிரி கேள்வி கேட்டு அதற்கேற்ற பாடலையும் இசைத்து கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. முதல்ல கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வந்து நிகழ்ச்சியில் நாங்களும் இணைந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு தாளம் இசை ஸ்வரத்திற்கு அளவு குறிப்பது அப்படின்னு வீரராகவன் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரமா கோடம்பாக்கத்திலிருந்து இசையின் கால அளவை குறிப்பதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விக்னேஷ் விக்கி ரிதமெட்டிக் ஃப்ரேம் ஒர்க் ஆர் டைம் சைக்கிள் ஆஃப் சாங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கமலாவரதம் வணக்கம் மேடம், என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கூடம்பாக்கம் ரமா ராகங்கள் 16 நிகழ்ச்சிக்கேற்ற பாடல் அருமை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கமலாவரதன் பியானான்னு சொல்லிட்டு முதல் கேள்விக்கு வந்து இப்போ தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து அசூர்தீன் அன்பு வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு பேரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி தாளம் பற்றிய பல பயனுள்ள தகவல்களும் அதை தொடர்ந்து பாடல்களும் அருமை சூப்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்ணன் இனிய காலை வணக்கம், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி அருமையாக செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து சாங் சூப்பர்னு சொல்லிட்டு கலியகமத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன கேள்வி? சுவாரஸ்யமான கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த கேள்வி என்ன கேள்வி கேட்க போகிறீங்க அப்படின்னா, உலக இசை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்றது தான் கேள்வி. ஒவ்வொருக்கும் இப்போது உமன்ஸ் டே மதர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இசைக்கு ஒரு தினம் இருக்கும். அந்த இசை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. கேள்விக்கு விடை சொல்ல நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிறது?
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், கேள்வி கேட்டீங்களா? உலக இசை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்றது தான் கேள்வி.
1: வேர்ல்ட் மியூசிக் டே மார்ச் மாசம் 17
0: முயற்சி பண்ணீங்க. வரக்கூடிய நேயர்கள் எல்லாம் என்ன பதில் சொல்றாங்கன்றத கேட்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிறது?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிறதுமா?
2: திரும்பாக்கம் வனஜா.
0: சொல்லுங்கம்மா, கேள்வி கேட்டீங்களா?
2: கேட்டேன் மேடம்.
0: அப்படியா, நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்களா இல்ல வந்து அதுவானு கேக்குறீங்களா? கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்களா? சந்தோஷம் சந்தோஷம், அழகா வந்து முயற்சி பண்ணீங்க. இனிப்புல வரக்கூடிய அடுத்தடுத்த நேயர்கள் எல்லாம் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத கேட்போம். ஆளாளுக்கு ஒரு டே சொல்லுவாங்க இல்லையா, என்ன டே சொல்றாங்க அப்படின்றதையும் கேட்போம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
0: சொல்லுங்க சார், இசை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது?
3: மார்ச் 21.
0: இணைப்பில் வந்ததுக்கு நன்றி, அழகாக முயற்சி பண்ணீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி இசையோடு விளையாடிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து அழகாக முயற்சி பண்றாங்க. வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து? இணைப்பில் இருந்து விடப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளே வந்து கேள்விக்கான விடையை சொல்லிடலாம். உலக இசை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா June 21 அப்படின்றத சில பேர் வந்து சரியான சொன்னீங்க, அதுதான் விடையும் கூட. சரி, இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் படையப்பா திரைப்படத்திற்காக நித்யஸ்ரீ ஸ்ரீராம் ஸ்ரீனிவாஸ் அவங்க கூடிய பாட அவங்க பாடின பாடல் இது. வைரமுத்தோட கற்பனை வரிகளுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 10:31. இன்றைக்கி இசை சம்மந்தமான கேள்விகளில் நேர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக வந்து கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இசை தினம் இப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்ற கேள்விக்கு வந்து இன்னும் நிறைய பேர் வந்து சரியான பதிலை வந்து முகநூல் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி June 21 என்றும், திருமலிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து June 21 அப்படின்றது போட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து லோகநாதன் பிரேமா அவங்களும் June 21 சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. விக்னேஷ் விக்கி அவங்க வனிஜா பெரும்பாக்கத்திலிருந்து, கமலா வரதன் அவங்க வந்து இசை தினம் எப்போது மேடம் கொண்டாடப்படுகிறது அப்படின்ற கேள்வியவே போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேலப்பேடு தயாளன் அவங்க June 21 போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய பாரம்பரிய இசை வகைகள் என்னென்ன அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக, பாரம்பரிய இசை வகைகள் என்ன, இந்தியாவுடைய பாரம்பரிய இசை வகைகள் என்னென்ன அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கான விடைய சொல்ல நேயர் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம், யாருங்கிறது?
1: அம்மா வணக்கம்மா, வாங்க தொடர்ந்து.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், கேள்வி கேட்டீங்களா? மறுபடியும் ஒரு முறை சொல்லணுமா? இந்தியாவுடைய பாரம்பரிய இசை வகைகள் என்னென்ன அப்படின்றது தான் சார் கேள்வி.
1: தோல் கருவி, நரம்பு கருவி, கஞ்ச கருவிமா, தொலை கருவி,
0: இசை வகைகள். நான் இசை கருவிகள் கேட்கல, இசை வகைகள் என்னென்ன அப்படின்றது தான் சார் கேட்டேன். நன்றி சார், அழகா முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்கிறது? சொல்லுங்க சார், இந்தியாவுடைய பாரம்பரிய இசை வகைகள் என்னென்ன?
2: பரதம், குச்சிப்புடி, கதக்களி, பாங்கரா.
0: நன்றிங்க சார், இனிப்பில் வந்ததுக்கு நன்றி, அழகாக முயற்சி பண்ணீங்க. நேரம் காலை 10:33 ஆயிட்டுருக்கு. சூப்பராக வந்து இசை சம்மந்தமான கேள்விகளுக்கெல்லாம் நேயர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பதில் சொல்லிட்டு இருக்கையில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்றதை கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: முரளி ஓடேரி மேடம்.
0: சொல்லுங்க சார், இந்தியாவுடைய பாரம்பரிய இசை வகைகள்?
3: நாதஸ்வரம், தபலா.
0: அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பரதம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்க. வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம், யாருங்க இருந்து? சொல்லுங்கம்மா.
4: கர்நாடக இசை, மேற்கத்திய இசை, நாட்டுப்புற இசை,
0: எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாங்க சொல்லிட்டேங்க. அழகா முயற்சி பண்ணீங்கம்மா, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. இந்தியாவுடைய பாரம்பரிய இசை வகைகள் என்ன அப்படின்னா, கர்நாடக இசை, ஹிந்துஸ்தானி இசை அப்படின்ற ஒரு ரெண்டு இசை வகைகளை வந்துதான் சொல்லப்படுது. வரக்கூடிய நேர்கள்லாம் ரொம்பவே அழகாக முயற்சி பண்ணீங்க. சரி, இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்ச மகிழ்ச்சியோட அடுத்தது பாடல் என்ன அடுத்து அப்படின்னா, சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சித்ரா அவங்களுடைய வாய்ஸில் இளையராஜா இசையமைத்து வைரமுத்துவோடைய கற்பனை வரிகளில் வந்த பாடல் இது.

0: ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் காலை 10:41 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கோம். இசை சம்பந்தமான கேள்விகள், இசை சம்பந்தமான பாடல்கள், அருமையான நேயர்களுடைய பதில்கள். இதனைத் தொடர்ந்து வர அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிக பழமையான இசைக்கருவி எது அப்படின்றது தான் இன்றைய இசை சம்பந்தமான கேள்விகளில் வரக்கூடிய அடுத்த கேள்வி. கேள்வி ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக, இந்தியாவின் மிக பழமையான இசைக்கருவி எது அப்படின்றது தான் கேள்வி. விடை சொல்ல வந்து நிறைய பேர் வந்துட்டுருக்கேல, டக்குன்னு கட் ஆகிடுச்சு. சரி, வெயிட் பண்ணுறோம். விவித் பாரதி முகநூல் பக்கத்தில் உங்களது கேள்விக்கான விடையையும் போஸ்ட் பண்ணலாம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் இணைப்பில் இருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவின் மிக பழமையான இசைக்கருவி எது அப்படின்றது தான் கேள்வி. வணக்கம், நினைப்பிலிருந்து விடுபட்டாங்க. ஒரு முறை வந்து நம்பரை வந்து ஞாபகப்படுத்திடலாம் இல்லையா? ஃபோன் நம்பர் வந்து 295-2-0-8-5-3 என்ற எண்ணும், மற்றொரு இலக்கு எண்ணான 2-8-3-8-9-8-7-1 என்ற இலக்கு எண்ணையும் தொட்டு 0-4-4 என்ற சென்னையிலேயே முன்னிணைப்பை தொட்டு வரலாம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், யார் இங்கிருந்து? விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? வணக்கம், இனிப்பில இருக்கிறீங்க. வணக்கம், சொல்லுங்க சார். இந்தியாவின் மிக பழமையான இசைக்கருவி எது அப்படின்றது தான் கேள்வி.
2: அது பறை வருமா?
1: பறை வருமானு கேக்குறீங்களா? ஆன்சர் சொல்றீங்களா? வருமானு டவுட்டோட கேக்குறீங்களா?
2: பறைதான் நினைக்கிறேன்.
1: நினைக்கிறீங்க, அழகா முயற்சி பண்ணீங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து வரும் அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்க இருந்து?
3: ஹலோ,
1: வணக்கம், யார் இங்க இருந்து சார்?
3: வணக்கம் மேடம். யார் பதில் சொல்லிட்டாங்களா? யாழோடும் ஒரு பாட்டு கேட்டிருக்கேன் மேடம். யாழ் என்ற இசை மேடம்,
1: யாழ்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அழகா முயற்சி பண்ணீங்க. வரக்கூடிய நேயர்கள் எல்லாம் என்ன பதில் சொல்றாங்க கேட்டுறாங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ,
1: வணக்கம் சார். யார் இங்க இருந்து?
4: ரெடிஸ் மாரி.
1: சொல்லுங்க சார். இந்தியாவின் மிக பழமையான இசைக்கருவி புல்லாங்குழல்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்தாரு நன்றி, அழகாக முயற்சி பண்ணீங்க. இந்தியாவின் மிக பழமையான இசைக்கருவி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, இந்தியாவுடைய பாரம்பரிய இசை வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா. அதுக்கு நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா, பாபு முள்ளக்காடுலேருந்து திருமலை அஸ்வினி நாகராஜ், இந்தியாவுடைய பாரம்பரிய இசை வகைகள் பற்றி பயனுள்ள தகவல்களை தெரிந்துக்கணும், நன்றி மேடம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாபு முள்ளக்காடுலேருந்து மறுபடியும் தமிழ் இசைன்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹிந்துஸ்தானி இசைன்னு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் ரெண்டு ஆன்சர் சொல்லியிருக்கோம், இது வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வீரராகவன் வந்து இந்துஸ்தானி, கர்நாடகா, பாங்க்ரா இசை வடிவங்கள் இந்தியாவின் பெருமை அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து விக்னேஷ் விக்கி வந்து இந்தியா மியூசிக்கல் வெரைட்டி, கர்நாடிக், ஹிந்துஸ்தானி அண்ட் ஃபோக் மியூசிக்னு சொல்லிட்டு விக்கி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. திருமலிசை அஸ்வினி நாகராஜ் வந்து பதில் வீணைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த கேள்விக்குரிய பதில் அப்படின்னா, இந்தியாவின் மிக பழமையான இசைக்கருவி என்ன அப்படின்றத கேட்டதுக்கு அவங்க மிகச்சரியாக அஸ்வினி நாகராஜ் வீணை அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே மிகச்சரியான விடையும் கூட. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்களும் வீணை தானே மேடம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து முத்து கிருஷ்ணன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து புல்லாங்குழல்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து விக்னேஷ் விக்கி, ருத்ர வீணை இஸ் த ஓல்டஸ்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அழகாக இந்த வீணை இசையோட அடுத்து ஒரு பாடல் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் அப்படின்ற ஒரு படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் KJ யேசுதாஸ் ஜானகி பாடின பாடலை கேட்டலாமா?

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி

நேரம் காலை 10:50 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி இசை சம்பந்தமான கேள்விகளா வளம் வந்துட்டு நேர்கள்லாம் ரொம்ப அருமையா பதில் சொல்லிட்டு இருக்கேல. அடுத்த என்ன கேள்வி அப்படின்னு கேக்குறதுக்குள்ள மண்ணின் மனமும் மக்களின் வாழ்க்கை உணர்வுகளும் கலந்து கிராமத்தின் இதய துடிப்பை உணர்த்துவதுதான் கிராமிய இசை.

0: அடுத்து நீங்கள் கிராமிய இசை சம்மந்தமான கேள்வி கேட்க போகிறீங்க அப்படின்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கிராமத்து ஸ்டைலில் கிராமிய இசையமைத்து பாடல் கேட்குறதுல வந்து ஒரு அலாதியான சந்தோஷம் இருக்கும் இல்லையா? நிறைய பேர் அந்த பாடல்லாம் விரும்புவீங்க. அதனால் கிராமிய இசையில் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள் என்ன அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, கிராமிய இசையில் பயன்படுத்தப்படக்கூடிய இசைக்கருவிகள் என்னென்னலாம் கிராமிய இசை பாடல்களில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, உங்கள் பேர் சொல்லலாம்.
1: துரைசாமி அயனாவரம் மேடம்.
0: சொல்லுங்க சார், கிராமிய இசையில் பயன்படுத்தக்கூடிய இசை கருவிகள் என்னென்ன அப்படின்றது தான் கேள்வி.
1: நையாண்டி மேளம்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. திருவிழாக்கள் அதிகமா இசைப்பாங்க நையாண்டி மேளங்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சது அது.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். அதாவது கிராமிய இசையில் பயன்படுத்தக்கூடிய இசை கருவிகள் என்னென்ன, ஒரு பாடல் நீங்கள் கிராமிய சம்மந்தப்பாட அதாவது கிராமத்து ஸ்டைலில் படம் இருக்கும்போது அந்த பாடலை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் அதில் என்னென்ன இசை பயன்படுத்தியிருப்பாங்க, உங்களது அந்த காதுகளில் விழும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு வந்து கேட்குது அப்படின்றது தான் கேள்வியாக. கிராமிய இசையில் பயன்படுத்தக்கூடிய இசை கருவிகள் என்னென்ன அப்படின்றது கேள்வி கேட்டிருக்கோம். இன்னும் நேயர்கள்லாம் வரல. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி போன கேள்விக்கு வந்து மேடம் வீணை தான் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து முத்துகிருஷ்ணன் இனிய காலை வணக்கம் மேம், நிகழ்ச்சி அருமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, நேரம் குறைவாக இருக்குது, பேசலாம். இணைப்பில் இருந்து விடுபட்டாங்கன்னு. சரி, நானே சொல்லிடுறேன். கிராமிய இசையில் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள் என்னென்ன அப்படின்னா, பறை, தவிழ், உருமி, நாதஸ்வரம், தப்பாட்டம், பம்பை, உடுக்கை, வில்லுப்பாட்டு வில், இதெல்லாம் கிராமிய இசையில் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள். உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம், கிராமிய இசையில் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள் அப்படின்னா பறை, தவிழ், உருமி, நாதஸ்வரம், தப்பாட்டம், பம்பை, உடுக்கை, வில்லுப்பாட்டு வில். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம கேட்ட சந்தோஷத்தோட அந்த மாதிரியான ஒரு பாடல் கேட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு கடலோர கவிதைகளில் இருந்து இளையராஜா இசையமைத்து ஜானகியோடு பாடின பாடல் வைரமுத்துவோடைய கற்பனை வரிகளில் கேட்டலாமா?

0: 92.3 விவித் பாரதி தமிழகமில் நாளை இரவு 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தைய அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேட்க மறக்காதீங்க.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05.
3: தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
4: வில்லாதி வில்லன்கள் எல்லோருமே என்னை விலை பேச வந்தார்களே.
3: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
5: அழகே இன்பம் அழித் தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருவா இன்பம், கட்டுக் கடங்காமல் அறிபாயம் உடலே இன்பம்.
3: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.
6: இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நிறைய பேர் சூப்பராக விளையாடுங்க, அழகாக முயற்சியும் பண்ணீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கு பெற முயற்சி செய்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு

க்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ள தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வரும் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை மழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இதயம் விரும்பும் இனிய இசைகள், இசை விரும்பும் இனிய நினைவுகள். 1960-70களின் பொற்கால திரை இசையில் காதலும் கவிதையும் வாழ்க்கையும் இசையாக கலந்து ஒலித்த அற்புத தருணங்கள், பழைய ரேடியோ நாட்களை நினைவுபடுத்தும் நிகழ்ச்சியாக இது.
0: என்றும் இனியவை

காலத்தை வென்ற காவிய கானங்களாக என்றும் இணையவே நிகழ்ச்சி ஆவலோடு கேட்க காத்திருக்கும் அத்தனை நேயர்களையும் வரவேற்கிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணையவே நிகழ்ச்சியில் நிறைய பேர் ஆவலாக கேட்க காத்திருப்பாங்க. முதல் பாடலை பார்த்துட்டு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது ஷோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆவலாக காத்துட்ருப்பாங்க. இப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு விருந்து போடுற மாதிரி ஒரு பாடல்னே சொல்லலாம். அது விருந்து பாடல் தான். அது என்ன பாடல் அப்படின்னா 1966 வருடம் நாகேஷ் மேஜர் சுந்தரராஜன் ஜெயலலிதா நடிப்பில் வெளியான மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்தில் இருந்து தான் அந்த பாடல் வந்து கேட்க போகிறோம். எஸ், நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க என்ன பாட்டு போட போகிறீங்க அப்படின்றது புரிஞ்சிருச்சு மேடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. சரி, அதை கேட்குறதுக்கு முன்னாடி வி குமார் அவங்க இசையமைப்பில் வாலியுடைய கற்பனை வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடின பாடல் இது, கேட்கலாமா?

என்னங்க, முதல் பாடலே வந்து விருந்து போட்ட மாதிரி பாடலை கேட்டோங்க, ரொம்ப மனநிறைவாக இருக்குங்க. இந்த பாடல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்த பாடல் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, இதே மாதிரி விருந்தா நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால், நாங்கள் விருந்தாக தான் கொடுக்க போகிறோம். அதற்கு உங்களுக்கு இண்டிகேஷனாக தான் சல்யாண சாப்பாடு. அதுக்குன்னு விருந்து பாடல் இல்லை, உங்களுக்கு விருந்து போட்ட மனநிறைவை தரக்கூடிய காலத்தால் அழியாத காவிய கணங்களாக என்றும் இனியவை நிகழ்ச்சி இது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 11:08. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக வரக்கூடிய பாடலை பாடியவர் எஸ்பி பி வி ஸ்ரீனிவாஸ் சுசிலா பாடின பாடல் வாலியுடைய கற்பனை. வரிகளுக்கு இசை வி குமார்.

0: அக்கா பாரு,
1: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
0: காட்டே. வாவ், யுவர் ஃபேவரட் கலர்.
1: எப்பவும் ஷாப்பிங்.
0: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
2: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணணும்.
3: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
0: எனக்கு தெரியும்ல,
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
5: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

பழமையான சுவையில் தெவிட்டாத கானங்களை வழங்கும் தேனிசை தெஞ்சலாக என்ஜிமி நேவே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:13. என்ஜிமி நேவே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1964 நாகேஷ் முத்துராமன் கே.ஆர். விஜயா நடிப்பில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் வெளியான திரைப்படம் சர்வர் சுந்தரம். வாலியுடைய கற்பனை வரிகளுக்கு டி.எம். சவுந்தரராஜனும் எல்.ஆர். ஈஸ்வரியும் பாடின பாடல், அருமையான பாடல், இதை கேட்டலாம்.

என்றும் இணையவே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து அப்படின்னா 1973 வருடம் முத்துராமன் ஜெயலலிதா அவங்களுடைய நடிப்பில் முக்தா ஸ்ரீனிவாசன் அவங்களுடைய தயாரிப்பில் MS விஸ்வநாதன் இசையமைப்பில் வெளியான திரைப்படம் தான் சூரியகாந்தி. இந்த திரைப்படத்தில் வாலியுடைய கற்பனை வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியமும் ஜெயலலிதாவும் பாடின பாடல் இது. அருமையான பாடல் நான் என்றால் அவளும் நானும்ன்ற பாடல் இப்போ கேட்டுடலாமா?

0: அப்பா, மூவாயிரம் கொடுங்கள.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கு சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
0: உங்க மொபைல கொடுங்க.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: நேரம் முற்பகல் 11:22. கேட்டுட்டு இருக்குங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. காலத்தால் அழியாத காவிய கணங்களாக இன்றும் இனியவை. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1972 சிவாஜி கணேசன், ஜெயலலிதா அவங்களுடைய நடிப்பில் MS விஸ்வநாதன் இசையமைப்பில் வெளியான திரைப்படம் பட்டிக்காட பட்டணமா. இதில் வர ஒரு அருமையான பாடலுக்கு கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு TM சௌந்தரராஜன் குரல் கொடுத்த பாடல்.
1: என் நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரத

மனதில் பதிந்த பழைய நாட்களை நினைவுபடுத்துகிறது வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இனியவே நிகழ்ச்சியாக. நேரம் முற்பகல் 11:27. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் 1970 சிவாஜி கணேசன் பத்மினி இவங்களுடைய நடிப்பில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் வெளியான திரைப்படம் வியட்நாம் வீடு. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய பாடலுக்கு டி எம் சவுந்தரராஜனும் சுசிலாவும் குரல் கொடுக்க பாடலை கேட்டலாம்.

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். பதினோரு மணி 32 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணையவை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எங்கள் தங்க ராஜா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் சுசிலா பாடின பாடல் கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: பழைய பாடல்களின் அணிவரிசை என்றும் இணையவே நிகழ்ச்சியாக தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் முற்பகல் 11:38. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1974 சிவாஜி கணேசன், பாணிஸ்ரீ இவங்களுடைய நடிப்பில், சி வி ராஜேந்திரன் அவங்களுடைய தயாரிப்பில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த திரைப்படம் சிவகாமியின் செல்வன். இந்த திரைப்படத்திற்கு டி எம் சவுந்தரராஜனும் சுசிலாவும் குரல் கொடுத்த பாடல் இது, சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திற்காக.

0: என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் ஒருபகல் 11:43. சரி, செவிக்கு விருந்து படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நேயர்களுடைய கருத்து பரிமாற்றங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம முகநூல் பக்கத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரங்கராஜன மேலப்பேடு தயாளன் அவங்களும் என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏழுக்குனர் தீவா அவங்க நிகழ்ச்சியில், நானும் நிகழ்ச்சிக்குள் நேற்று இரவு தான் கல்யாண விருந்து சாப்பிட்டு விட்டு வந்தேன், மறுபடியும் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் கல்யாண விருந்தாகி விட்டது, நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள். கல்யாண சாப்பாடு போடவா பாடல் எங்கள் செவிக்கு விருந்து படைத்த சூப்பர் மேடம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓம் பிரகாஷ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. வீரராகவன், என்றும் இனியவை, இன்பம் தந்தவை கல்யாண விருந்து பாடல், களிப்புற செய்தம் மருந்து, குமார் அவரது இசை வரிகள், குதூகலம் வந்தந்து அணிவரிசை, தொகுப்பாளினிக்கும் நிலையத்தில் தேர்ந்தெடுத்த கலைஞர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருமலைசை அஸ்வினி நாகராஜ், காவிய காலங்களில் கேட்க இணைந்திருக்கிறோம். ஆம் மேடம், நீங்கள் கூறியது சரியானதுதான். முதலில் ஒழித்த பாடலும் இரண்டாவது பாடல் மாலையில் சந்தித்தேன் பாடலும் எங்களுக்கு விருந்து படைத்தது. அடுத்து வரக்கூடிய பாடலுக்காக அவளோடு காத்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கண்ணன், இனிய வெள்ளி காலை வணக்கம், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் முகூர்த்த நாள் கல்யாண விருந்து பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அந்தோனிராஜ், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மறுபடியும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க சூளைமேடு ரீஜா மனோகரன். அடுத்து மேலப்பேடு தயால் அவங்களும் வந்து ஒரு பொம்மை மாதிரி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து செந்தில்குமார், என்றும் இனியவை ஆரம்பத்திலிருந்து பழமையான இனிமையான இசை பாடல்கள் தேர்வு சூப்பர் மேடம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஹரிச்சந்திரன், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சவுந்தரராஜன், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீண்ட நாள் கழித்து கேட்கும் பாடல் அடி என்னடி ராக்கம்மா, எங்கள் பழைய நினைவுகளை நிழலாட செய்தது, வாழ்த்துக்கள் மேடம்னு சொல்லிட்டு சூளை ரீஜா மனோகரன் சொல்லியிருக்கிறாங்க. மீரா வெங்கட்ராமன், என்றும் இனியவை மங்களமாக இருக்கு, சூப்பராக இருக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலப்பட்டு தயாளன், அருமையான பாடல்கள் மேடம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் தெரியாத கேள்வியும் பதிலும் தெரிந்து கொண்டோம் நன்றின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நன்றி சார். அள்ளி நகரம் எஸ் மகாதேவன், இனிய காலை வணக்கம், என்றும் இனியவை நிகழ்ச்சி பாடல்கள் அருமை சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாங் செலக்ஷன் சூப்பர் குட் எக்ஸலண்ட்டுன்னு சொல்லிட்டு அகமது கலி அகமத் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து ராஜேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு பூக்கொத்த மாதிரி ஒரு படம் ஒன்று போட்டிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் வந்து நிகழ்ச்சியில் தரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல்னா 1968 எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுடைய நடிப்பில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வெளியான திரைப்படம் ஒலி வழக்கு. வாலியுடைய கற்பனை வரிகளுக்கு டி எம் சவுந்தரராஜனும் பி சுசிலாவும் குரல் அமைப்பில் பாடல் இது ஒலி விளக்கு திரைப்படத்திற்காக.

நேரம் முற்பகல் 11:49 என்றும் இணைவை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் இசையமைப்பில் வெளிவந்த புதிய பூமி திரைப்படத்திற்கான பாடல் தான் கேட்க போறோம். கண்ணதாசன் கற்பனை வரிகளுக்கு TM சவுந்தரராஜனும் சுசீலாவும் பாடின பாடல் இது.

நேரம் முற்பகல் 11:53 என்றும் இணைவை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சரி பாடல் கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நேயர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக அவங்களுடைய பதிவுகளை என்ன பதிவுகளை போட்டுட்டு இருக்கீங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் உழைத்த அத்தனை பாடல்களுமே அருமை சூப்பர் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முரளி வந்து என்றும் இணைவை நிகழ்ச்சி அருமை மேம் வாழ்த்துக்கள், என்னடி ரகமாக பாடலை கேட்டு நானும் நடனம் ஆடிவிட்டேன், அருமையான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க முரளி. திருமலைசை அஸ்வினி நாகராஜ், நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோதி தானுங்க, அந்த பாடல் எங்கள் அப்பாவுக்கு மிகவும் ரொம்ப பிடிச்ச பாடல், நாங்கள் குடும்பத்தோடு கேட்டு ரசிச்சிட்ருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து ராஜேஷ், 1968 வந்து வெளியான புதிய பூமி திரைப்படத்தோட பாடலை வந்து விழியே விழியே உனக்கென்ன வேலை, அந்த பாடத்தில் அந்த படத்தில் வர ஆர்டிஸ்ட் வந்து எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வர்றது தான் விபத் பாரதியுடைய வேலையும் கூட. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் எஞ்சிமினிவை நிகழ்ச்சியில் புதிய பூமி படம் பாடல் விழியே விழியே உனக்கின வேலை பாடல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேட்பதற்கு மனதுக்கு இதமாகவும் இருந்தது மேடம், அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு திரைப்பட பாடல்களும் ஒன்றை ஒன்றை மிஞ்சும் வகையில் இருந்தது விழியே விழியே உனக்கின வேலை அப்படின்ற பாடல்னு சொல்லியிருக்கிறாங்க சூளை ரீஜா மனோகரன். அடுத்து கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் புதிய பூமி பட பாடல் சூப்பரோ சூப்பர் விழியே உனக்கென்ன வேலை அப்படின்ற பாடல்னு சொல்லிட்டு ராஜேஷ் வந்து அவங்களுடைய கமெண்டை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி இன்னைக்கு கமெண்ட் போஸ்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றிகள். நேரம் முற்பகல் 11:55 ஆயிடுச்சு. சரி இன்றும் இணைவை நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல், முதல்ல வந்து விருந்து சாப்பாடோட ஆரம்பிச்சோம் இல்லையா, இப்போ வந்து குதூகலமான ஆடக்கூடிய பாடல் அதோட நிறைவு செய்யலாம். இதே வைபோடையே காத்துட்டுருங்க, அடுத்து இந்த வைபு வந்து தர்றதுக்கு ராதாவும் தயாராக இருக்காங்க. சரி என்று நினைவு நிகழ்ச்சியில் வரக்கூடிய குதூகலமான பாடல் என்ன பாடல்னு சொல்லுங்கன்னு சொல்றது வந்து எனக்கு கேட்குது. கே வி மகாதேவன் இசையமைப்பில் டிஎம் சவுந்தரராஜன் பாடக்கூடிய பாடல் இது குமுதம் திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள். இது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

என்ன நேர்களே, இன்னைக்கு சூப்பரான பாடல்களை கேட்டு நிறைந்த மன நிறைவோடு நிறைவு பெறுகிறது இன்றைய என்றும் இணையவே நிகழ்ச்சி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஷாலினி. நன்றி நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றலில் கலந்திருக்கும் அத்தனை அன்பின்

நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

நேரம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் எப்பவும் போல இடைக்கால இசை கேட்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நேயர் குறிப்பிட்டிருந்தாரு, போரூர் பொன்ராஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது இன்னைக்கு சர்வதேச தம்பதியர் தினம் அப்படின்னு கொடுத்துருந்தார் அவர். ஸோ அப்படி நம்ம யோசிக்கும் போது என்ன மாதிரி பாடல்கள் அப்படின்னு என்னுடைய சிந்தனைக்கு உதிச்சுது அப்படின்னா, காதலனுக்காக காத்திருக்கக்கூடிய காதலி பாடும் பாடல். சங்ககால இலக்கியங்கள்லாம் போனீங்கன்னா தலைவனுக்காக ஏங்கி தலைவி இருக்கக்கூடிய அந்த காத்திருப்பு நிலைக்கு நடுவில் பாடல்கள் பாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பாடல்கள். ஸோ அந்த மாதிரியான பாடல்கள் வரிசையில் முதல்ல நம்ம கேட்க போகிற பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, அதே தாங்க பிஜிஎம் கேட்ட பாடலே தான், வைதேகி காத்திருந்தாள் படத்திற்காக வரக்கூடிய பாடல். பி சுசீலா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில். இந்த பாடலோட பிஜிஎம்மே நம்மளை கைகோர்த்து அப்படியே கூட்டுட்டு போயிடுங்க. அதுவும் லாலான்னு அப்படியே சொல்லக்கூடிய பி சுசீலா அம்மா அவங்க சொல்லும் போதே அது 1000 தடவை நம்ம கேட்டிருப்போம். இப்போ எத்தனை தடவை கேட்டாலும் 1001வது தடவை நம்ம விவத் பாரதியில் இந்த பாடலை கேட்டுருவோமே.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பாடல் என்னமோ முடிஞ்சிருச்சுங்க, நம்ம பாடிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு பாடல் அது. சரி, அடுத்த பாடல் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காத்திருப்பு அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம்ங்க. ஆனால் அந்த காத்திருப்பை கூட கவலை இல்லாமல் அந்த சோகத்தை சுகமாக மாற்றிருக்காங்க. தர்மபத்தினி படத்திற்காக வரக்கூடிய பாடல், எஸ் ஜானகி பாடிய பாடல் அது, இளையராஜாவின் இசையில். இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா, வயலின் அது ஒரு ஏக்கத்தை பாடல் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸ்ரீரஞ்சனி அப்படிங்கிற ராகத்தோட அடிப்படையில் இது இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீரஞ்சனி ராகம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோகத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே காதலுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு கேளுங்களேன்.

இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மீரா வெங்கட்ராமன், கேம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், பாலகிருஷ்ணன் அவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. சீர்காழியிலிருந்து பதிவு பண்ணியிருக்காரு. தீட்டாலம் டி சி ராஜேஷ், அப்படின்னு நான் கேட்க ஓடோடி வந்துட்டேங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சூலை ரீஜா மனோகரன் அவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கலீல் அகமத் அவங்களுமே வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெட்ரோ நேரத்துக்காக ஒரு அழகான ஸ்ட்ரில்லையும் நமக்காக தீட்டாலம் டி சி ராஜேஷ் அவர் கொடுத்துருக்காங்க. ஹரிஹரன் அவர் வந்து அப்படி பாடல்கள்லாம் நான் எட்டி பார்க்குறேங்க அப்படிங்கிற மாதிரி அழகாக ஒரு ஸ்டில்ல கொடுத்துருக்காரு. இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும், பாடல்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர்ல இருந்து பதிவு பண்ணியிருக்காரு. அள்ளிநகரம் மகாதேவன் அவரை தொடர்ந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ஒலித்த முதல் பாடலே அருமையான பாடலுங்க. உங்களுக்கு நன்றிகள் அப்படின்னு நன்றிகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் மே 29 தேதி அன்று உலக தம்பதியர் தினம், வேர்ல்ட் கப்புள்ஸ் டே கொண்டாடப்படுகிறது. தம்பதிகளுக்கு இடையிலான அன்பு புரிதல், விட்டுக் கொடுத்தல் ஆகியவற்றை சிறப்பிக்கும் விதமாகவும், அவர்களது ஒற்றுமையை போற்றும் விதமாகவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறதுன்னு தீட்டாலம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவாயிருக்கு. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில வாழ்த்துக்கள் பதிவு பண்ணிருக்காங்க. ஆரம்ப பாடலே அசத்தலுங்க அப்படின்னு அடையாளப்பட்டு ஆசீர்வாதம். அதே மாதிரி அந்த ஆரம்ப பாடல் நல்லா இருக்குன்னு இடைக்கால இன்னிசையில் அருமை அப்படின்னு தீட்டாலும் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், ரெட்ரோ நேரத்துல முதல் பாடலின் செமங்க அட்டகாசமா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. காத்தாடி போலானது அருமைதான், ஹரிஹரன் அவருடைய பதிவா இருக்கு. தம்பதிகள் பாடலாம், அதுவும் நம்மளுடைய மனதை கவர்ந்த பாடலாக இருக்கும். தம்பதிகள் பாடலாம் இல்லை சார், ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் பாடுறாங்க. அதனால எப்பவுமே இது ஃபீமேல் வெர்ஷனாக தான் வந்துகிட்டு இருக்கு. இடையில ஏதோ ஒரு பாடலில் மேல் வெர்ஷன் வந்து இணையலாம். யார், சூலை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவை தொடர்ந்து காத்திருந்தேன், அந்த பாடலும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரன் அவருடைய பதிவாக இருக்கு. புரசுவாக்கம் சவுந்தரராஜன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. காதலில் காத்திருப்பு அப்படிங்கிறது நேரத்தை வீணடிப்பதல்லங்க, அது அன்போட ஆழத்தையும் நம்பிக்கையும் பொறுமையும் வெளிப்படுத்த ஒரு ஆழமான கலங்க. அது அதுல காதலோட தொடக்கத்துல அல்லது பிரிவின் போதோ நேசிப்பவருக்காக இயங்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நொடியும் காதலை மேலும் அழகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு டி சி ராஜேஷ் தீட்டாலம்ல இருந்து பதிவு பண்ணிருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களுமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. புரசுவாக்கம் சவுந்தரராஜன் பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன பாடல், இந்த பாடல் ஒரு முக்கியமான இடம்ங்க. இந்த மாதிரி காத்திருப்பல ஏன்னா ஏங்கிய நெஞ்சத்துல தேங்கிய வெள்ளம் போல வரக்கூடிய பாடல், தனிக்காட்டு ராஜா படத்திற்காக எஸ்பி சைலஜா பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில், வாலியின் கற்பனையில். இதில் நம்ம என்ன ரசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசாவே ராசாவே ராசாவேன்னு 3 தடவை வரும் பாருங்களேன். அந்த 3 தடவையிலையும் அன்பு, பாசமாக கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்களை கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவாங்களோ அப்படி ஒரு மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. கருணையாக கூப்பிடும்போது ராசாவே அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. 3 விதமாக எஸ்பி சைலஜாம்மா இந்த பாடலில் கலக்கியிருப்பாங்க. அதுவுமே சங்க இலக்கியங்களில் இடம்பெறக்கூடிய அந்த பசலை நோயும் இந்த பாடல் வரிகளில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆவாரம் பூவு அதுக்கொரு நோவு அப்படிங்கிற மாதிரி வரும். கேட்டுருலாம் அந்த பாடலை.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 12:20. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். காத்திருப்பு பாடல்கள், அடுத்து வரக்கூடிய பாடல் நிழல்கள் இந்த படத்திலிருந்து தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் கற்பனையில். ஜானகி அம்மா ஹம்மிங்கே நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டுட்டு போயிடுங்க. அதுவும் இந்த பாடல்கள் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தந்தி கருவிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். வயலின் அது வந்து சோகத்தோட உச்சத்துக்கே கொண்டு போகும். சோகம் ஆனாலும் சுகம், ஒரு பிரிவு அப்படின்னா அதை பாடலின் வழியே இதை விட எப்படிங்க எடுத்து சொல்ல முடியும். ஜானகி அம்மா அவங்களுடைய பாடல்களில் நம்ம கேட்கக்கூடிய பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு பாடலும் இதுதான். கேட்குற ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய மனம் ஒரு வித்தியாசமான நிலையை அடையும்.

சோக ரசத்தை இந்த அளவுக்கு அனுபவிச்சு பாட முடியுமா அப்படின்னா அது முடியவே முடியாதுங்க. இதை விட ஒரு சிறப்பான பாடல் முடியுமான்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனகுகையில் உருவாக்கக்கூடிய அந்த சித்திரங்களை யாராலையும் காட்சிப்படுத்தவே முடியாதுங்க. ஆனால் இந்த இசை அதை நமக்கு உணர்த்தும். அப்படி கேட்டுருவோமா இந்த பாடலை?

0: மீரா வெங்கட்ராமன் அவங்க சொல்லியிருக்காங்க, ரெட்ரோ பாடல்களுக்காக காத்திருந்தேன், பாடல் இந்த பாடல்கள்லாம் நான் அதிகமாக கேட்டாத மாதிரி இருக்குது அப்படின்னு. இல்லை இல்லை, நம்ம அவள் அடிக்கடி கேட்குற பாடல் தான், கொஞ்சம் தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு கேட்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குது. மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், இனிய வெள்ளிக்கிழமை மதிய வணக்கம், பாடல் குறித்த தகவல்கள் உங்களுக்கே உரித்தான மொழி நடையில் வழங்குவது நல்லா இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நன்றி சார். அவரை தொடர்ந்து புரசிவாக்கம் சவுந்தரராஜன், தனிக்காட்டு ராஜா இந்த பாடல் பார்த்தீங்கன்னா வாலியோட கற்பனை வரிகள் இளையராஜாவோட இசையில் அவ்வளோ அருமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காட்டு பக்கத்திலிருந்து அந்தோனிராஜ், காத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு இனிய அனுபவம், சில நேரம் சலிப்பு தட்டினாலும் அதனால கிடைக்கக்கூடிய பலன் அரிது, அப்படிப்பட்ட காத்திருப்பு பாடல்கள் செவிகளுக்கு இனிமையா இருக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. எஸ்பி சைலஜா அவங்க பாடின பாடல்கள்ல இந்த பாடலுக்கு ஒரு முன்னுரிமை, ராசாவே ஒன்னா எண்ணித்தான். ஆமா, இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கறத ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு ஒரு மாதிரி, அந்த ராசாவே ஒன்னா எண்ணித்தான் அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா நீர்நிலையில எடுக்கப்பட்ட பகுதி அப்படிங்கறதுனால சந்தூர் அப்படிங்கிற இசைக்கருவியும் பயன்படுத்தியிருப்பாங்க. ரைட்டா, அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் வந்த உலா பாடல்கள் யாவும் தேன்பலா, பதவுரை பாடலுக்கு பால் நிலா, பெருமை வந்தது பாடல்களிலா, ரம்யமான தொகுப்பை கேட்பதிலா, ரசம் மிகு ராகங்கள் வந்ததிலா அப்படின்னு நன்றியை பதிவு பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக் வீரராகவன். சங்க இலக்கியத்தில் தலைவன் தலைவி காத்திருப்பு அப்படிங்கிறது அன்போட ஆழத்தையும் பிரிவோட துயரையும் சந்திப்பிற்கான ஏக்கத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வரிசையில் ராசாவே பாடலும் அதற்கான விரிவான விளக்கத்தையும் வரி வரியாக அறிவிப்பாளர் எடுத்து சொன்னது நல்லா இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இல்ல சார், அது பாடல்கள் எழுதினவங்களுக்கே அந்த பெருமையை சேரணும். செந்தில் குமரன் அவர் வந்து தீட்டாளம் டி சி ராஜேஷை தொடர்ந்து எஸ் எம் செந்தில்குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்து, ரெட்ரோ சாங்ஸ் தொடரக்கூடிய இனிமையான பாடல்கள் ரசிக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், நிகழ்ச்சியை இனிமையாக தொகுக்கும் உங்களுக்கும் பாராட்டுகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களுமே வாழ்த்துக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்களை கேட்டு மெய் மறந்து போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தரும் அதே மாதிரி பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ராசாவே குறித்து அந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு, சூளை ரீஜா மனோகரன் அவரும் அதே பதிவு, சூப்பர் சூப்பர் பாடல்கள் அப்படின்னு ரவி அம்பத்தூர்ல இருந்து பதிவு பண்ணிருக்காங்க. ஏழு கிணறு தேவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா பதிவு பண்ணிருக்காரு.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
0: நேரம் 12:30. இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில வேதாரண்யத்திலிருந்து தமிழரசன் அவர் சொல்லியிருக்காரு, காத்திருத்தல் அப்படிங்கிறது ஒரு தவங்க, அது ஒரு விதமான பரவசம், அதை பெறுவது ஒரு ஞானம். ராசாவே ஒன்ன நான் எண்ணித்தான், மிக ஏக்கமான ஒரு பாடல் வரிகள், அந்த பாடலை வழங்கியமைக்கு நன்றின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழரசன் தங்கவேலு அவரை தொடர்ந்து ஒவ்வொரு பாடலுக்கும் உங்களுடைய அந்த சொல்லக்கூடிய விதம் நல்லா இருக்குன்னு மீரா வெங்கட்ராமன் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. தூரத்தில் நான் கண்ட உன்முகம், எஸ் ஜானகி அவங்களுடைய குரல்ல, இளையராஜா அவங்களுடைய இசையில சில நிமிஷங்கள் மனதை அமைதியாக்கிவிட்ட பாடல் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. சேஷாத்ரி கும்பகோணத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரும் அதே பாடலை, நதி தீரத்தில் தேன் கொண்ட என் மனம் பாடலை கேட்டு ரசித்தேன் சற்றே கனத்த இதயத்துடன் பதிவு பண்ணிருக்காங்க. சில நேரங்கள் அப்படிதான் சார் இருக்கும், ஆனா இசையோடு இணைந்திருக்கும்

போது அது கூட கொஞ்சம் மெல்ல மெல்ல மாறி போகும். தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவர் இடைக்கால இசையில் கண்டுகொண்டேன் என்ன சொல்ல போகிறாய், என் சுவாச காற்றே நெஞ்சினில் வாழ்வே மாயம், சொல்லடி சிவசக்தி பாடல்களையும் எதிர்பார்க்கிறேன்னு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவாருக்கு எவ்வளவு டைம் இருக்குமோ அந்த பாடல்களை போடலாம். அலைகள் ஓய்வதில்லை அந்த படத்திலிருந்து நம்ம பாடலை கேட்டு ரசிக்க போறோம். இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் பாடிய பாடல் இது. வைரமுத்துவின் கற்பனையில் வரக்கூடிய பாடல். தரிசனம் கிடைக்காதா இந்த பாடல் தான் கேட்க போறோம். பெருசா இசைக்கருவிகள்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஹார்மோனியத்தோட தான் ஆரம்பிக்கும். ஆனா திடீர்னு மிருதங்கம் அது ஒரு டேக் ஓவர் பண்ணிக்கும் பாடலை. அப்பதான் ராஜா சார் அவருடைய வாய்ஸ் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். தரிசனம் கரிசனம் எப்படி இருக்கு பாருங்களேன், வரிகள் கேட்டுடலாமா?

அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பார்த்தீங்க அப்படின்னா வேதம் புதிது. இந்த படத்திலிருந்து தான் பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். சித்ரா பாடிய பாடல் இது, தேவேந்திரன் இசையில் வைரமுத்துவின் கற்பனைகள். இந்த பாடல் அப்படி என்னங்க ஸ்பெஷல்? எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. காத்திருப்பது எப்படி ஸ்பெஷலோ, ஒரு பாடலை கேட்க காத்திருக்கிறது அதுவும் ஒரு ஸ்பெஷல் தாங்க. இந்த பாடலுக்கு இடையிடையே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூட்டும் தபேலாவும் பேசியிருக்கோங்க. ரெண்டும் ஒன்று கூடி பேசும் ஒரு இடத்துல அமலா ராஜா அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற மாதிரி இந்த பாடலுக்கு இடையில காமிக்கும் போது அந்த இடத்துல ஃப்ளூட் பிஜிஎம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அது போதும், அவங்க எதுவுமே பேச வேண்டாம், அந்த பிஜிஎம்மே பேசியிருக்கும். வரிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்னென்ன தடை வந்த போதும் காதல் இருப்பதில்லை, அப்படிப்பட்ட வரிகள், அந்த ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வரிகளாக இருக்கும். அந்த பொதுவாகவே நமக்கு சித்ராமா வாய்ஸில் அவ்வளோ ஈர்ப்பு இருக்கும். இந்த பாடலில் அந்த தேவனே காத்திருப்பேன், அந்த காத்திருப்பேன்ற வார்த்தையை அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு கேளுங்களேன்.

இப்படி ஓலை வழி ஒய்யார நாதம் பாடி சிங்காரமாய் தலைவனை வரவேற்றால் அந்த மங்கை. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 12:40 செய்தி அறிக்கை. செய்தி அறிக்கையை தொடர்ந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணையலாம்.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல்கள் உள்ளிட்டவற்றால் நாட்டின் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்களை இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறினார். இதற்காக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் அரசுக்கு இந்த உயர்மட்ட குழு பரிந்துரை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவல்களை தடுக்க எவ்வித முயற்சியையும் எடுக்க

0: வில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படைக்கு 600 ஹெக்டேர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து பங்களாதேஷ் நாட்டையொட்டி மேலும் ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஐநா அமைதிப்படை தினத்தையொட்டி இதில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான தன்னலமற்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கும் காலகட்டங்களில் மிகுந்த அர்ப்பணிப்போடு அமைதியை நிலைநாட்ட அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். மூலக்கூறு உற்பத்திக்கான தொழில்நுட்பம் தொடர்பாக ஒடிஷா மாநில அரசுக்கும் இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சப்ஸ்ட்ரேட் எனப்படும் இந்த மூலக்கூறு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் தொழில்துறையில் நவீன கட்டமைப்பை உருவாக்க பயன்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். நியூயார்க்கில் 50க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை தாம் சந்தித்து பேசியதாக கூறியுள்ள திரு கோயல், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகத்திற்கு உகந்த சூழல் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து தாம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொழில் முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருப்பதாக தாம் அமெரிக்க தொழில் அதிபர்களிடம் எடுத்துக் கூறியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், கனடாவின் வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்து ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள வர்த்தக முதலீடு தொடர்பான கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை இரு தரப்பிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இரு தரப்பிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பது, வர்த்தகத்துறைக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சௌத்ரி சரண் சிங் நினைவு நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சரண் சிங் எடுத்த நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண் சிங் என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் அயராது பணியாற்றியவர் சரண் சிங் என்றும் வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார். மலேசியா தமிழகம் இடையேயான கலாச்சார உறவை வலுப்படுத்தும் வகையில் மலேசியாவிலிருந்து 46 பேர் கொண்ட கலைக்குழு இன்று சென்னை வந்தடைந்தது. தில்லை தஞ்சை நாட்டிய யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்துள்ள இந்த கலைக்குழுவினர் இம்மாதம் 31ஆம் தேதி தஞ்சாவூரிலும் ஜூன் 1ஆம் தேதி சிதம்பரத்திலும் நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். பரதநாட்டியம் மற்றும் இந்திய பாரம்பரிய கலைகள் மலேசிய கலைஞர்கள் மூலம் நடத்தப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பல் ஜூன் 3ஆம் தேதி விசாகப்பட்டினம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷார்ஜாவிலிருந்து இம்மாதம் 21ஆம் தேதி புறப்பட்ட எண்ணெய் கப்பல் அரபிக்கடலில் இந்தியாவின் மேற்கு கடற்பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் கடந்த 24 மணி நேரத்தில் 23 வர்த்தக கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பு கடக்க உதவியதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் போர் சூழல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும்

கடற்படையினர் வெற்றிகரமாக கப்பல்கள் கடந்து செல்வதற்கு உதவி புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்மோஸ் மற்றும் செங்கடல் உள்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தினார். ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். புனியாவிலும் சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 1000 மேற்பட்டோர் எபோலா வைரஸால் பாதிக்கப்படக்கூடும் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும், இதுவரை இந்நோயின் தாக்குதலுக்கு 238 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் திரு டெட்ராஸ் அதனம் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாலம் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெட்வா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் இன்று அதிகாலை 2 மணி அளவில் இடிந்து விழுந்தது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொழிலாளர்களை இடிபாடுகளிலிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு அபிஷேக் கோயல் சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்கப்பட்ட 4 தொழிலாளர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மத்திய புவி அறிவியல் துறை செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் சராசரியாக 90% வரை மட்டுமே மழை பெய்யக்கூடும் என்றும், 4% கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இயல்பான மழையளவு இருக்கும் என்றும், மத்திய தெற்கு தீபகற்ப மற்றும் வடமேற்கு பகுதியில் மழையளவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எல்நினோ தாக்கத்தால் பருவமழையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா, ஜூன் மாதத்தில் இயல்பை விட குறைவான மழை இருக்கும் என்று தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கட், குஜராத் மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்றும் திரு மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லை பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆர்ஜே ராதாவோட கேட்டுட்டு இருக்கீங்க 102.3. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இங்கே கூட சூலை ரீஜா மனோகரன் அவருமே வந்து ஓரிரு பாடல்களை போட்டு அந்த பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மைத்திலி அவங்க வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து வருக இனிய வணக்கமும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு முதல் பாடல்லிருந்து கேட்டுட்டு இருக்கேன் மேடம். அதுவும் ராசாவே ஒன்னா என்னித்தா எஸ்பி சைலஜா அவங்க பாடினது சொல்லவே வார்த்தைகளே இல்லை மேடம். நான் அப்படியே வார்த்தைகளை தேடிட்டு இருக்கேன். அவ்வளவு இனிமையா இருந்தது தூரத்தில் நான் கண்ட உன்முகம். அந்த பாடல் எஸ் ஜானகி பாடினது. தேன் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அவ்வளவு இனிமையா இருந்தது. ஹாசம் சான்ஸே இல்ல மேடம். பாடல்கள் அனைத்தும் தேர்ந்தெடுத்து போட்ட உங்களுக்கு பரிசா அப்படி 100 மார்க் கொடுத்துருக்கேன். அப்படி எடுத்துக்கங்கன்னு வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து மைத்திலி அவங்களுடைய பதிவு. பொன்னேரியிலிருந்து கலீல் அகமத் பாடல்கள்லாம் நல்லா இருக்கு, குட் ஜாப்னு பதிவு பண்ணிருக்காரு. அலைகள் ஓய்வதில்லை, வேதம் புதிது, பட பாடல்கள் அருமைன்னு புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவருடைய பதிவு. பாரதிராஜா அவருடைய இயக்கத்துல சத்யராஜ் அவருடைய நடிப்புல வெளியான வேதம் புதிது

இப்படம் 1987 டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டது. அந்த படம் எப்படி இருக்கும், அந்த படத்தில் இருக்கிற கதை அம்சம் என்ன அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவரு. மேலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா சிறந்த படத்திற்கான தேசிய விருதையும் வென்ற ஒரு படம். இந்த படத்தை பெங்களூரு கேலக்சி தியேட்டரில் பார்த்த நினைவுகளை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவு. கேம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் மீண்டும் இணைகிறேன். விவித் பாரதி நிகழ்ச்சியிலிருந்து மீள முடியுமா, தவிக்கிறேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. மேலப்பேடு தயாளன் பாடல்கள் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவருமே பாடல்கள்லாம் வரிசைப்படுத்தி இந்த பாடல்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏழுக்கிணறு தேவா அந்த பாடல் அந்த பாடலோட விளக்கத்தை கூறி பாடலை போடுவது உங்களுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. சரி, நன்றி சார். கேம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார். புத்தம்புது ஓலை வரும், தூரத்தில் நான் கண்ட போன்ற பாடல்கள் ரம்யமான பாடல்களை ரசித்து மகிழ்ந்தேன்னு பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து என்ன பாடல் கேட்க போறோம் பார்த்தீங்கன்னா சிங்காரவேலன். இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் எஸ் ஜானகி பாடிய பாடல் பொன்னடியான் கற்பனைகள். பாடல் என்னமோ சின்ன பாடல் தாங்க, அந்த சின்ன பாடலுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயத்தையும் பூர்த்தி கொடுத்துருவாங்க. தூது செல்வதாரடி வான்மதி, அது பார்த்தீங்கன்னா அந்த வான்மதி அப்படின்னு சொல்கிறதுனால அவர் என் பதி பதி அப்படின்னு அந்த தீல அழகாக முடிச்சிருப்பாங்க. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா தாள கருவிகள் அப்படியே தத்தி தத்தி தாவி செல்லுங்க, கேட்டுடலாமா?

அடுத்து நிறைவா நம்ம என்ன பாடல் கேட்க போறோம், அதுவும் ஒரு சின்ன பாடல் தான். அது வந்து பாத்தீங்கன்னா தளபதி படத்திலிருந்து யமுனை ஆற்றிலே அப்படிங்கிற பாடல் கேட்க போறோம். மித்தாலி பாடிய பாடல் அது, இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் வரக்கூடிய பாடல். ஒரு வாடிய நெஞ்சம் எப்படி இருக்கணுமோ அது அந்த குரல்லையும் காட்டணும், அதே நேரத்தில் பாடலும் நல்லா வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான், அப்போ கண்ணன் அப்படின்னும் போது குரல் இருக்கணும் இல்லையா. ஆரம்பமே அந்த ஃப்ளூட்டோட தாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க, இடையிடையே அப்படியே வீணையும் பயணப்பட்டிருக்கும். இருப்பினும் இந்த தேடல் பாடல்கள், அதாவது காத்திருக்கக்கூடிய பாடல்கள், தலைவனின் வருகைக்காக தலைவி காத்திருக்கக்கூடிய பாடல்கள் வரிசையில் நிறைவாக வரக்கூடிய பாடல் இது.

அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, அவர் பாடல்கள்லாம் அருமையா இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காரு. அவங்கள தொடர்ந்து ஏழு கிணறு தேவா, தூது செல்வதாரடி, அந்த பாடல் அருமை அருமை அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்களின் சிறப்பை, அந்த பாடல்களுடைய வரிகளுடைய தன்மையும், அது உள்ளிட்ட அர்த்தங்களையும் மிக நேர்த்தியாக ரசனையாக வழங்கினீங்க, எனக்கே சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிங்கார வேலன் அந்த பட பாடலுக்கு கொடுத்த விளக்கமும் நல்லா இருந்தது அப்படின்னு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவா இருக்கு. உங்க குரல்ல எஸ் ஜானகி அவங்க பாடின தூது செல்வதாரடி, அந்த வான்மதி மதி அழகான பாடலை போட்டு உங்களுக்கு அப்படி பரிசா இந்த பட்டாம்பூச்சி போட்ட ஸ்டில் அனுப்பிச்சிருக்கேன், அப்படி எடுத்துக்கிறீங்களான்னு மைதிலி வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில எல்லா பாடல்களும் நல்லா இருந்தது அப்படின்னு ஏழு கிணறு தேவா அவருடைய பதிவு. கேஎம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே அப்படிங்கிற பாடலை கண்மூடி கேட்ட மாத்திரத்துல அந்த யமுனை ஆற்றுக்கு சென்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: நேர்களே, பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208533 மற்றொரு எண் 2838981. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நேயர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்க வந்து இந்த வாரங்களில் பங்கேற்றிருந்தீங்க அப்படின்னா, நீங்க அடுத்தடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எல்லா நேயர்களும் பங்கேற்பாங்க. ரைட், ஓகே. இப்ப வரக்கூடிய முதல் நேயர் யாரு? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்ங்க.
3: வணக்கம், நான் மின்ட்ல இருந்து ராஜாங்க.
1: மின்ட்ல இருந்து ராஜா, சொல்லுங்க ராஜா, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
3: அதுக்கு முன்னாடி நீங்க போட்ட அந்த கடைசி பாடல் யமுனை காற்றில ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த புல்லாங்குழல பத்தி சொன்னீங்க. ராதா மேடம் அந்த புல்லாங்குழல் சொல்லும் போது எங்களுக்கு

0: இயற்கை காட்சியா கண்ணுக்கு தெரியுது.
1: ஓ அப்படி வரீங்க நீங்க.
0: புல்லாங்குழி ஊதுறதும் ராதா அடியூர் மேல வர்றதும் அப்படி எனக்கு தெரிஞ்சுச்சு.
1: நல்லா இருந்துச்சு. நன்றி நன்றி. இன்னைக்கு என்ன பாட்டு?
0: எனக்கு ரோஜா படத்துல இருந்து ருக்குமணி பாட்டு போட்டுருங்க.
1: கேட்டுலாமா?
0: கேட்டலாங்க.
1: நன்றி நன்றி. மின்ட் ராஜா அவர் விரும்பி கேட்ட பாடல் இது. ரோஜா படத்திற்காக வரக்கூடிய பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடிய பாடல். ஏ ஆர் ரகுமான் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

என்ன சத்தம்? காது ரெண்டும் கொசுதடி கண்டுபிடி என்ன சத்தம்?

ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம், காது ரெண்டும் கூசுதடி கண்டுபிடி என்ன சத்தம்.

ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம் காதிரண்டு கூசுதடி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாரு? வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: உடன்குடி நூறுதீன்.
1: நூறுதீன் ஐயா, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல்?
2: படம் சாரதா, அது வந்து மணமகளே மருமகளே வாவான்னு இந்த பாடல்
1: கேட்டலாமா?
2: கேட்கலாமா.
1: நன்றி ஐயா, நன்றி பங்கு கொண்டமைக்கு.
2: நன்றி
1: நன்றி. உடன்குடி நூறுதீன் ஐயா விரும்பி கேட்ட பாடலை கேட்க போறோம். ஆனா அதற்கு முன்னாடி நமக்கு கிண்டி விஜயா அவங்க வந்திருந்தாங்க லைன்ல, அவங்களுடைய லைன் கட் ஆயிடுச்சு. திரும்பவும் அவங்க முயற்சி பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுடைய பாடலை ஒளிபரப்பலாம். நம்ம இப்போ சாரதா படத்துல இருந்து வரக்கூடிய பாடல் இது. எல்ஆர் ஈஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல். கே வி மகாதேவன் இசையில், பஞ்ச அருணாச்சலம் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாரு? வணக்கம்.
1: மேடம் இனி பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார்.
0: கேஎம் கார்டன் இந்த எம்ஜி செல்வகுமார் சார், இன்னைக்கு என்ன பாடல்?
1: மேடம் கண்ணன் என் காதலன், சிரித்தால் தங்க பதுமை,
0: அந்த பாடல்.
1: ஆமாங்க, ஆலங்குடி சோமுயாத்திய பாடல், இலக்கிய வரிகள். கைகள் விதை இருந்த வயல் அமைப்பு, அதில் காவல் என்று விரைவித்து, காலம் அறிந்து கதிர் இருப்போமா, காவிய உலகில் குடியிருப்போமா.
0: அது மெமரி போல இருக்கு என்ன?
1: ஆமாங்க மேடம்,
0: சூப்பர், கேட்டுலாமா?
1: ஓகே, அனைவரும் சார்பாக இது வந்து புரட்சிகர சௌந்தரராஜன் யாருக்கு? நான் சிங்க ஃபேனுக்காக.
0: எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. கண்ணன் என் காதலன் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஆலங்குடி சோமு இயற்றிய இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாரு கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம்.
1: Has put your call on hold.
0: Very good. யாரும் பாருங்களா, ஹோல்டில் போட்டாங்க. வணக்கம். ரைட், ஓகே. வந்த நேயர் நம்மள ஹோல்டில் போட்டாரு. இருப்பினும் வந்து இது வந்து கொலப்பாக்கம் குபேந்திரன் அவருடைய விருப்பத்தில் ஆட்டுக்கார அலமேலு படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல், சங்கர் கணேஷ் இசையில்.

0: ஜகத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரை பதிவு பண்ணுங்க. தாம்பரத்துல இருந்து உஸ்மான் சார், இன்னைக்கு உங்களுக்கு என்ன விருப்பமான பாடல்?
1: திருத்து வாழ வேண்டும் படம் பேருமா?
0: சரி.
1: ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் அவனே அப்துல் ரஹமான்.
0: ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான், சரியா?
1: அவனே அப்துல் ரஹமான்.
0: கேட்டுலாமா?
1: ஆமா, நேத்து மத்தியானம் நான் கேட்டமா.
0: சரி, இப்ப கேட்டுலாம் அந்த பாடல.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. தாமரம் உஸ்மான் விரும்பி கேட்ட பாடல் இது. சிரித்து வாழ வேண்டும் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் கற்பனையில்.

0: பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்களை ஒரே நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அதுதான் விவித் பாரதியின் பாடல். உங்கள் சாய்ஸ் வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருப்பத்தூர் பீமக்குளம் சிவகுமார்.
0: திருப்பத்தூர் பீமக்குளம் சிவகுமார் சார், என்ன பாடல் உங்களுக்கு இன்னைக்கு?
1: மேடம், காதல் ரோஜா படத்துல இருந்து இது வைகாசி மாதம்
0: கேக்கலாமா?
1: இந்த பாடல் வந்து எங்க பாக்யலட்சுமியும் அவர்களும் விரும்பி கேட்ட பாடல்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேளுங்க.
1: ஓகே, எல்லாரும் சேர்ந்து கேட்போம் மேடம்.
0: நன்றி.
1: நன்றி. ஓகே.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் காதல் ரோஜாவே படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் திருப்பத்தூர் பீமக்குளம் சிவகுமார், அப்புறம் அவங்க சொன்ன எல்லாருக்காகவும் கேட்டுடலாம்.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன் மேடம்.
0: மனோகரன் சார், என்ன பாடல்
1: இன்னைக்கு? படத்திலிருந்து நீ அந்த பாட்டை
0: கேட்டுடலாமா? நன்றி நன்றி. வரக்கூடிய இந்த பாடல் கும்பகோணத்திலிருந்து மனோகரன் விரும்பி கேட்ட பாடல். இது மகரந்தம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது, சங்கர் கணேஷ் இசையில், மருதகாசி ஏற்றிய பாடல்.

0: நேர்கள் இணைந்திருப்பது பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்கள் கேட்ட பாடல் அப்படியே உடனுக்குடன் காற்றலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. யார் வராங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?
1: சென்னை பெருங்குடியிலிருந்து வள்ளி பேசுங்க மேடம்.
0: பெருங்குடியிலிருந்து வள்ளி, சொல்லுங்க என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: வாழ்க்கை படகு. பாட்டு வந்து சின்ன சின்ன கண்ணனுக்கு, அத குழந்தை அழகா சிரிக்கும்.
0: அதுக்காக அந்த பாடல் அப்பா, நீங்க சிரிக்கிறதே அழகா இருக்கு மேடம்.
1: தேங்க்யூ,
0: பாய்.
1: தேங்க்யூ மேடம்.
0: நேயர் விரும்பி கேட்ட பாடலை கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
3: வில்லாதி வில்லன்கள் எல்லோருமே என்னை விலை பேச வந்தார்களே.
2: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
4: அழகே இன்பம் அழின் தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தால் வருவாய் இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயும் உடலே இன்பம்.
2: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
5: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வர மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில வரக்கூடிய பாடல் பெருங்குடி வள்ளி. அவங்க விரும்பி கேட்ட பாடல் வாழ்க்கை படகு. படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.
6: நீயாவது எப்போது இந்த புன்னகையோட இருடா என் கண்ணு.

0: பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்கள் ஒரே நிகழ்ச்சியில வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் அம்பத்தூர்ல இருந்து ஸ்ரீராமச்சந்திரன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சார். என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து படம் பேரு நீதி.
0: ஆஹா,
1: அந்த படத்துல எங்களது பூமி காக்க வந்த சாமின்னு ஒரு பாட்டு இருக்கு,
0: கேக்கலாமா?
1: கேக்கலாம் மேடம்.
0: நன்றி நன்றி,
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: அம்பத்தூர்ல இருந்து ஸ்ரீராமச்சந்திரன் விரும்பி கேட்ட பாடல் இது. நீதி படத்திற்காக TM சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல், MS விஸ்வநாதன் இசையில்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: விஜய பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: மேடம், இப்ப உங்க வாய்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்கிக்கிங்க, அதான் லைன் கிடைச்சிருச்சு இல்ல. சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு வசீகரா படத்துல இருந்து அந்த இந்த பாட்டு மேடம், பூ போல பூ போல மேடம்.
0: கேக்கலாம். பூ போல தீ போல. நேயர் விரும்பி கேட்ட பாடலை கேட்பதற்கு முன்பாக,
2: They say the view from the top changes everything, but for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.
0: இது வந்து கிண்டியிலேருந்து விஜயா விரும்பி கேட்ட பாடல். வசீகரா படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல். இது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் நான் முத்துக்குமார் இயற்றிய பாடல்.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயர் யாரு? வாங்க.
1: வணக்கம் ராஜா மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: மந்தவெளியிலிருந்து விநாயகம் பேசுறேன்.
0: விநாயகம் சார், என்ன பாடல் இன்னைக்கு?
1: ரோஜா கூட்டம் பாடம். பாடல் வந்து ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ. ஏன்னா அந்த வெயிலுக்கு ஏத்த பாடல் பாடுறோம்.
0: குளிர்ச்சியா கேக்குது.
1: நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையோ நீ யாரோ.
0: வேற லெவல் சார். நீங்க கேட்கலாமா? மந்தவெளி விநாயகம் விரும்பி கேட்ட பாடல் இது. ரோஜா கூட்டம் படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல், பரத்வாஜோட இசையில வைரமுத்துவின் கற்பனையில்.
2: ஐஸ்கிரீம் சிலையே நீ

0: கேட்ட பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிரிதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேயர்களை. அதுவரை சிந்தித்திருங்கள், இணைந்திருங்கள். இது வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 2 மணிக்கான செய்தி அறிக்கை. செய்தி அறிக்கையை தொடர்ந்து 2:15 எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி இருக்கு. அதில் இணைவதற்காக இன்பா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.

2:16 102.3 தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரைடே மியூசிக் டே. பாட்டு 1000,00,000,000,000 முறை கேட்டாலும் திரும்ப கேட்குறோம். கேட்ட அதே 1000,00,000,000,000 முறை கேட்ட அதே பாட்டை தான் திரும்ப திரும்ப இன்னொரு முறை கேட்குறோம். ஆனாலும் நமக்கு சலிக்கிறது இல்லை. அதுதான் இசையினுடைய மகத்துவம். அந்த மாதிரி ஏன் கேட்குறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அண்டு முக்கியமான ஒரு காரணம் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இசை கருவிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு இசைக்கருவியை ஒரு பாட்டிலிருந்து தனியாக சொல்கிறதோ இல்லை இந்த கருவியால் தான் இந்த பாட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறதோ வாய்ப்பே இல்லை. அது நடக்கவும் நடக்காது. எல்லோரும் சேர்ந்தது தான் அந்த ஹார்மனி தான் இசை அப்படிங்கிறது. ஒரு பாட்டு முழுமையடைகிறது அங்கே தான் அப்படிங்கிறது. ஓகே, இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த தீம் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற பாடல்கள் எல்லாத்துலேயுமே இருக்கிற ஒரு

யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, வயலின் இசை. எவ்வளவோ இசை இருக்குது, எவ்வளவோ சூப்பரான பாட்டெல்லாம் இருக்குது, ஆனாலும் இதில் செமையாக இருக்குது இந்த வயலின் அப்படின்னு எல்லாரும் திரும்ப சொல்கிற, அல்லது ஒரு பாட்டை அந்த பாட்டினுடைய முதல் வரி கேட்டதுமே இதில் வயல் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிற மாதிரியான பாடல்கள் தான். அந்த வகையில் நம்ம கேட்க போகிற முதல் வயலின் பாட்டு குரலில் வாலியவர்கள் எழுதி இசைராஜா இளையராஜா இசையில் சொல்ல துடிக்குது மனசு பட பாட்டு.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நிமிடங்களுக்கு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பெஸ்ட் ஆஃப் வயலின் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது எப்படி, அது எனக்கு மற்ற பாட்டில் அந்த பாட்டில் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது அப்படின்னா, சிலதெல்லாம் வந்து அனுபவிக்கணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கலாம், அந்த மாதிரி தான். ஓகே, இதில் அதுவும் பெஸ்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்த்தா இந்த இதில் ஃப்ளூட்டு தான் முக்கியம். இந்த பாட்டில் பேசப்பட்டது இவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளூட் மியூசிக் அப்படிங்கிறது காதலன் படத்தில் அப்படிங்கிறது, அதை தாண்டியும் இதில் கொஞ்சம் வயலின் இருக்குது. அதில் இந்த வர இன்டர்வியூடு வந்து அவ்வளோ அழகான ஒரு இன்டர்வியூட். பெஸ்ட் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் வைரமுத்து எழுதின இந்த பாட்டு உன்னிகிருஷ்ணன் குரலில், காதலன் படத்துலேருந்து அடுத்து கேட்க போகிறீங்க.

ரெண்டு மணி 30 நிமிடங்கள் ஆகுது. ஜென்ஜி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இப்போதானே நம்ம பரவலாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை வந்து அந்த காலத்திலேயே அந்த பாட்டை எழுதியிருந்தார். எந்த காலத்தில் என்றால் கிட்டத்தட்ட 1994 வந்து வைரமுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து நான் உனக்கு மரியாதை பண்ணுறேன், உன்னை அன்பு செய்கிறேன், உன்னை காதலிக்கிறேன், உனக்கு உன் மேலே படுற காற்றை கூட நான் வடிகட்டி அனுப்பி வைப்பேன் அப்படிங்கிறது ஓகே, அது போயிட்டேக்கு. அதுலேயே வந்து இன்னொரு அதில் ஃபஸ்ட் லைன் வருதுல, அதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. உன்னை வந்து உனக்கு கண்ணடிக்கணுனாலும் உனக்கு கும்பிட்டு தான் கண்ணடிப்பேன் அப்படிங்கிறது சூப்பர் லைன் அது. அதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்ஜி லாங்குவேஜில் அது வந்து செம்மையாக செட் ஆகக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் 94 எழுதினது. கேட்க போகிற அடுத்த பெஸ்ட் ஆஃப் வயலின் பாடல்களில் ஹரி ஜெயராஜ் நாமத்துக்குமார் காம்பினேஷன், ஹரிஷ் ராகவேந்திரா இந்த காம்பினேஷனில் தாம் தோம் படத்தில் ஒரு சூப்பர் பாட்டு இருக்குது. அந்த பாட்டு எதுவென்றால்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11

0: ஒரு மணிக்கு.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரி தமிழ் பத்மரையில் அடுத்து பெஸ்ட் ஆஃப் தேவா, பெஸ்ட் ஆஃப் தேவா பாடல்களில் வயலினில் பெஸ்ட் ஆஃப் பாடல்கள் என்ற வரிசையில் உன்னிகிருஷ்ணன் தான் அகெயின் பாடுறாரு. சித்ரா கூட சேர்ந்து வருமத்தை எழுதின இந்த பாட்டு ஆசை திரைப்படத்துலேருந்து. அது எப்படி நீங்கள் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வருது, சேர்ந்து தானே வருது, வயலின் எங்கேயாவது ஒரு இடத்துல தானே வந்துட்டு போகிறது. அப்போ இதை மொத்த பாட்டையும் எப்படி நீங்கள் வயலின் பாட்டாக கணக்கு எடுக்க முடியும் அப்படின்னா இல்லை. அண்ட் இதே பாட்டை நான் அடுத்த வாரம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் பெஸ்ட் ஆஃப் புல்லாங்குழல், பெஸ்ட் ஆஃப் கிட்டார் அப்படின்னு ப்ளே பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் பெஸ்ட்டாக அமைந்ததுனால், இது இத்தனை இசைக்கருவிகளுமே சேர்ந்து தான் ஒரு பாட்டு, அது இல்லாமல் தனியாக ஒரே ஒரு இசைக்கருவியில் எந்த பாட்டும் வராது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து, இந்த எல்லா இசை

ஆஃப் குல்லா குழல் பெஸ்ட் ஆஃப் கிட்டார் அப்படின்னு பே பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் பெஸ்ட்டாக அமைந்ததுனால் இது இத்தனை இசைக்கருவிகளுமே சேர்ந்து தான் ஒரு பாட்டு. அது இல்லாமல் தனியாக ஒரே ஒரு இசைக்கருவியில் எந்த பாட்டும் வராது. பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ வந்து இந்த எல்லா இசைக்கருவிகளும் சேர்ந்து அந்த இசை சூப்பராக இருந்தால் தான் அது வந்து ஹிட் பாட்டு. அந்த பாட்டை தான் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, 1000,00,000 கோடி முறை கேட்டாலும் திரும்ப திரும்ப கேட்குறோம் ஒவ்வொரு முறையும். அந்த மாதிரி கேட்கும்போது இப்படி இதில் இருக்கிற பாட்டு வரி அண்ட் அந்த பாடின பாடகர்களினுடைய குரல் அண்ட் அதனுடைய இசைக்கருவிகள் இப்படி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது பாட்டை. பாட்டை ரசிக்கிறதுக்கு காரணம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 1000. எப்படி நம்ம வந்து 1000 தடவை ஒரு பாட்டை கேட்குறோமோ அதே மாதிரி ஒரு பாட்டை ரசிக்கிறதுக்கு 1000 காரணத்தை நம்மளால் எப்படி வேணால் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி ஒரு பாட்டு புல்வெளி புல்வெளி.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: வில்லாதி வில்லன்கள் எல்லோருமே என்னை விலை பேச வந்தார்களே.
0: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
2: அழகே இன்பம் அழித்தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருவா இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயும் உடலே இன்பம்.
0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
3: வேண்டுமணி 46 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எங்க ஸ்டைல் ஃப்ரைடே மியூசிக் டேல இன்பா கூட. கும்கி படம் பார்த்துருப்பீங்க, சூப்பர் ஹிட் ஆல்பம் அது. அதில் எல்லா பாட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஐயையோ ஆனந்தமே, ஒன்றும் புரியலை, சுவாயி சுவாயி அப்படிங்கிற எல்லா பாட்டுமே ஞாபகம் இருக்கும். அதில் வயலினுக்காகவே ஒரு ட்ராக்கை வந்து தனியாக தி இமானவர்கள் இசையமைத்தார். லேடி அண்ட் தி வயலின் அப்படிங்கிற இந்த பாட்டை நீங்கள் அதிகம் கேட்டிருக்கவே முடியாது. ஏன்னா இந்த ட்ராக்கில் இருக்கிறது அப்படின்னா சுவாய் சுவாய் மாதிரியான இந்த பாட்டை கேட்டு கேட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதை விட்டுட்டோம். அப்படி ஒரு பாட்டு வந்து அதித்தி பால் அண்ட் கார்த்திக் ரெண்டு பேரும் பாடுறது. கார்த்திக் அதில் வயலினும் பண்ணியிருப்பார். யுகபாரதி எழுதின அதே பாட்டு அண்ட் டீமானுடைய அதே பாட்டு இன்னொரு வேர்ஷனில். அநேகமாக இது பல பேர் வந்து முத முறை இப்போ தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன்.

முதல் முறை என்பவர்கள் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு இந்த பாட்டாட ஆமாம்ல இப்படி ஒரு பாட்டு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஓகே, பெஸ்ட் ஆஃப் தி லெஜண்ட் அப்படின்னு பார்த்தா எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த லிஸ்ட்டில் எப்படி சேர்க்காமல் போயிட முடியும் இந்த சீரீஸில்? ராஜாவின் பார்வையில் அன்பேவா படத்தில், அப்புறமா என்ன நினைத்தேன் பாட்டு பஞ்சவர்ண கிளி படத்தில், கண்ணன் ஒரு கை குழந்தை அந்த பாட்டு, வாணி ராணி படத்தில், இப்படி எவ்வளவோ பாட்டு இருக்குது அந்த லெஜண்டுடைய பெஸ்ட் வயலின் பாடல்கள் அப்படின்னு கட்டுறதுக்கு. ஆனால் எனக்கு டக்குனு இப்போ ஞாபகம் வந்தது ஆலயமணியின் ஒசையை நான் கேட்டேன், பாலும் பழமும் படத்துலேருந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதி பி. சுசீலா குரலில் அந்த பாட்டு.

102.3 FM. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். NPS வாட்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. NPS வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாட்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDAவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்று சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்திய

மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால், ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பேன் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் ENPS தளம் மூலமும் செய்யலாம். PFRDA-வால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ₹250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ₹250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் NPS வாத்சல்ய கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் NPS வாத்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் விவேக் பாரதி தமிழ் எஃப்எம்இன் வர்ணஜாலம்.

இசை பூமியை ஆளட்டும். ஃப்ரைடே மியூசிக் டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல. என்பாகும் வர்ணிச்சாலும் கேட்க போறோம். இந்த 2000s to 2026 வரைக்குமான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே ஒரு 2000s வந்த பாடல்கள் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் நமக்கு நாமே ஒட்டி பார்க்குறோம். இந்த டைமில் இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருந்ததில்ல, வந்த ஒரு பேட்டர்ன் அப்படின்னு ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் சினிமாவில். இந்த பாட்டு அப்படின்னா ஹிட்டு அப்படின்னா இப்படி ஹிட்டு, இப்படி இந்த பாட்டுலாம் ஹிட்டு, ஒன்று ஃபாஸ்ட்டு இல்லைன்னா மெலடி, இல்லைன்னா ரொம்ப மெலடி, இல்லை சோகம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டி கொஞ்சம் புதுசாக இருந்தது ஆர்கெஸ்ட்ரேஷன், அந்த பாட்டு வரிகள் அந்த பாடினவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்றில். இந்த 2000s to 2026 வரைக்கும் அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்த்தா உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு லிஸ்ட் வரும்ல. அந்த மாதிரி இப்போ நான் வந்து 2000s ஆரம்பித்து அப்படி ஒரு லிஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்ததும் எனக்கு 2-3 பாடல்கள் ஞாபகம் வந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமும் நம்ம அதிக நாள் கேட்காத பாட்டுமாகவும் இருந்தது. அந்த வரிசையில் முதல்ல கேட்க போகிறது சங்கர் ஹெஷான் லாய் மியூசிக்கில் ஆப்பிரிக்கா காட்புலி ஃப்ரம் ஆலம் தான். அதை தொடர்ந்து கண்டுகொண்டேன் படப்பாட்டு அண்ட் அதை தொடர்ந்து

இந்த மூன்று பாடல்களும் அடுத்து 102.3 தமிழ் எஃப்எம்ல. இப்ப நீங்க கேட்க போற இந்த பாட்டு ஆப்பிரிக்கா காட்டுப்புலி நந்தினி பாடின பாட்டு, வைரமுத்து எழுதினது, சங்கர் இசைல, ஆழ வந்தான் படத்துல இருந்து.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேட்க மறக்காதீங்க.
2: தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 தமிழ்ஃபெமின் வர்ணஜாலம். வர்ணஜாலத்தில் இந்த மாதிரியான பாடல்கள், வர்ணஜாலம் என்கிற மாதிரியான பாடல்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல லிங்க்குக்கு, அந்த மாதிரி ஏதாவது திடீர்னு வந்து மைக் ஓப்பன் பண்ணிட்டு ஐயோ இப்போ ஏதாவது பேசணுமே அப்படின்னா இப்படியெல்லாம் தான் பேசுவோம். திருப்பி திருப்பி அந்த தலைப்பை பற்றியே பேசுறது அப்படிங்கிறது அன்பார்ந்த அப்படின்னு ஆரம்பித்து சொற்பொழிவு கண்டென்ட்லன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வந்தவங்களுடைய பேரையே திருப்பி திருப்பி ஒரு 5 நிமிஷம் சொல்லுவாங்க, அவர்களே இவர்களே அந்த மாதிரி. ஓகே, நமக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய மெசேஜஸ். பாலு கிரிட்டினன், அழகான தமிழில் பெயர் வைத்திருக்கிற பாலு கிரிட்டினன், அதை எழுதுனது வந்து அழகாக எழுதியிருக்காரு. வணக்கம், வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் சீர்காழியிலேருந்து அண்டு கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து வாழ்க வளர்க. பர்வதவர்த்தினி இந்த வெயிலுக்கு குல்ஃபி அனுப்பியிருக்கிறார், 2 குல்ஃபிகள். நன்றி. ஆனால் வெறும் ஃபோட்டோவாக மட்டுமே பார்க்க முடியும். எங்கள் ஸ்டைல் இதமான பாடல்கள், அதன் நிகழ்வு இதயம் தழுவிய செம்பூவின் வரவு, இன்னிசை தாலாட்டில் மகிழ்வு, இதுவே பண்புலை தமிழின் செறிவு என்கிறார் வீரராகவன் மாதவரத்திலிருந்து. ஃபேஸ்புக் வீரராகவன் இப்போ இப்போல்லாம் 4 லைனாக கம்மி பண்ணிட்டாரு. ஓகே, இதே மாதிரி எழுதுங்க. ஹைக்கூ மாதிரி இன்னும் 2 லைன் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஹைக்கூ ஆகிடும், அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தித்திக்கும் இனிய மாலை வணக்கம் உங்களுக்கும். தியாகராஜ நகர்லேருந்து ரங்கராஜன், சென்னை சிங்கர் சிவராமகிருஷ்ணன், ஹேமலதா, ஏழுகிணறு தேவா, எம்ஜி செல்வகுமார், கார்த்திகேயன், சுப சுப்பிரமணியம், தருமபுரி முருகன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, மதுரா குளத்தூர், பாலு, கமலா, வரதன், எஸ் பழனி, தூத்துக்குடி, பாலசுப்ரமணியன், சாந்தி, ரமேஷ், கமலாவரதனை அடுத்து பர்வதவர்த்தினி மீண்டும் ஒரு 3 மெசேஜ்களை அனுப்பியிருக்கிறார் பாடல்களுக்காக. எல்லா பாட்டுமே சூப்பர் தான், அதில் இவங்களுக்கு குறிப்பாக இந்த பாடல்கள் என்று. மதுரை சண்முக சுந்தரம், பிரபாகரன் பிரபாகரன் அண்ட் தொடர்ந்து மெசேஜ் அனுப்ப போகிற அத்தனை நேயர்களுக்கும் மாலை வணக்கம். ஸ்டே டியூன்டாக இருங்க. பாட்டு ஃப்ரைடே மியூசிக் டேல அடுத்து கிளின்டன், தேவன், டொமினிக் இவங்க எல்லோரும் சேர்ந்து பாடினது, வைரமுத்து எழுதினது ஏஆர்ரஹ்மான் இசையில் கண்டுகொண்டேன்ல. அந்த பாட்டில் அப்போல்லாம் அதிகம் கவனித்தது அதில் வர ஹீரோ ஹீரோயின், ஸ்பெஷலி அஜித்தை மட்டுமே அதிகம் கவனித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக 10 வருஷம் கழித்து 20 வருஷம் கழித்து பார்க்குறப்போ ஆட இந்த பாட்டில் இப்படியெல்லாம் நல்லா இருக்கே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த பாட்டு, இந்த கம்போசன் அப்படின்னு அப்படி தான் வந்து இதில் 2000 லிஸ்ட்டில் எடுத்து வைக்கிறது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள்.

0: ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வரஜானம். த்ரீ எயிட்டின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃப்ரைடே மியூசிக் டேன்பா கூட உங்கள் ஃபேவரட் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல 2001 அப்படிங்கிற அந்த வருடங்களில் எந்த பாட்டெலாம் நம்ம வந்து அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வந்தது. அந்த இந்த பாட்டெலாம் வந்து அதிகம் கேட்காத ஆறு வந்து அந்த டைமில் ஆட கேட்கும்போதே சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான பாடல்களில் ரெண்டு பாடல்கள். ஒன்று என்னோட லைலா பத்ரி படத்துலேருந்து, அதுக்கு அந்த குரல் மட்டும்தான் காரணம் அப்படின்னா, அதோடு சேர்ந்து அதனுடைய அந்த டான்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபாரின்லலாம் போய் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போவும் இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். அண்ட் அதை தொடர்ந்து கேட்க போகிற இன்னொரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு என்னவென்றால் இந்த பாட்டு. அந்த சம் சம் சம்மே வந்து அட செம்மையாக இருக்கே அப்படின்னு ஆரம்பித்தது. அண்ட் வினோதமானவழி அப்படிங்கிற அந்த பா விஜய் எழுதின பாட்டு. அண்ட் பா விஜயோடு சேர்ந்து பழனி பாரதியும் இந்த பாட்டில் எழுதியிருக்காரு அப்படிங்கிற ரெண்டு பாடலாசிரியர்கள் எழுதின ஒரு பாட்டு தேவா இசையில் லவ்லி அப்படிங்கிற படத்தில் வந்தது. இந்த ரெண்டு பாடல்கள் தான் அடுத்து கேட்க போகிறோம் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஃப்ரைடே மியூசிக் டே இன்பா கூட. அண்ட் இந்த பாட்டு பழனி பாரதி எழுதினது, கேட்க போகிற பாட்டு விஜய் அவர்கள் குரலில் அண்ட் ரமண கோகுலா அவங்களுடைய இசையில் என்னோட லைலா ஃப்ரம் பத்ரி.

doesn't she just love me? பாட்டெலாம் கேட்டுட்டு வை டசன்ட் ஷி டாக் டு மீ வரல பார்த்தீங்களா, வை டசன்ட் ஷி டாக் டு மீ அப்படின்னு அதாவது பாடணும், சொன்னால் வை டசன்ட் ஷி டாக் டு மீ அப்படின்னு சொல்லிடலாம். கிளாஸ்லலாம் நான் ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அதை பண்ணி மொக்கை வாங்கிவது உண்டு. வராது பாட்டெலாம் பாடிட்டு தமிழில் வந்துடும் அழகாக, அதுக்கப்புறம் இந்த வை டசன்ட் ஷி டாக் டு மீ அப்படின்னு சொல்லும்போது மாட்டிடும், பாட்டாக சொல்லும்போது மாட்டிப்போம், அவர் மாதிரி பாட முடியாது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சொல்லும்போது நல்லா வரும், அண்ட் கேர்ள்ஸ் நடுவிலெல்லாம் சொல்லி சிரிப்பு வாங்கினது தான் மிச்சம். ஓகே, அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். வினோதமானவளே லவ்லி படத்துலேருந்து.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: வில்லாதி வில்லன்கள் எல்லோருமே என்னை விலை பேச வந்தார்களே.
0: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
2: அழகே இன்பம் அழித்தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தாலே பருமா இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயும் உடலே இன்பம்.
0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 3:32 டைம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 102.3 ஒரு பாரதி தமிழகம். 2002 லிஸ்ட்டுக்கு வந்துட்டோம் நம்ம அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த 2002 அந்த வருஷம் ஃபுல்லாக அதை தாண்டி எல்லா பக்கமும் கோயில் திருவிழா, வீட்டு விசேஷங்கள் அண்ட் அப்போ எப்போல்லாம் பாட்டு கேட்குறதுக்கு நம்ம வாய்ப்பு இருந்தோம் அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த 2 ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த 2 பாடல்கள் என்னென்ன, பறவை முனியம்மா பாடுற இந்த பாட்டு, மதுரை வீரன் தானே வெர்ஷன், அதை தொடர்ந்து 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்று SPB பாடுறது அண்ட் இந்த பாட்டு யார் பாடுகிறவார் என்றால் அனுராதா பாடுறது. 2002 பிளாஸ்டிஸ்ட் பாட்டும் அந்த 2 பாடல்கள். அடுத்து 102.3 பாரதி தமிழ் FM.
1: மதுரை வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசில் பறக்கும் தானே, என் பேர் அடி மதுரை வீரன் தான்.

0: Uopore.
1: வரஜாலம்.
2: வர்ணஜாலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வண்ணஜாலம், வாழ்க்கையின் வண்ணஜாலம், இசைஜாலம் 102.3 தமிழகம். எப்படி இப்படி தான் பேச எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியெல்லாம் எதுகை முனையில் அடிச்சு விட்டுக்கணும் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி. ஓகே, அண்ட் அது தொடர்ந்து வர்ணஜாலத்தில் நாம் வந்து இப்போது 2000 தொடங்கி 2003 வருஷத்துக்கு வந்திருக்கோம். பேக் டு மெலடி பாடல்களுக்கு போகிறோம். அந்த வகையில் 2003 இந்த பாட்டெலாம் 2003 அப்படின்னு ஞாபகப்படுத்தினா இதோ இந்த ரெண்டு பாட்டு எனக்கு ஞாபகம் வந்தது. கபிலன் எழுதினது மணி சர்மா இசையில் அரசு பட பாட்டு, அண்ட் அதைத் தொடர்ந்து சில்லென்ற பாட்டு. ஸ்டார்டிங் தான் இப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் போகிறது வித்யாசாகர் இசையில். இந்த ரெண்டு பாடல்கள் தான் அடுத்து கேட்கப் போகிறோம். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்எல். இந்த பாட்டு மல்லிகை மல்லிகை பாட்டு வந்து கபிலன் எழுதினது, விஜய் எஸ் தாஸ், சுஜாதா குரல்களில், அரசு படத்தில்

இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

யேசுதாஸ் எப்படி வந்து அப்படியே விஜய் யேசுதாஸுக்கு அந்த குரலை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணாரோ அதே மாதிரி சுஜாதா வந்து சுவேதா மோகனுக்கு அப்படியே அந்த குரலை தந்துருக்காங்க. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்பா, அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த ஜெனரேஷனுக்கு வந்து அந்த இசையை அந்த அறிவை தருது அப்படிங்கிறதெல்லாம் வேறு, அந்த வாய்ஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு முறையும் ஆச்சரியப்பட்டு கேட்குறது. இப்போ சுஜாதா பாட்டு கேட்குறப்போ எனக்கு ஞாபகம் வருது. அண்ட் சுவேதா மோகன் இன்னும் பெட்டர் அப்படின்னு சொன்னால் அவங்க கோச்சிப்பாங்க, அதனால் ஓகே. எனக்கு சுவேதா மோகன் பிடிக்கும் என்பதால் விட்டு விட்டு 353 அப்படின்னு ஒரு பாட்டு ப்ளே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நேயர்கள் மெசேஜ்கள் அனுப்பியிருக்கிறார்கள், நன்றி. ஓகே பாபு முள்ளக்காட்டில் இருந்து பிரபாகரன், நன்றி. அண்ட் ஆட்டம் போடுறதுக்கு தான் அதுக்கு தான் அது, இன்னும் அந்த 4 மணிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும், ஜாலியாக ரெடியாகுங்க. கருப்பண்ண ரங்கசாமி கோயம்புத்தூர்லேருந்து அழகான அந்த ஒரு அருவி ஃபோட்டோவை அனுப்பியிருக்கிறார். அப்படிப்பட்ட அருவிகள் இனி கிடைப்பது கடினம். சாட் ஜிபிடியில் நமது ஏஐயில் வேணாம் செய்து பார்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி சூழ்நிலையை கெடுத்து வைத்திருக்கிறோம். இனிய மாலை வணக்கம் சின்ராஜ், பெங்களூர் ஹைவே புத்துக்கோயிலிருந்து மதிய வணக்கம். அழகாக இருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவில். வர்ணஜானம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சூளை ரீஜா மனோகர் பர்ஃபெக்ட் ஏமல்லதா, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், சோமசுந்தர பிரபு மிகவும் ஓகே. நான் வந்து என்னை யாராவது பாராட்டினாங்க அப்படின்னா அந்த தவில்காரனை காதில் விழுத மாதிரி சொல்லு அப்படின்னு நானே சொன்ன மாதிரி ஆகிடும் அப்படிங்க. அதையும் மைக்கில் வேறு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்க வெக்கமாக வரும், அதனால நான் சொல்ல மாட்டேன். அண்ட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த கண்ணில் படுற மாதிரி வெய் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு இது வச்சுருக்காங்க, பின் த போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஃபேஸ்புக்கில் இருக்கான்னு தெரியல, இருந்தால் வச்சிடறேன் உங்களோட மெசேஜை. நீங்களும் கலீல் அகமது அனுப்புன அந்த ரெண்டு மெசேஜையும், அந்த தவில்காரன் காதில் விழுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. பரதர்த்தினி வீரராகம் வீரராகம் மறுபடியும் ஹைக்கு எழுத சொன்னேன், நீங்கள் ரெண்டு லைன் எழுத சொன்னால் மறுபடியும் 4 லைனுக்கு போயிருக்கீங்க. வர்ண ஜாலம் அல்ல ஜாலம் வார்த்தையில் தந்து ஜாலம் இது மனதை ஆள வந்த ஜாலம் இது மயங்க வைத்த புது பாடல் இது, தொடர வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தொடரும், ஸ்டேட்யூண்டாக இருங்க. அண்ட் மெலடியெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து 4 மணி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு ரெடியாகிறோம். தொடக்கமாக கிரேஸ் பாட்டுனா இந்த பாட்டு வைரம் தெளிந்தது பரதராஜ் இசையில் வசூல் ராஜா MBBS.

0: இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் தமிழில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை தாவேக அரசு முடக்க நினைப்பது சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக குறை கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி, ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் மற்றும் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நான்கு மணி மூணு நிமிடம் 102.3 தமிழ் பண்பலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு விளையாட்டுக்கு தயாராகுங்கள். பாட்டு விளையாட்டு என்பது போன வாரம் விளையாடின அத்தனை பேருக்கு தெரியும், கொஞ்சம் லேட்டாக வந்தது.

அதை மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ப்ளே பண்ணுற கிளிப்பிங்கிலேருந்து கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளை உற்று கேட்டுவிட்டு நீங்கள் ஆப்பிள் கேட்டாலும் சரி, வானொலியில் கேட்டாலும் சரி, எங்கே கேட்டாலும் சரி, பக்கத்தில் கேட்டாலும் சரி, எப்படியாவது கேட்டுட்டு கரெக்டாக பதில் சொல்லணும். அடுத்தடுத்த நேயர்களுக்கு, புது நேயர்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்கள். அதனால் அந்த நிகழ்ச்சியை நல்லா உத்து கவனிச்சுட்டு என்ன கேள்வி அப்படிங்கிறத கேட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவில் வந்து மறுபடியும் ஒரு முறை அப்படின்னு சொல்லி கேட்காம அதை அவாய்ட் பண்ணுங்கள். 29 52 0 8 5 3, 28 38 98 71 இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். மொத பாட்டு டிடிடி படத்தில் தலைவர் தம்பி விஷ்ணு எடவன் எழுதின இந்த பாட்டு, விஷ்ணு விஜய் அவங்களுடைய வாய்ஸ்.

0: எஸ் ஹூ இஸ் இட்
1: டான் 102.3 பாட்டுக்கு இட் டான்
2: இந்த இரண்டு எண்களுக்கு டயல் செய்து நீங்கள் தொலைபேசியில் அழைத்தால் நான் ஒரு கிளிப்பிங்கை பிளே பண்ணுவேன். அதை கேட்டுவிட்டு அதில் கேட்கப்படும் கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள். வணக்கம். ரேடியோ வால்யூமை குறையுங்கள். ரேடியோ வால்யூமை குறைத்திருந்தீங்கள் என்றால் உங்களுக்கு 100 மதிப்பெண் நான் சும்மாவே கொடுத்துருப்பேன்.

0: கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட்டே பண்ணாமல், அண்ட் இன்னுமா இந்த கேம் ஷோவெலாம் இந்த பாட்டு இந்த பாட்டிலேருந்து ஒரு கேள்வி இதுக்கும் ஒரு பதில் அப்படிங்கிற இந்த கிரிஞ்சா இல்லை என்றால் எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஜாலி. இதுதான் ஜாலி. எந்த காலம் ஆனாலும் ஓல்ட் இஸ் கோல்டு என்பது போல் நாங்கள் வந்து இந்த மாதிரியான பாட்டிலிருந்து கேள்வி கேட்டு பாட்டிலிருந்து விளையாட்டு விளையாடுவோம் அப்படின்பது. ஓகே, நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர்கள் 29 52 08 53, 28 38 98 71, 29 5208 53 28 98 71 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். வணக்கம். வணக்கம். ஐயோ, மறுபடியும் கட் ஆகுது என்றால் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பண்ணுறது இல்லை. வணக்கம்.
1: முடிஞ்சா சொல்கிறேன்.
0: இந்த கிளிப்பிங்கை நான் ப்ளே பண்றேன், அது நல்லா கேட்டுக்கோங்க முதல்ல. ஓகேவா?
1: ஓகே ஐயா.

0: கேட்டிங்களா ஐயா?
1: ஆ ஐயா கேட்டேன் ஐயா, உப்பு சர்க்கரை இனிப்பு
0: அதெல்லாம் வேண்டாம் ஐயா. நமக்கு அந்த பாட்டு சித்ரா ஒரு வரியை பாட மறந்துடுறாங்க, அந்த வரியை நீங்கள் கரெக்டான நேரத்தில் பாடணும். ஓகே, அதுதான் இந்த கேம் ஷோ அன்னைக்கு.
1: ஓஹோ பாடணுமா?
0: ஆமாம், அதில் ஒரு பிளாங்க் வருது இல்லை, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கரெக்டாக அந்த டைமிங்கில் பாட்டு எடுத்து பாட ஆரம்பிக்கணும் நீங்கள். ஓகேவா
1: ஐயா? என்ன என்ன விட்டுடுங்க ஐயா,
0: அத்தனை இருக்கு வாய்ப்பு.
1: கண்டிப்பா ஆட்டத்துக்கு என்ன வரல ஐயா.
0: ஏன் ஐயா, சும்மா ட்ரை பண்ணிட்டு போங்க, வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராமல் போறீங்க மாதிரி தான்.
1: ஆ அவ்வளோதான் சார், வாசலில் கதவு பூட்டிட்டாங்க சார.
0: கதவு பூட்டியாச்சா?
1: ஆமாம் சார், இன்பத்திலே வந்தேன் துன்பத்தில் செல்றேன்.
0: ஏன் என்னாச்சு?
1: இல்ல சார், எனக்கு அந்த பாடல் எல்லாம் தெரியாது சார்.
0: சும்மா அடுத்த லைன் தானே, ஒரே ஒரு வார்த்தை தானே பாட போறீங்க?
1: ட்ரை பண்ணலாம் சார், பாவம் அடுத்த நேர் ரெடியா காத்துட்டு இருக்கேன்.
0: ஓகே நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: கலா பேசுறேன்
0: சார். கலா பாடலாமா?
2: போதும் சார், ட்ரை பண்றேன்.
0: ரெடியா கேட்டீங்களா? கிளிப்பிங்
2: நீங்க கேட்க கை போடுங்க
0: மறுபடியும். அதாவது இப்ப நீங்க வந்து கேம் ஷோக்கு ரெடி ஆகுறீங்களா இல்ல கிளிப்பிங் கேக்குறதுக்காக போடுவா உங்களுக்கு?
2: நான் ரெடியா இருக்கேன் சார்.
0: ரெடியா? ரெடி, 1 2 3 ஜூட்.
2: சார் அது புது படம்.
0: எது?
2: அந்த படம் நல்ல படம் தெரியாது, ஆனா அந்த எழுதி சொன்னா இல்ல படம் நேம் சொன்ன
0: படம் சொன்னது இல்ல. அதெல்லாம் இல்ல, அந்த கடலுக்குள் சேரும் தண்ணி உப்பாகுது, அதுக்கு அடுத்த வரியை நீங்கள் பாடணும். ஒரு வரி அவங்க பாட மாட்டாங்கல்ல, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி பாடணும் நீங்கள், அவ்வளோதான். சிம்பிள், புரிஞ்சுதா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு, நன்றியே. அடுத்ததாக கலாவுக்கு தொடர்ந்து வணக்கம். யார் பேசுறீங்க?
3: அருணாச்சலம் மூலக்கடை.
0: அருணாச்சலம் மூலக்கடை, அருணாச்சலம் பாட தயாராக இருக்கீங்களா? புரிஞ்சா? ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா?
3: புரியுது சார். அது கடலுக்கு முத்து சிப்புக்குள் சேர்ந்து முத்தாகும்.
0: ஆமா, அதை பாடிடணும் கரெக்டா, விடாம. ஓகேவா? ரெடியா? ரெடி, 1 2 3 1 2 3 நான் போடும்போது அது கூடயே பாடணும். கோரஸ்க்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டைம் இருந்தது, ஆனாலும் ஃபில் இன் த பிளாங்க்ஸை ட்ரை பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. ஓகேவா? நன்றி ஐயா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஆ வணக்கம்.
4: வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க சார்? எம்டி ரவிச்சந்திரன், எஸ்டி நகர், அம்பத்தூர்.
0: ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா.
4: சார் இது சிப்பிக்குள் சேரும் தண்ணீர் முத்தாகுது,
0: அதை ஓகே அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அது வந்து அதை கரெக்டாக அதே டைமிங்கில் பாடணும், அந்த பிளாங்க் வர்ற இடத்த நீங்கள் ஃபில் பண்ணணும் பாடி, அவ்வளோதான். அதான் விளையாட்டு.
4: அதான் சார், கடலுக்குள் சேரும்
0: நான் போட போட நீங்கள் கூடவே பாடணும், பாட்டு கூடவே பாடணும்.
4: கடலுக்குள் சேரும் தண்ணீர்
0: ஐயா ஐயா,
4: சிப்பிக்குள் சேரும் தண்ணீர் முத்தாகுது, அது வேல்ட் ஃபேமஸ் சாங் சார், எல்லாருக்கும் பிடிக்கும்
0: ஐயா. ஆமாம் ஐயா, உங்களுக்கு நான் கேட்குறது சொல்கிறது புரியுது ஐயா.
4: சொல்லுங்க சார்.
0: நான் பிளே பண்ணுறேன் கிளிப்பிங் கூட சேர்ந்து, அதுங்க அவங்க சித்ரா விடுற இடத்துல நீங்கள் பாடணும் ஐயா, கூடயே பாடணும் ஐயா. ட்ரை பண்ணுறீங்களா ஐயா?
4: சார் நெக்ஸ்ட் வரி பாடணுமா சார்?
0: ஆமாம் ஐயா.

0: ரெடியா? நெக்ஸ்ட் வரி இல்லையா, அந்த பாட்டில் ஒரு வரி நானே வந்து ஒரு கேப் விட்டு தான் ப்ளே பண்ணுவேன். அந்த கேப்பை நீங்கள் பாடி ஃபில் பண்ணணும்.
1: போடுங்க சார்.
0: ரெடியா? ஜூட் 1 2 3.

0: சரி ஓகே, நன்றி ஐயா, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் பேசார் பழனி சீனிவாசன் பேசுறேன்.
0: சீனிவாசன் ஐயா, பாட தயாரா இருக்கீங்களா?
1: இல்ல சார்.
0: பாட தயாரா இருக்கீங்களா?
1: ஏதோ ரெடி சொல்றேன் சார்.
0: ரெடியா? பாட்டு பிளே பண்ணவா? ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு ரெடி ஆகுங்க.
1: சரி சார்.
0: குறைச்சதுக்காகுது ஐயா, நீங்க இன்னும் குறைக்கல. ரேடியோ வால்யூம் குறைச்சாதான் உங்களுக்கு கேட்கும். ஐயோ, கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் பேசுகிறீர்கள்?
2: அண்ணாநகர்லேருந்து வாணிதேவி பேசுறேன்.
0: ஓகே, பாட தயாரா இருக்கீங்களா?
2: போடுங்க.
0: ரெடியா? 1 2 3 ஜூட்.

0: ஆனாலும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. எத்தனை மார்க்குங்கிறத நான் அப்புறமா சொல்றேன், ஓகேவா?
1: பாடினதே பெரிய பாடு.
0: பாட்டு படிச்சீங்க? ஆமா, இப்ப பாடிட்டீங்க? ஆனா ட்ரை
1: பண்ணிட்டீங்க?
0: தொடர்ந்து டயல் பண்ணுங்க. 4:30 மணி வரைக்கும், அதனால் அதை கரெக்டாக அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸை யார் ஃபில் பண்ணுகிறார்களோ அவங்க தான் வந்து 100 மதிப்பெண்களோடு வின்னர் இன்னைக்கு கேம் ஷோவில். கேட்க போகிற அடுத்த பாட்டு என்ன பாட்டு? கலகலப்பாக்கு. தொடர்ந்து எங்கே வச்சு போட்டாச்சா அப்படின்னு ஒரு

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணிக்கு 21 நிமிடங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அவங்க ஃபேவரட் 102.3 பாரத் தமிழ் பண்பலையில் அந்த பாட்டை ஒழுங்கா பாடிருங்க அதே டைமிங்ல, அவ்வளவுதான் கேம் இன்னைக்கு. வணக்கம்.
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழ் ஏந்தி பேசுறேன்.
1: திருத்தணி தமிழ் ஏந்தி அந்த பாட்டை ட்ரை பண்றீங்களா பாடுறதுக்கு கரெக்டா டைமிங்ல?
2: போடுங்க, ட்ரை பண்றேன்.
1: ரெடி, 1 2 3.

0: நீங்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, எத்தனை மார்க்குங்கிறத சொல்கிறேன்.
1: ஆ சரி, நன்றி.
0: ஓகே, புகழேந்தி தானே உங்கள் பேர் சொன்னீங்க. நன்றி ஐயா. அடுத்ததாக வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கடையிலேருந்து சந்திரசேகர்.
0: ரெடியா இருக்கீங்களா? கிளிப்பிங் பிளே பண்ணவா?
2: சூப்பரா, ஈஸியா ஒரு பாட்டு கொடுங்க ப்ரோ.
0: இது அதே பாட்டு தான், நீங்க ஏற்கனவே கேட்றீங்களா அந்த பாட்டை?
2: இந்த பாட்டு பழைய பாட்டு, ஏதாவது புது பாட்டு கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிப்பேன்.
0: இந்த இதுதான் பாட்டு, உங்களுக்காக எல்லாம் மாத்த முடியாதுல்ல திடீர்னு, அப்புறம் மத்த பேர் என்ன திட்டுவாங்க.
2: சரி கொடுங்களே இன்னொரு வாட்டி. கடலுக்குள் சேரும் தண்ணி
0: என்ன பண்ணீங்க?
2: முட்டானது முட்டானது அப்படிங்கிறது தான் விடை.
0: ஓகே, நன்றி, சூப்பரா பண்ணிருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, நான் கிண்டியில இருந்து விஜயா பேசுறேன் சார். வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் மிக மிகவும் நலமாக இருக்கிறேன் விஜயா.
3: சரி சார், நான் விஜயா சார். மேடம்.
0: விஜயா மேடம்.
3: சொல்லுங்க சார்.
0: பாடுறீங்களா?
3: பாடுறேன் சார்.

0: ஓகே, நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க. ஹலோ
1: ஹலோ சார்,
0: நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க. அடுத்த நேரம் இருக்கு. வணக்கம். வணக்கம் வணக்கம்.
2: வடிவேல் பேசுறேன்
0: ஐயா. வடிவேல் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? அம்பத்தூர். வடிவேல் ஐயா, உங்க ரேடியோ வால்யூம் குறைங்க ஐயா. ரேடியோ வால்யூம் குறைச்சிங்க, கட்டே பண்ணிட்டாரு
3: நினைக்கிறேன். ஹலோ, யாருங்க?
0: வணக்கம், ஆனந்த் சார்.
3: பாட்டு
0: பாடுறீங்களா? ரெடியா? ஏன்னா என்கிட்ட வேற கிளிப்பிங் இல்ல, நான் இன்னும் ரெடி ஆகல. ரெடியா? 1 2 3.

இதை வந்து நான் இப்போ வந்து ஒரு பிராக்டிஸ் செஷன் மாதிரி வச்சுட்டு இப்போ நான் முடிவுகளை அறிவிக்க போறேன். ஓகேவா? ஓகே, லைன் நீங்க ரேடியோல கேட்டுக்கிறீங்களா? ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஆக்சுவலாக என்னன்னா, இது புதுசுங்கிறதுனால உங்களால் இது பண்ண முடியல. அந்த டைமிங்கில் எடுக்கிறது, அந்த பாட்டை கரெக்டான டைமிங்கில், அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி, அந்த பிளாங்க் வர டைமில் டக்குன்னு பாடணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த வாரம் நான் உங்களுக்கு பழகிட்டேன் இல்லையா, இதே தான் நாளைக்கும் தரேன். இதே கிளிப்பிங்கு ஒரு 10 நிமிஷம், இது ப்ராக்டிஸ் மாதிரி உங்களுக்கு நாளைக்கு. இதை பக்காவாக பாடுறவங்களுக்கு தான் 100 மார்க்ஸ். மற்றபடி புகழேந்தி, அப்புறம் மாலினி தேவி, விஜயாமணம், இவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே வந்து 20 மார்க் தான் தர முடியும். ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டான டைமிங்கில் பாடலை. நாளைக்கு நீங்கள் வின் பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க் தரேன். அடுத்து ப்ளே பண்ண போகிற ஒரு கிளிப்பிங் என்ன என்பது மிக மிக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளிப்பிங். அதை கேட்டுட்டு அப்படியே திருப்பி சொல்லணும், அவ்வளோதான். அந்த கிளிப்பிங்கை இப்போவே கேட்டுக்கோங்க பாட்டுக்கு முன்னாடி. இந்த கிளிப்பிங்கில் என்ன வரிகள் வந்ததுங்கிறத யோசிச்சுக்கிட்டே ரெக்க ரெக்க பாட்டை கேளுங்க. அறிவு, அப்புறமா வேடன், ரெண்டு பேரும் எழுதினது அண்ட் சேர்ந்து பாடினதும் அவங்க தான். நிவாஸ் கே பிரஸ்னா இசையில் பைசன் காலமாடன் படத்தில்

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: வில்லாதி வில்லன்கள் எல்லோருமே என்னை விலை பேச வந்தார்களே.
0: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
2: அழகே இன்பம் அழித்தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருமா இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயம் உடலே இன்பம்.
0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: 4:31 102.3 தமிழ் பண்பலை கேட்டு டயல் பண்றதுக்கு ஆளே வரல. இந்த லைனை புரியலன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு. அதனால ஐயோ இது போய் நம்ம என்ன சொல்லிருப்போம் இல்லையே. தைரியமா வந்திருக்காங்க பாருங்க அடுத்த ரெண்டு பேர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி உங்களுக்கு?
1: பூந்தமல்லிஜி போஜராஜன் பேசுறீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: பூதமல்லி போஜராஜன் ஐயா, அந்த கிளிப்பிங்க நான் ஒன்னு பிளே பண்றேன், அதுல என்ன வார்த்தைகள் வருதுங்கறத கரெக்டா சொல்லணும் ஐயா.
1: ஆ சரியா.
0: ரெடியா ஐயா?
1: ரெடி ரெடி ரெடி.
0: 1 2 3 வணக்கம்.
1: வணக்கம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இல்லையா, கவனிக்கலையா?
0: கவனிக்கலையா? அடுத்த நேரம் கொடுத்துடலாமா? இப்ப நன்றி போஜராஜன், மிஸ் பண்ணிட்டாரு. வணக்கம். அடுத்த நேயர்
2: சார். வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
2: திருநெல்வேலி கண்ணப்பதி சார். டாபிக் கேக்குறேன். ஆளே வரல நீங்க பாருங்க. உடனே போன் பண்ணிட்டேன்.
0: ஓகே நன்றி. அந்த லைனை கண்டுபிடிச்சிட்டீங்களா
2: சார்? நான் டாபிக் கேக்கல சார், எதுவுமே கேக்கல சார்.
0: அந்த கிளிப்பிங் நான் பிளே பண்றேன், அதை கேட்டுக்கோங்க நல்லா. அதுல வர்ற வரிகள் என்னங்கிறது எனக்கு திருப்பி சொல்லணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ரெடியா?

0: வணக்கம்.
1: நல்ல பாட்டு,
0: ஆ சூப்பர் பாட்டு, எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கு தெரியும், ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பாட்டில் வர வரிகள் என்னங்கிறது தான் பல பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லி கொடுத்துடலான்னு. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்கல. ஓகே, அடுத்த லேயருக்கு வாய்ப்பு போகுது. வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ
0: ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
2: ஓகே சார், ஓகே சார், நான் தாம்பரம் சர்வானந்த் பேசுறேன்.
0: சர்வானந்த் ஐயா, அந்த வரிகள் என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சொல்லுங்களா?
0: ஆமா சொல்லுங்க.
2: நேற்று முன் இரவில் வந்து பிறப்பு மணியில்
0: பிறப்பு மணியில்
2: நேற்று முன் இரவில் வந்து பிறப்பு மணியில் நுழைவது.
0: ஓகே, நேற்று முன்னிரவில் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை கரெக்டு. அது ஊர் உலகம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பின்னாடி வர்றது தான் கண்டுபிடிக்கணும், அதுதான் கேமு. அது வேற எந்த நேர் கண்டுபிடிக்கிறாருன்னு பார்ப்போம். நேற்று முன்னிரவில் திறப்பு மணின்னு வராது.
2: ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ.
0: அது என்ன வரிங்கிறத கரெக்டாக நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் நேரம் அப்படி இல்லைன்னா கேட்டிங்கன்னா அப்படியா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் வைரமுத்து எழுதின ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாட்டு இது. அண்ட் அந்த மாதிரியான பாட்டில் வர ஒரு வரி நல்ல தமிழ் தான், நல்ல தமிழ் தான் நமக்கு அப்பப்போ புரியாது, அந்த மாதிரி தான் வந்து. அண்ட் அந்த பாட்டு வரி என்னங்கிறத கண்டுபிடிங்க. இப்போது சுப்லாக்ஷினி அனிருத் வாய்ஸில் மோனிகா பாட்டு.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நாளை இரவு 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தைய அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க

0: அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
1: கேட்க மறக்காதீங்க.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
3: எங்க கொண்டாட்டமா இருக்குது? கேக்குறதெல்லாம் இவ்வளவு கஷ்டமா நீ கேக்குற, போடுற கிளிப்பிங் எல்லாம் இவ்வளவு கஷ்டமா நீ போடுற, எங்கத்து போய் கொண்டாடுறது? நானும் ஒரு கேள்வி கேட்டு வந்து வின் பண்ணிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேயர்கள் வருத்தப்படாம 2952-0853-2838-9871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணீங்கன்னா இப்படியெல்லாம் போட்டு உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பேன். வணக்கம்.
4: என்ன
3: வரிகள் வருதுங்கறத?
4: நேற்று இரவு உன் மடியில் காற்று நுழைந்தது.
3: அது ஊர் உலகத்துக்கே தெரிந்தது சார். அதுக்கு அடுத்த வரி சார், அதுதான் சார் யாருக்கு தெரியல சார்.
4: சொல்லுங்க சார், திரும்ப போடுங்க சார்.
3: ஒரு முறை கிளிப்பிங்கை மறுபடியும் கேளுங்கள். அதை கண்டுபிடித்து விட்டீர்களா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாமா?
4: நன்றி சார்.
3: எல்லாருமே அந்த நேற்று முன்னிரவில் கரெக்டாக சொல்லிடுறாங்க, ஏன்னா அது நல்லா தெளிவாக கேட்குது. அண்ட் இல்லை, எல்லா லைனுமே தெளிவாக தான் கேட்குது, அது தமிழ் தெரியாததுனால அப்படி கஷ்டம். அதை கண்டுபிடிக்கிற நேயர் தான் சூப்பர் நேயர். 2952-0853-2838-9871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். டயல் பண்ணி அந்த பாட்டு ஸ்நேகிதனே பாட்டு தான், அது ஏதோ பழைய பாட்டோ இல்லை வந்து அப்படியெல்லாம் கிடையாது, அது ஸ்நேகிதனே பட பாட்டு தான். ஸ்நேகிதனே பாட்டு அலைபாயுதே படத்தில் வைரமுத்து அவர்கள் எழுதினர். அதில் வர அந்த நாலு லைன்கள் தான் தொடக்கத்தில் வரும், நடுவுலையும் வரும். அந்த நாலு லைனில் என்ன வரிகள் வருது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிங்க. இன்னொரு முறை தெளிவாக கேட்டுக்கோங்க. மடி, காற்று, நேற்று, அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுறீங்க. அதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை வருது, அது என்ன? வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த ரேடியோ வால்யூமை குறையுங்கள். எத்தனை வருடங்களாக வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறோம் உங்களுக்கு இந்த சீக்ரெட்டை, லைன் எடுக்கிறப்போ ரேடியோ வால்யூமை குறைச்சிடணுங்கிறத இன்னும் ஃபாலோ பண்ணவில்லை, மாட்டீர்களே கேளு. எத்தனை எப்படி கடுப்பாக இருக்கும் தெரியுமா வெளில கேட்கறதுக்கெல்லாம். வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா.
3: ஐயா வணக்கம் ஐயா.
5: நந்தகோபால்
3: பேசுறேன்.
5: அப்புறம் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை
3: சொல்லுங்க.
5: தோழனே தோழனே, துணை கொடுவா தோழனே, நண்பருக்கு துணையா நீ வருவா தோழனே, ஒரு பாட்டு போடுறீங்களா எனக்காக?
3: உங்களுக்காக வந்து நான் கனிமா பாட்டு போடுறேன், சந்தோஷ் நாராயணன் பாடுவாரு. கனிமா டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் ஆடிட்டு கேளுங்க சரியா?
5: இல்லையா, எனக்கு 68 வயசாதுயா சாமி.
3: இப்ப தப்பு இல்லையா, நீங்க ஜென்ரேஷன் மாதிரி ஒரு பாட்டை, புது பாட்டை கேளுங்க எப்படி இருக்குன்னு கேட்டு அடுத்த நிகழ்ச்சியில சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சியில உங்களுக்கு வேற பாட்டு போடுறேன். வணக்கம் பொன்ராஜ். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
6: நேற்று உன் இரவில் நித்திரவு மடியில் காற்று நுழைந்தது.
3: இல்லையே. ஐயோ
6: இல்லையா?
3: இல்லையே. அந்த முத எழுத்தெல்லாம் கரெக்ட் தான், அடுத்தடுத்த எழுத்த மாத்தி விட்டீங்க.
6: நித்திரையில் காற்று நுழைந்த, நித்திரையில் மடியில் காற்று நுழைந்த.
3: இரவுன்னதே எல்லாருக்கும் நித்திரை தான் ஞாபகம் வரும், ஆனா அந்த வார்த்தை நித்திரை அல்ல.

0: கண்டுபிடிச்சிட்டீங்க, பட் அந்த வார்த்தையா வரல. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. ஓகேவா? அடுத்த நேயர் டயல் பண்றாரு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசிக்கிட்டு இருக்க?
1: நேற்று
0: நன்றி. பாட்டு விளையாட்டு மாறி இருக்குது. ஏன்னா இந்த ஒரு வார்த்தைய பல பேரால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா நம்ம நேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி ஏதாவது கேட்டா என்ன பண்ணுவாங்க என்றால், உடனே போய் கூகுள் அப்படின்னு போட்டு அந்த பாட்டுடைய இந்த பாட்டு லிரிக்ஸ் என்று டைப் பண்ணாலே போதும், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா அப்படியே லிரிக்ஸை காட்டிடும், அதை பாட்டு பார்த்து பண்ணுவாங்க. அதெல்லாம் சில லிரிக்ஸ் எல்லாம் காட்டிடும். கூகுள்லேயே இல்லாத இடம்பெறாத சில லிரிக்ஸை தேடி கண்டுபிடிச்சி இப்படி கொடுக்குறப்போ நேயர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஓகே, அண்ட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். கனிமா பாட்டு எனர்ஜியாக கேட்டுட்டு அண்ட் அந்த பாட்டு கேட்ட நேயர்களுக்காகவும். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, சொல்கிறாங்களா? வணக்கம். கனிமா பாட்டு உங்களுக்கு
2: தான்
0: கேட்டது. கை தட்டிட்டேன். கனிமா பாட்டு உங்களுக்கு. கனிமா இதே கேள்வினது சந்தோஷ் நாராயணன் பார்த்தாரு. அது சேர்ந்து இந்தியன் காரல் அசம்பிள் அப்படிங்கிற ஒரு டீம் பாடியிருக்காங்க. கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில், சந்தோஷ் நாராயணன் இயக்கத்தில் ரெட்ரோ படத்தில் இந்த பாட்டு.

0: 22 புலி 3 பாட்டுக்கு இதுதான்
1: நான்கு மணி 50 நிமிடங்களுக்கு ஃப்ரைடே மியூசிக் டேல பாட்டு விளையாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இன்பா கூட 102.3 தமிழ் பண்பலையில் அந்த பாட்டு விளையாட்டில் நான் இந்த கிளிப்பிங்கை ப்ளே பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஃபேமஸான ஸ்னேகிதனே பட பாட்டு. அதனுடைய வரிகள் என்ன கரெக்டாக தெளிவாக சொல்லக்கூடிய நேயர்கள் எனக்கு டயல் பண்ணுங்கள். 2952085323838 நம்பர்ஸ்க்கு நேயர்கள் வந்து ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணி அவங்க என்ன ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வார்த்தை ஒரு எழுத்து இல்லை மொத்தமாகவே அந்த மொத்த வார்த்தைகளையும் மாற்று மொத்த தொடரையும் மாற்றுறது அப்படி மாதிரியெல்லாம் நடந்தது. இருந்தாலும் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணாங்க. அண்ட் இதை கேட்டு இன்னும் இருக்கிற 9 நிமிடங்களில் எந்த நேயர் வந்து இதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் இதுக்கும் பதிலை வந்து நான் நாளை தான் சொல்லுவேன் அப்படி என்று நிறைவு செய்யாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லை இதுக்கு பதிலை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பொட்டலை மிட்டாயை பாட்டு கேட்டுட்டு வாங்க. இந்த பொட்டலை மிட்டாயை பாட்டு தலைவன் தலைவி படத்துலேருந்து அகெயின் சந்தோஷ் நாராயணன் சுப்லாக்ஷ்மி பாடுறது. அண்ட் இந்த பாட்டை எழுதினது விவேக். தலைவன் தலைவி படத்துலேருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் இந்த பாட்டு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில்

4:55 ஆகிவிட்டதால் இந்த நிகழ்ச்சியும் நிறைவடைய போவதால் இந்த கிளிப்பிங்கில் என்ன இருக்கிறது என்பதை நானே சொல்லிவிடுகிறேன். அந்த கிளிப்பிங் இதுதான். அந்த கிளிப்பிங் சிநேகிதனே படப்பாட்டு, இல்லை படப்பாட்டில் அந்த பாட்டு அலைப்பாயுதே படப்பாட்டு. அந்த கிளிப்பிங்கை இன்னொரு முறை ப்ளே பண்ணுறேன். அந்த கிளிப்பிங்கை எந்த நேயரும் கண்டுபிடிக்காததால் நானே பதில சொல்லிடுறேன். இந்த மியூசிக்கை எனக்கு நானே போட்டுக்கிறேன் பில்டப்புக்கு. அந்த வரிகள் என்ன என்றால், நேற்று முன்னிரவில் இந்த பிஜிஎம் எல்லாம் இல்லாமல் சொல்கிறேன், நல்லா கிளியராக ரெக்கார்டு கூட பண்ணிக்கோங்க. அதான் உண்மை, அதான் சத்தியம். நேற்று முன்னிரவில் உன் நித்தில பூமடியில், நித்திரை கிடையாது அது, நித்திலம். நித்திலம் அப்படிங்கிறது தமிழில் முத்துங்கிற அர்த்தத்தில் வரும். நித்தில பூமடியில் காற்று நுழைவது போல் உயிர் கலந்து கழித்திருந்தேன், இன்று பின் நிரவில் அந்த ஈர நினைவுகளில் கன்று தவிப்பது போல் மனம் கலங்கி புலம்புகிறேன். நித்தில பூமடி அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை. வார்த்தையை வந்து ரொம்ப மாடர்னான அந்த பாட்டில் அவ்வளோ அழகான ஒரு தமிழை வைரமுத்து பயன்படுத்தியிருப்பார். அதுதான் அந்த வரி. அண்ட் வாத்தி கமிங் ஃபைனல் பாட்டு. அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு கனிமொழி கமிங். ஸ்டேட்டி உண்டாருங்க 102.3 பாதி தமிழ் எஃப்எம்ல. நான் வந்து டீ குடிக்க போகிறேன். ஏன் அந்த டீயை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த டீ பற்றி தான் அடுத்த ஒரு மணி நேரம் ஸ்பெஷல். ஆர்ஜே கனிமொழி கூட ஸ்டேட்டி உண்டாருங்க.

ஃபேஸ்புக்கில் பதில்களை நேயர்கள் அனுப்புவதுண்டு. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஹரிஹரன் இந்த பதிலை கரெக்டாக சொல்லிட்டார். அவர் நீங்கள் டயல் பண்ணியிருந்துருக்கலாம், ஓகே பரவாயில்ல, தப்பு இல்லை. அதை ஃபேஸ்புக்கை தயவு செஞ்சு பாருங்கள், பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு பதிலும் சொல்லிட்டாரு. வாழ்த்துக்கள் ஹரிஹரன்ங்கிற ஒரே நேயர் தான் இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு, அதான் ஆன் த ரெக்கார்டு அவர் சொல்லியிருக்காரு ஃபேஸ்புக்கில்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்கது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு தேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உரம் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பெனவோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வர்ய பிரதாப் சிங் தோமர் மற்றும் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சைலேந்திரா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05
2: தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
3: வில்லாதி வில்லன்கள் எல்லோருமே என்னை விலை பேச வந்தார்களே.
2: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
4: அழகே இன்பம் அழுத்தருவேன் இன்பம் தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருவாய் இன்பம் கட்டு கடங்காமல் அறிவாயம் உடலே இன்பம்.
2: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
5: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
6: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தைய அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம்

0: ஸ்பேஸை நீங்கள் கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்தில், நீங்கள் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பேப்பருக்குள்ளே நீங்கள் வரைஞ்சிங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸில் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ண ஆரம்பிப்பாங்க, அதை பற்றி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைமில் வந்து நீங்கள் அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கலாம்.
1: கேட்க மறக்காதீங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5:10.
2: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம். இனிமையான பாடல்கள் இது பூந்தென்றல்.

அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேயர்களே, காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. தினந்தோறும் மாலை பொழுதில் பூந்தென்றல் நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து நம்ம நேயர்கள்கிட்ட தொலைபேசி வழி பேசுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து இன்பா சார் சொல்லிட்டாரு. தேநீரும் தேனிசையும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் இன்னைக்கு இந்த பூந்தென்றல் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி தொடர்பு கொள்வதற்கு 044-2950-5083 மற்றும் ஒரு எண் 044-2838-3898-71 இந்த இரண்டு எண்களுக்கும் தொடர்பு கொண்டு நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். இன்றைக்கி அப்படி என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு இலக்கிய வரிகள் இருக்குது. அந்த வரிகளை வந்து அன்புக்கு ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் தேநீரோட பயணப்படுற நம்முடைய எல்லோருடைய அந்த எண்ணங்களும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தேநீரையும் சிலரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். நான் கூட தேநீர் இல்லாட்டி இருக்கவே மாட்டேன். இன்பத் துன்பம் எதுவாக இருந்தாலும் தேநீர் அப்படிங்கிறது என்ன தேநீரா அப்படின்னு கூட சிலர் யோசிக்கலாம். ஆனால் தேநீர் கொடுக்கக்கூடிய சில மகிழ்வான தருணங்களை வந்து வேற எதுவும் கொடுக்க முடியாத அளவுக்கு அது நிறைய நமக்கு கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் தேநீர் பற்றிய உங்களுடைய அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். இது தேநீரும் தேனிசையும் நிகழ்ச்சி, உங்களுக்காக பூந்தென்றல்ல வருது. வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. பூந்தென்றல் நிகழ்ச்சியை ரொம்பவே அழகான ஒரு பாடலோடு தொடங்குவோம்.

0: தேநீரும் தேனிசையும் ரொம்ப அழகாக வந்து தித்திக்குதேன்ற திரைப்படத்திலிருந்து தித்திப்பான ஒரு பாடலோடு ஆரம்பித்தோம். சுஜாதா பாடிய பாடல், வைரமுத்து எழுதியது, வித்யாசாகர் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நம்முடைய நிகழ்ச்சி பூந்தென்றல் அதில் இன்றைக்கி தேநீரும் தேனிசையும் பற்றி பேச போகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்து நேயர்கள் பங்கேற்று உங்களுடைய தேநீர் அனுபவங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க 044-2952-5285-3 மற்றும் ஒரு எண் 044-2838-3871 இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இணைவதற்காக வரும் நேயர் யார், எங்கேருந்து வராங்க, யார் முதல் நேயராக வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: அன்பான அன்பு சொருக்கினிய மாலை வணக்கம். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.

0: வணக்கம் வணக்கம் ஆண்டனியா, சொல்லுங்க உங்களுடைய தேநீர் அனுபவத்தை சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்குமா? முதல்ல
1: தேநீரும் தேநீசையும் கேட்டிருக்கீங்க, அதாவது சரி, எதுக்கு அந்த தேநீர் இது வந்து அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, வந்த உடனே தேநீர் சாப்பிடுங்க தானே சொல்றாங்க. அது பட் ஒன் திங், அதுல ரீசன்ல நிறைய இருக்கு, பல கான்செப்ட் எல்லாம் இருக்கு. அந்த தேநீர் நேரத்துல பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசுவாங்க. குடிக்கிற வரைக்கும் தொடங்க, காபி தொடக்கம் முதல் கடைசி முடிக்கிற வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசுவாங்க. அதற்காகத்தான் அந்த தேநீர்ங்கிறத கான்செப்ட், தேநீர்ங்கிற இடத்த நேரத்தை ஒதுக்கி இருக்காங்க. இப்ப ஒரு அலுவலகத்துல நீங்க படி செய்யறீங்க, இப்ப நீங்க 4:30 to 4:00 நீங்க அந்த தேநீர் சாப்பிட்டுருப்பீங்க, எல்லாரும் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள், விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு அந்த நேரம் அந்த தேநீர் வந்து நமக்கு கொடுக்குறது. தேநீர் நேரத்தை
0: மகிழ்ச்சி. நீங்க தேநீர் குடிப்பீங்களா?
1: கண்டிப்பா, டெஃபினட்டா இருக்கணும். கண காலையிலயும் மாலையிலும் அப்படி மற்ற நேரம் சாப்பிட மாட்டேன், காலையில ஒரு நேரம் மாலையில ஒரு நேரம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நீங்க நிகழ்ச்சியில் வந்து நன்றி. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் திருவான்மீர் மீராமா.
0: மீராமா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க, உங்களுடைய தேநீர் அனுபவம். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்கம்மா, நீங்க தேநீர் குடிப்பீங்களா?
2: நான் நிறைய ஒரு நாள் முழுக்க சாப்பாடே எனக்கு வேண்டாம், காஃபி மாத்தி மாத்தி குச்சி வேணும். ஒரு நாளைக்கு 2 times ஆவது சாப்பிடணும் நீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு.
0: அது அப்படியே பழகிடுச்சு இல்லையா?
2: ஆமா, ஒரு நாளைக்கு நாங்க சிவராத்திரி இன்னைக்கு கோவில் கோயிலா சுத்திட்டு வருவோம். சிவன் கோயிலா கார் எடுத்துட்டு அப்படி காலையில 9 o'clock போனா சாயங்காலம் 5 o'clock எல்லா கோயிலும் பார்த்தாச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஒரு பெரிய சீசன் மெட்ராஸ்க்கு கோயில் அப்படி சுத்தி பார்த்துட்டு வரும்போது ஒரு 5-6 பொம்பளை எல்லாம் நின்று பெரிய பெரிய இடத்துல சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 5 நிறைய டீ போட்டு வச்சிருந்தாங்கம்மா. அதை மூடி அதை எடுத்து
0: மகிழ்ச்சிமா, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு மகிழ்ச்சி. நன்றி நன்றி. தொடர்ந்து நம்முடைய நேயர்கள்லாம் இணைப்பில் வந்துக்கிட்டே இருக்காங்க, இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நேரம் 5:22 ஆக போகுது. நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம், கனிம மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். நீங்க யார் பேசுறீங்க?
4: சைதாப்பேட்ல இருந்து ஆனந்த் மேடம். வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு உங்க வாய்ஸ்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க, தேநீர் பத்திய உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க.
4: தேநீர்லயே ஊறிட்டேன் மேடம். நான்
0: தேநீர்லயே ஊறிட்டீங்களா?
4: ஆமா, நைட்டும் பகலும் வேலை செய்யறேன் மேடம். அது இருந்தாதான் மேடம் நைட் ஷிஃப்ட் வேலையே பார்க்க முடியும் மேடம்.
0: சரி சரி சரி. அது குடிக்காத நாட்கள்ல நீங்க எப்படி இருந்திருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்க.
4: பைத்தியம் பிடிச்சப்பல இருக்கும் மேடம், அது குடிக்கலனா.
0: பைத்தியம் பிடிச்சப்பல இருக்குமா?
4: ஆமா மேடம், எந்த வேலையுமே சரியா இதாவாது மேடம். ரிலீஃப் ஆகாது, அப்படியே ஒரு மாதிரி மந்தமாவே போவோம்.
0: சரி சரி சரி. மகிஷி, தேநீரை தொடர்ந்து குடிங்க.
4: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி,
4: வாய்ப்பு கொடுத்து நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. வணக்கம்
5: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: சொல்லுங்க
0: வேற ஏதாவது புதுமையான அனுபவம் ஏதாவது இருந்தா
5: சொல்லுங்க. வந்து டீ தான், பாட்டே இருக்குதுங்க, கல்யாண பரிசுல ஒரு பாட்டு.
0: ஆமா ஆமா, டீ டீ டீன்னு ஒரு பாட்டு இருக்கு.
5: வீட்டுக்கு போவேன், கடை மூடிட்டு 10:30 போவேன், அங்க டீ கடை 11 வரைக்கும் இருக்கும், வீட்டுக்கு போவேன்.
0: சரி சரி, மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி
5: நன்றி
0: நன்றி. நேயர்கள்லாம் தொடர்ந்து அவங்களுடைய தேநீர் அனுபவங்களையும், தேநீர் இல்லைன்னா இருக்கவே முடியாது அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தேநீரும் தேனீசையும் நிகழ்ச்சி

சில ரொம்ப அழகான ஒரு தலைப்பு இது. காலையில் நம்ம வந்து புத்துணர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு கோப்பை தேநீர், மாலையின் மென்மையை வந்து அனுபவிக்கிறதுக்கான இசையோடு சேர்த்து கூட நம்ம அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே டீ குடிக்கும்போது அது வேறு விதமான ஒரு அனுபவத்தை தரும். நம்முடைய சோர்வையும் மறக்க செய்து சிந்தனைகளை சிரிக்க செய்யும் இந்த அழகான இசையும் சுவையும் கலந்து வரும் இனிமையான நிகழ்ச்சி பூந்தென்றல். அதில் தேநீரும் தேனிசையும் அப்படின்னு ரொம்ப அழகாக நம்ம வந்து நிகழ்ச்சியை நேரோடு கேட்டுட்ருக்கோம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

ஆவி பறக்கும் டீக்கடை அவ வந்ததனால.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். வி எம் மகாலிங்கம் மற்றும் படவா கோபி இணைந்து பாடிய பாடல். யுகபாரதி எழுதியது. டி இமான் இசையில் ஒலித்தது அந்த பாடல்.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 5:30 35 நொடி. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் தேநீரும் தேனிசையும் பற்றிய அனுபவங்களை நம்முடைய நேயர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா 0449-2952-5853 மற்றும் ஒரு எண் 0444-2838-3871 இந்த 2 எண்களுக்கும் தொடர்பு கொண்டு நீங்களும் பேசலாம் நிகழ்ச்சியில் வரும் நேயர். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் கனிமொழி மேம்.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் சிங்கச்சோன் சென்னை யாருக்குனால தேநீர் குடிச்சுதான் பேசுறேன்.
0: தேநீர் குடிச்சிட்டு தெம்பா பேசுறீங்க.
1: எங்க வீட்டுல குடுக்கற தேநீர் சுற்றுல சக்கரப்படா மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அது எதிர்வார் ரொம்ப ஜாஸ்தி மேம்.
0: அப்படிங்களா?
1: பேசணும்னே தோணுது.
0: நம்ம அப்படிதான் சொல்லுவோம், தினமும் அப்படிதான் சொல்லுவோம். தண்ணி மாதிரி இருக்கு, சக்கரை இல்ல, சக்கரை அதிகம் இருக்கு.
1: நல்லா இருக்கு. நான் கேப்பாங்க நல்லா இருக்கானே, நல்லா இருந்தது நேரத்துல. நான் தேநீர் வந்து ஒரு இனம் புரியாத ஏதோ ஒரு தெம்ப நம்ம உடம்புக்கு கொடுக்குது மேம். நம்ம இங்க இந்த அனுபவிக்கிறத விட உதகை போன்ற நகரங்கள்ல போய் குடிக்கும் போது அவருடைய மகிழ்ச்சியே தனி மேம்.
0: சூப்பர்.
1: விதவிதமா குடிக்கும் பாருங்க அந்த தேநீர், அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கண்டிப்பா தேநீர் இல்லாம நிறைய பேர் ஏங்கவே மாட்டாங்க. நிமிஷம் குடிக்கிறவங்களா, 10 நிமிஷம் ஒரு வாட்டி குடிக்கிறவங்களா இருக்காங்க மேம்.
0: ஆமா ஆமா ஆமா. நம்ம என்னதான் அது உடம்புக்கு கெடுதல்னு எல்லாரும் சொன்னாலும் யார் சொல்றதையும் கேக்குறது கிடையாது. அதுதான் தெம்பையே தர மாதிரி சிலருக்கு இருக்கு.
1: ரொம்ப டென்ஷன் ஆகும் வரல. இப்ப கூட பாருங்களேன், இப்ப நம்ம தேவா சார் பேசும்போது கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் டென்ஷன், ஏடா ஒண்ணும் டைம் ஆகுது வரவே இல்லை, வர ஒரு டென்ஷனே கிளம்பணும். அது என்னன்னே தெரியாது. அவங்க மேல தனியா கோவம் வரும். அவங்க சிரமப்பட்டு வீட்டுல வெளிக்கிறமா, அது இதெல்லாம் கழிவு பண்ண வருவாங்க. நமக்கு அந்த கோவம் வரும்.
0: சரி சரி சரி, மகிழ்ச்சி கோவப்படாதீங்க, மறுபடியும் ஒரு டீ குடிங்க சரிங்களா? மகிழ்ச்சி நன்றி. வணக்கம். கலாமா சொல்லுங்க, டீ போட்டீங்களா வீட்டுல? ஏன் போட மாட்டீங்க, குடிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு பிடிக்காது, ஆனா அம்மாக்கு பிடிக்கும் இல்லையா? நீங்க எப்படி போடுவீங்க? சந்தோஷமா போடுவீங்களா, இல்ல ஒரு என்னடா இது நம்ம குடிக்கிறதே கிடையாது, ஏன் டீ போடணுங்கிற வருத்தத்துல போடுவீங்களா? மகிழ்ச்சி கலாமா, மகிழ்ச்சி மீண்டும் பேசலாம். நன்றி
2: நன்றி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார் சொல்லுங்க, உங்களுடைய தேநீர் அனுபவங்களை சொல்லுங்க.
3: ஆமா மேம், ஆபீஸ்ல இருக்கும் போது மேம் தேநீர் அப்படிங்கறது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் குடிப்பேன் மேம். அங்க பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தேநீர் அப்படிங்கறது இருக்கும் மேம். பாத்தீங்கன்னா அந்த மசாலா டீ அப்படிங்கறது ரொம்ப காமன், அது கொடுப்பாங்க. அதுல என்ன ஒண்ணுன்னா மேம், மண் பானை இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த மண்ணு டம்ளர்ல போட்டு கொடுப்பாங்க. அது பேர் வந்து குவாலி சாய் அப்படின்னு
0: சொல்லுவாங்க.
3: வித்தியாசமா இருக்கு பேரு, அதுக்காகவே வாங்கி குடிப்போம். அதுல மசாலா தூக்கெல்லாம் போட்டிருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிப்

0: மாதிரி இருக்கும் மேம், அந்த டிப்பர் டீ, அது பேரே டிப்பிங் டீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த கிரீன் டீ அப்படிங்கறதும் நாங்க ஆபீஸ்ல குடிப்போம்.
1: எந்த வெரைட்டி விடுறது கிடையாது அப்படிதானே? எந்த வெரைட்டி விடுறது கிடையாது.
0: போது வரும் பாருங்க, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது
1: வேற எதுவும் தராது,
0: கிடைக்காது.
1: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நீங்க வந்தது நன்றி, நன்றி,
0: நன்றி.
1: வணக்கம். வணக்கம் விவேத் பாரதி.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
1: பொன்ராஜ் சார், சொல்லுங்க உங்களுடைய அனுபவங்கள்.
2: அதாவது எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல எங்க அம்மா எல்லாம் ஒரு குண்டான்ல டீ போட்டு வச்சிருவாங்க. டீனா வந்து இப்ப எல்லாம் பால் ஊத்தி எல்லாம் குடிக்க மாட்டோம், வெறும் டிகாசல் தான். கருப்பட்டி,
1: கருப்பட்டி, கருப்பட்டி,
2: கருப்பட்டி டீ,
1: கருப்பட்டி டீ.
2: அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்பு நாங்களாம் உடச்சக்கல்ல உள்ள போட்டு அப்படியே குடிச்சு குடிச்சு அப்பதான் எங்களுக்கு புத்துணர்ச்சியா வரும், அப்படி பழகிட்டோம்.
1: அப்படியே பழகியாச்சு.
2: அதாவது டீ வந்து பாத்தீங்கன்னா பால் ஊத்தி குடிக்கிறது வந்து,
1: ஆமா, இன்னும் நிறைய பேர் வந்து பால் ஊத்தாம வெறும்னே வந்து இந்த கருப்பட்டி டீயும் கருப்பட்டியும் குடிச்சிட்டு இருக்காங்க.
2: அது வந்து கருப்பட்டி போட்டு வெறும் டிகாசன் போட்டு சாப்பிட்டாதான் அது உண்மையான உற்சாகம் கிடைக்கும். பால் ஊத்தி குடிக்கிறது வந்து இடையில கண்டுபிடிச்சதுதான்.
1: உங்களுக்கு தொடர்ந்து வந்து அவங்களுடைய தேநீர் அனுபவங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா டீ குடிக்காம இருக்கிறதே கிடையாது. அவங்களுடைய அன்றாட அந்த வேலைகள் எல்லாமே வந்து டீ குடிச்சாதான் ஒரு புத்துணர்ச்சியோட செய்ய முடியுது அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம் இந்த தேநீர் பற்றிய வகைகளையும் தேநீர் பற்றிய அனுபவங்களை நேயர்கள் சொல்றதையும் நம்ம கேட்போம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

0: அஞ்சல திரைப்படத்திற்காக தேவா பாடிய பாடலை கேட்டோம். லலிதானந்த் எழுதிய பாடல், கோபி சுந்தர் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நேரம் 5:41. இது பூந்தெண்டல் நிகழ்ச்சி, தேநீரும் தேனிசையும் அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய நேயர்களோடு அழகாக உரையாடி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறோம்.
0: முருகேஷ் ஐயா, சொல்லுங்க உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க.
1: டீ சாப்பிடுறது தான் எனக்கு வேலையே, வேற என்ன வேலை? நான் ஒரு அவருக்கு ஒரு வாட்டி டீ சாப்பிடுவோம்.
0: ஒரு தடவைக்கு ஒரு தடவை, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவீங்க?
1: ஆமா ஆமா, இல்லன்னா எனக்கு வேலையே ஓடாது. நான் டைலர் கடையில இருக்கிறேன், டைலர் வேலை
0: செய்யறேன்.
1: அதனால எனக்கு கொஞ்சம் எதனா மூட ஆனானா கூட உடனே டீ கிடைக்கும்.
0: என்னைக்குமே சலிப்பே வந்தது கிடையாதா உங்களுக்கு? சரி, இன்னைக்கு குடிக்காம இருக்கணும், என்னடா இது அப்படின்னு?
1: அதெல்லாம் வந்ததே கிடையாது. ஆனா அது ஒரு வேற எந்தெந்த பழக்கத்தை விட இது எவ்வளவு மேலும் நான் நினைக்கிறேன்.
0: வணக்கம் விபத் பாரதி,
2: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்சாரம். செல்வம் மேடம்.
0: செல்வம் ஐயா சொல்லுங்க, நீங்க டீ குடிப்பீங்களா?
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: காலையில நான் பிரஷ்
0: பண்ணிட்டு
2: பேப்பர் பார்த்துட்டு
0: அதுக்கப்புறம்
2: மறுவேலை பாப்பேன்.
0: சரி சரி சரி. அப்ப வந்து
2: காலையில டீ சாப்பிடுவேன், சாப்பிடுவேன் 6
0: மேல
2: கிளம்பணும்.
0: மகிழ்ச்சி
2: மேடம். ஒரு நாளைக்கு இடையில எல்லாம் யாருன்னா கூப்பிடும்போது வாங்கி கொடுத்தாலும் சரி, வீட்டுல போட்டாங்க கொடுத்தாங்க கூட நான் சாப்பிட மாட்டேன்.
0: ரெண்டே தடவை,
2: ஒரு பயக்க மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டே டைம் தான், காலை மாலை, அவ்வளவுதான்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயாம்மா சொல்லுங்க, டீ குடிச்சிட்டீங்களா?
3: நன்றி.
0: வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: நான் ஒரு மீனா பேசுறேன்.
0: மீனாம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா, சொல்லுங்க. தேநீர் பத்தி அனுபவம்.
4: டீ குடிப்பேன், நான் காலையில ஃபர்ஸ்ட் குடிக்க மாட்டேன், ஏன்னா வெறும் வயித்துல குடிச்சா சில டைம்ல தலை சுத்தமா இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா. அதனால இந்த அரிசி கஞ்சி, டவுனி அரிசி கஞ்சி ஏதாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் குடிச்சிடுறது. அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு ஒரு 10 நல்லா சூப்பரா ஒரு டீ போட்டு, அதுல இந்த ஸ்டார் இதெல்லாம் போட்டு, அன்னாச்சி மொக்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டு குடிப்பேன். உடம்புக்கும் நல்லதா இருக்கணும், ஏன்னா ஹார்ட்டுக்கு நல்லதும்பாங்க அந்த

0: அன்னாச்சி பூ வந்து. அதனால அத லேசா தட்டு தட்டி போட்டு குடிச்சு பாருங்க.
1: டீயும் விடுறது கிடையாது, அதுக்கு ஏத்த மாதிரி மற்ற உணவுகளை சாப்பிட்டுட்டு டீ சாப்பிடுங்க.
0: அப்புறம் சாயங்காலம் ஒரு தரம்.
1: சரி, மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: தேநீர் பிரியர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க, தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஒரு சின்னதாக ஒரு பிரேக் கொடுப்போம் அவங்களுக்கு. டீ பற்றி நம்ம நேர்கள்கிட்ட பேசுறத தாண்டி நிறைய விஷயங்கள் அதை பற்றி நம்ம வந்து பேசலாம். இணைந்திருங்கள், இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் 5:45. நேர்களினி கேட்கலாம் ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி.
2: ஹலோ ஹலோ அண்ட் வெரி வார்ம் வெல்கம் டு ஆல் அவர் ஆசம் லிஸ்னர்ஸ். யூ ஆர் டியூன்ட் இன் டு ஸ்பைஸ் தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். ஐ எம் ஜோதி ஸ்ரீ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஹேவிங் திஸ் கான்வர்சேஷன் வித் யூ டுடே. Because today, I speak to you about unveiling your journey within. We are going to be talking about life's purpose and how you can discover it. The quest for purpose is a timeless journey, and we all know that, right? It resonates within the hearts of everybody. You can belong to any culture, age, or background. You will still have a purpose, or rather find one. If you don't already have one and are working towards it, finding one's purpose in life is an introspective exploration. It goes beyond mere existence, seeking to unearth the deeper meaning and significance that imbues our actions with a sense of fulfillment and direction. So let's take this time today to delve into the profound pursuit of finding your purpose. Let's explore the multifaceted nature of this journey, the factors that influence it, and the transformative impact it can have on your life. Shall we? Before we begin, I want to give you our contact details. You might want to make it your purpose to connect with us and tell us what you are thinking, or suggest to us topics that you would like to have conversations about. We are available on 0951527039. That is 0951527039. Feel free to either call or message us. Talk to us about your life purpose and how you discovered it. This would be a really nice conversation to have with you. Or write to us on feedbackamc1@gmail.com. That is feedbackamc1@gmail.com. So let's start by understanding the concept of purpose. After all, it's always best to start from the beginning. So let's look at the definition of purpose. Purpose is more than a mere goal or ambition. It is a guiding force that shapes our choices, actions, and contributions to the world. It provides a sense of direction, anchoring our existence in a meaningful narrative. And yes, it goes beyond professional success. While professional success is one aspect of a purposeful life, our true purpose extends beyond our career achievements. It encompasses personal growth, meaningful relationships, and also contributes to the well-being of others. But how do you connect passion and contribution? Well, actually, your purpose often emerges from the intersection of passion and contribution. It involves identifying what brings you joy and fulfillment and channeling those energies toward making a positive impact in the world. This basically means while you are looking for your life purpose, you also need to ensure that you are creating an impact with the people around you. We don't live in a silo and know that all your life choices will at some point have a collective effect on your society and your loved ones. Let's look at the factors that influence the search for purpose. It all starts with your personal values and beliefs. They form the bedrock of a sense of purpose. Aligning our actions with deeply held values provides a framework for living authentically and with intention. And our actions will then define our life experiences, which might come with challenges as well. Life experiences, especially challenges and hardships, can catalyze the search for purpose. Adversity often prompts a person to reassess their priorities, leading to a deeper exploration of their life's purpose. All right, my lovely listeners, you are tuned into Spice, the voice of hope, with me, Jyoti Shree.

0: As the journey unfolds, just know that finding the true essence of your life's purpose lies not just in the destination, but in the continual exploration and evolution of self along the way. And if you feel the need to speak to someone, we are here for you. Call or message us on 095152-27039. That is 095152-27039. Or write to us on feedbackamc1@gmail.com. That is feedbackamc1@gmail.com. With this, I thank you for tuning into Spa is the Voice of Hope with me, Jyoti Shree. Until next time.
1: ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கிய நிகழ்ச்சி கேட்டோம். நேரம் 5:55. பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. தேநீருடைய மிதமான அந்த சூடு, தேனிசையினுடைய இதமான அந்த பாடல், ரெண்டும் இணைந்துதான் தேநீரும் தேனிசையும் அப்படின்னு பூந்தென்றல்ல ரொம்ப அழகாக நம்முடைய நேர்கள்லாம் அவங்களுடைய அனுபவங்களை தொலைபேசி வழி பகிர்ந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேர்களே. வருத்தமாக இருக்குது, நிறைய நேர்கள் வந்து தொடர்ந்து நான் தேநீர் பிரியர்களும் தேனிசை பிரியர்களும் ரொம்பவே அதிகம்ங்கிறது ரெண்டுமே இல்லாமல் நானுமே கிடையாது. அந்தளவுக்கு நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு டாபிக் இது. அதனால் வருத்தமாக இருக்குது, சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வேறு வழி கிடையாது. மீண்டும் இதே போல் ஒரு தலைப்பில் நம்ம பேசுவோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரி திரைப்படத்திலேருந்து தெறிக்க வர்ற மாதிரி ஒரு பாடல், தேவா மற்றும் பாலச்சந்திரன் இணைந்து பாடியது. ரோகேஷ் எழுதிய பாடல், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் வருகிறது. வரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பக்தி மாலை இன்பா வழங்குவதற்காக வந்திருக்கார். மீண்டும் நான் 8 மணிக்கு நிகழ்ச்சியில் இணைகிறேன். நன்றி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

நேரம் 6 மணி. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பக்தி பாலி நிகழ்ச்சி, திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள். டி கே கலா, பி எஸ் சசிரேகா மற்றும் குழுவினர் பாடிய இந்த பக்தி பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அத்தி பூத்தது திரைப்படத்திலிருந்து.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஆறு மணி 6 நிமிடங்களுக்கு பக்தி பாலியில் அடுத்த பாடல் கை கொடுப்பாள் கற்பகாம்பாள். திரைப்படத்தில் இருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் வாலியவர்கள் எழுதி சங்கர் கணேஷ் இசையில் இந்த பாடல்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:12 தொடரும் பாடல் இளையராஜா அவர்களுடைய இசையில், பி சுசீலா குரலில், ஓ மானி மானி திரைப்படத்தில் இடம்பெற்ற பக்தி பாடல்.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலையின் அடுத்த பாடல் தீர்ணு கருணாகரனா என்றும் தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல், பாபநாதம் சிவன் எழுதிய இந்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம் திரு நீலகண்டர்.

0: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ் பாரதி தமிழ் பண்பலை.
1: பாரதி தமிழ் பண்பலையில் தொடரும் பாடல் பி வசந்தா குரலில்.

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை
1: 6:25 நிறைவு பாடலாக பக்தி பாரதி நிகழ்ச்சியில் இளையராஜா இசையில் பி. சுசிலா குரலில் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கையை 55% அளவிற்கு உயர்த்தும் நோக்கில் 2ஆம் கட்ட உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காங்கோ அங்க இருக்கிற நாட்டிலையும் பக்கத்துல இருக்கிற யுகாண்டா நாட்டிலையும் இந்த எபோலா வைரஸ் வியாதி பரவிட்டு இருக்கு. WHO-னால ஒரு பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை ஆக்ஷன்ஸும் தமிழக சுகாதாரத்துறை நாங்க எடுத்திருக்கோம். குறிப்பாக அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அங்கெல்லாம் சர்வேலன்ஸ் நாங்க இது பண்ணிருக்கோம். அங்கிருந்து வர பேஷண்ட் இந்த இரு நாடுகள்ல இருந்து வர பேஷண்ட்ஸை வந்து நாங்க ஸ்கிரீன் பண்ணி அறிகுறிகள் இருந்தா அதாவது குவாரண்டைன் பண்றதுக்கான வசதிகள் நாங்க ஏர்போர்ட்ல பண்ணிருக்கோம். சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லைனாலும் இந்த வியாதி இருக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்கள 14 நாட்கள் ஹோம் ஐசோலேஷன் பண்றதுக்காக ஏற்பாடும் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி ஏர்போர்ட் மட்டும் இல்லாம சீ போர்ட்ஸ் அங்கேயும் நாங்க இந்த ஸ்கிரீனிங் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக நாங்க தயாரா இருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த சஸ்பெக்டட் யாரும் தமிழ்நாட்டில் போலோ வைரஸ் தொற்று இருக்கிற மாதிரி அறிகுறியோ கன்ஃபார்ம்டு கேசஸோ இது வரைக்கும் இல்லை.
0: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உர விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் உரங்களின் விலை 47% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை முடக்க நினைப்பதும் அரசு

0: டேபிளிலிருந்து இருட்டடிப்பு செய்வதும் சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊடகங்களுக்கு எதிரான இத்தகைய தாக்குதல்கள்தான் தாவேகா சொன்ன மாற்றமா என்று வினவியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நாய்கள் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்று சாகசத்தில் ஈடுபட்டதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக பிரெயின் பூங்காவில் 25வது வெள்ளி விழா நாய் கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சைபீரியன் ஹஸ்கி, சிட்சு, டாபர்மேன் மற்றும் ராஜபாளையம் உட்பட 15க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் பங்கேற்றன. நாய்களின் கீழ்ப்படிதல், சுகாதாரம் என 5 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் பாபு என்ற டாபர்மேன் நாய் ரிங் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற அதிரடி சாகசங்களை செய்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த கண்கவர் சாகசங்களை அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் கிராம செயலக கட்டிடத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனத்திற்காக பக்தர்களிடம் பணம் வசூல் செய்த பாதுகாப்பு பணியாளர்கள் இருவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே RR குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தனாலில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும், உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவு தகுதி சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய், காங் ஹாய் ஷிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துரு கபிலா, தனிஷா கிராஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் ரெம்சியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல்

கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

6:42 ஃப்ரைடே மியூசிக் டே 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்பா கூட கேட்க போகிற இந்த பாட்டு இப்போ எஸ்பிபி வாய்ஸில் ஆர் வி உதயகுமார் எழுதினது, சிராஜா இளையராஜா இசை.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: வில்லாதி வில்லன்கள் எல்லோருமே என்னை விலை பேச வந்தார்களே.
0: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
2: அழகே இன்பம் அழித்தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருமா இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயம் உடலே இன்பம்.
0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.
3: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: இந்த பாட்டை இந்த 2 வாரங்களில் நிறைய இடங்கள்ல இந்த பாட்டு இந்த பேர் அப்படிங்கிறது ஸ்பெஷலி சோசியல் மீடியாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் அதை பார்க்கும்போது பல விஷயங்களில் நம்ம ஆர்ஜிக்கள் பல நாட்களில் அதை திரும்ப திரும்ப பேசுனது தான் நான் உட்பட அந்த பாட்டு தான் இப்போது.

காலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம். நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90. மகளிரும் வானொலியும் சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: வணக்கம் நேயர்களே, வானொலி மனிதர்களின் வாழ்க்கையில் உணர்வுகளையும் தகவல்களையும் நினைவுகளையும் இணைக்கும் இனிய ஊடகம். குறிப்பாக மகளிரின் அன்றாட வாழ்க்கையில் வானொலி ஒரு தோழியாகவும் வழிகாட்டியாகவும் ஊக்கமளிக்கும் சக்தியாகவும் இருந்து வருகிறது. வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று மகளிரும் வானொலியும் வீட்டு வேலைகளின் நடுவிலும் தொழில் முயற்சிகளின் பயணத்திலும் குடும்ப பொறுப்புகளின் இடையிலும் பல பெண்களின் மனதில் வானொலி இனிய தோழியாக ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்காலைச் சேர்ந்த சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி திருமதி ஆர் அம்பிகா அசோக் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் பெண்களும் வானொலியும் பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இன்று நாம் பேசலாம். வணக்கம் அம்பிகா.
3: வணக்கம்.
2: முதல்ல உங்களை பற்றியும் உங்களுடைய சுய தொழில் பற்றியும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க.
3: வணக்கம். என்னோட பேர் ஆர் அம்பிகா அசோக். நான் காரைக்காலை சேர்ந்த ஒரு பெண். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆன்லைன்ல குழந்தைங்களுக்கான வகுப்புகளை எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் சரி, திறன் சம்பந்தமான மொழி சம்பந்தமான பாடங்களையும் மொழி திறன் சொல்லி கொடுக்கறதையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
2: சரி, என்னென்ன மொழிகள் நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க?
3: நாங்க 4 மொழி கத்து கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, அதுக்கப்புறம் பிரெஞ்சு. இந்த 4 மொழிகளும் கத்து கொடுத்துட்டு இருக்கோம்.
2: சரி, உங்களுக்கு வானொலி கேட்கறது ரொம்ப பிடிக்குமா?
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானொலி வந்து என் வாழ்க்கையில ஒரு அங்கம் வந்து வானொலி தான்.
2: சரி, இப்ப வானொலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத நீங்க 4 மொழி கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த 4 மொழியிலையும் சொல்லுங்களேன்.
3: ஓகே, நான் தமிழ்ல முதல்ல சொல்றேன். எனக்கு வானொலி மிகவும் பிடிக்கும். எனக்கு ஆகாஷ்வாணி மிகவும் பிடிக்கும். வானொலின்னு சொல்றதை விட ஆகாஷ்வாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஆகாஷ்வாணி வெரி மச். ஹிந்தியில இதே சொல்லணும் அப்படின்னா, முஜே ஆகாஷ்வாணி பஹுத் பசந்த் ஹே. பிரெஞ்சுல சொல்றோம் அப்படின்னா, ஜமே பொக்கோப் ல ரேடியோ. இங்க ரேடியோங்கிறது ஆகாஷ்வாணி தான். ஸோ ஆகாஷ்வாணி எனக்கு குழந்தை பருவத்துல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது சம்பந்தமா பேசுறதுக்கு இங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட.
2: சரி, இப்ப குழந்தையா இருந்தப்ப நீங்க வானொலி கேட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் இப்ப ஞாபகம் இருக்கா? அதை பத்தி சொல்லுங்களேன். எந்த வயசுல நீங்க ரேடியோ கேட்க ஆரம்பிச்சீங்க?
3: எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து, எங்க வீட்டுல என்னோட தந்தை ரேடியோ கேட்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமா உள்ளவங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களோட ப்ரோக்ராம் எங்க வீட்டுல டெய்லியுமே போகும் காலையில. ஸோ அந்த ரேடியோ காலையில ஆரம்பிச்சாங்கன்னா எங்க டேடி ஆஃபீஸ் போற வரைக்கும் அந்த ரேடியோ கேட்பாங்க. அதனால சின்ன வயசுல இருந்து எனக்கு ரேடியோ கேட்ட பழக்கம் உண்டு.
2: பெண்களோட வாழ்க்கையில வானொலி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: பெண்கள் பொதுவா இப்ப இருக்க ஜெனரேஷன் நிறைய வேலை செய்ய வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். வீட்டு வேலையா இருக்கட்டும், இல்ல வெளியில ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னாலும், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கான வேலை நேரம் அதிகம். அந்த வேலை நேரத்துல ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே செய்ய முடியும் அப்படின்னா அது ரேடியோ தான். அதுவும் அதை கேட்கும் போது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமே நம்மளால கேட்க முடியும். ஒரு மைண்டுக்கு வேலை இல்லாத மத்த வேலைகள் எது செய்யும் போதோ, ஒரு துணி துவைக்கும் போதோ, இல்ல சமைக்கும் பொழுதோ, எதுவா இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம ரேடியோவை கேட்டுக்கொண்டே நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அதனால பெண்களோட வாழ்க்கையில ரேடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம்.
2: வானொலி பெண்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வு அளிக்கிறதா?
3: கண்டிப்பா. வானொலியில நிறைய தொழில் முனைவர்களாகட்டும், இல்லைனா பெரிய லீடர்ஸா இருக்கட்டும், நிறைய பேரை நம்ம வந்து பேசுவோம் அவங்க கிட்ட. நீங்க நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவீங்க. அப்ப பெண்களுக்கு வந்து இவங்களால எல்லாம் இவ்வளவு முடியுது, இவர்களால செய்யும்பொழுது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து தாராளமா உருவாக ஆரம்பிச்சிடுது.
2: இப்ப இன்னைக்கு உள்ள காலகட்டம் பாத்தீங்கன்னா, குழந்தைங்க எப்பவுமே ஸ்கிரீன்லயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரேடியோ அப்படிங்கறது எவ்வளவு முக்கியம், அதை ஒரு இல்லத்தரசியா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறீங்க?
3: டிவி பார்க்கும் போதோ சரி, இல்ல இப்ப வந்து எல்லாருமே கேட்ஜெட்ஸ்க்கு மாறியாச்சு, போன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுல கண் குறைபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வருது. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க என்ன பாக்குறாங்கிறத நம்மளால கண்காணிக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த கேட்ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது திரையில நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாமே, ஒரு போன் வச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பாக்குறாங்கிறத பேரண்டால

0: கண்காணிக்க முடியாது. ஆனா ரேடியோ கேட்கும் பொழுது நம்ம குழந்தைங்க என்ன கேட்கறாங்களோ அதையே தான் நாமளும் சேர்ந்து கேட்கிறோம். சோ அவங்களுக்கு அறிவுள்ள கருத்துக்கள் வந்து கரெக்டா போய் சேர்றத நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும். முக்கியமா நம்மளோட பசுந்தளிர் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில குழந்தைங்க அவங்களோட திறமையை கொண்டு வராங்க, அவங்கள நம்ம என்கரேஜ் பண்றோம். இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். இதை பத்தி கேட்கும் பொழுது பசுந்தளிர்ல இவங்க பண்ணிருக்காங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை இந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வருது. அதனால ஸ்கிரீன் டைம் ஒழிக்கணும் அப்படின்னா, அதை குறைக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரேடியோ தான்.
1: சரி, இப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நாலு மொழிகள்ல பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு பெரிய ஒரு தகுதி. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எந்த வயசுல இருந்து நீங்க மற்ற மொழிகளை வந்து படிக்க ஆரம்பிச்சீங்க?
0: என்னோட தாய்மொழி தமிழ் தான். நல்ல ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சதுனாலும், நல்ல சொல்லி கொடுக்கற ஆசிரியர்கள் எனக்கு கிடைச்சதுனாலும் என்னால ஆங்கிலத்துல நல்லா உரையாட முடிஞ்சது. மற்ற மொழிகள் வந்து என்னோட புதுச்சேரியில பிறந்ததுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பிரெஞ்சு மொழிய ஈஸியா கத்துக்க முடியும். இப்ப எல்லா மாநிலத்துல இருக்கிறவங்களுக்குமே அதை கத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்களோட காலகட்டத்துல புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அது ஒரு தனி சிறப்பா அமைஞ்சதுனால நான் வந்து பிரெஞ்சை வந்து இரண்டாம் மொழியா எடுத்தேன். கல்லூரியிலயும் அதை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஹிந்திய பொறுத்த வரைக்கும் என்னோட தந்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஹிந்தி கேட்டு கேட்டு நிறைய கேட்கிற அனுபவம் இருந்ததுனால ஹிந்தி மேல ஆர்வம் தானாவே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சபா பரீட்சைகள்ல எழுதி ஹிந்தியையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: குழந்தைங்களுக்கு, அதுலயும் நீங்க சொல்ற மாதிரி 13 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பல மொழிகளை கற்பிப்பது அப்படிங்கறது ஒரு சவாலான விஷயம். அதே போல குழந்தைகளுக்கு அது ஏன் தேவை, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
0: குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மொழிய சீக்கிரமா கற்றுக்க கூடிய ஆற்றல் குழந்தைகள் கிட்ட அதிகமா இருக்கு. எந்த ஒரு மொழியா இருந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமா கத்துப்பாங்க பெரியவர்களை விட. இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு குளோபல் லாங்குவேஜ், நம்ம அனைவருமே கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். அதே போல அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் நமக்கு இந்தியாவில இருக்கிறோம், அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் தெரியும் பொழுது அந்த கம்யூனிகேஷனுக்கு நமக்கு உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஒரு கான்பிடன்ஸை கொடுக்குது. எனக்கு இந்த மொழி தெரியும் அப்படிங்கும் பொழுது நான் ஒரு நார்த் இந்தியா டூருக்கோ இல்ல வந்து பிரான்ஸுக்கே ஒரு டூருக்கோ போகும்பொழுது என்னால இன்னும் கொஞ்சம் கான்பிடென்ட்டா போக முடியுது. அந்த ஒரு சுதந்திரம் வந்து இந்த மொழி நமக்கு கண்டிப்பா கொடுக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம அந்த மொழியை சார்ந்த மக்களோட கல்ச்சர், அவங்களோட விஷயங்கள், அவங்க என்ன எப்படி பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கத்துக்கிறது மூலியமா மக்களுக்கு இடையே வந்து அந்த ஒரு ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் மேலோங்குது.
1: இப்ப ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு இந்த மொழிகள்ல குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு எந்த முறையை நீங்க பின்பற்றுறீங்க?
0: எந்த மொழியா இருந்தாலும் முதல்ல குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது தாய்மொழி தான். தாய்மொழிக்கு மாற்றான மொழி எதுவும் கிடையாது. அதனால தாய்மொழி கண்டிப்பா குழந்தைங்க கத்துக்க வேணும். இப்போ இருக்கிற அடுத்த மொழி அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆங்கிலத்துல பரவலாக கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஆங்கில மொழி வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த மொழியா நான் பாக்குறேன்.
1: ஓகே, இதே போல குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரும் போது ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ல சொல்லி கொடுக்கலாம், ரைம்ஸ் பாட வச்சு சொல்லி கொடுக்கலாம், அதே போல கேம்ஸ் விளையாட்டா நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த விஷயங்கள்ல நீங்க வந்து எந்த அடிப்படை வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நல்ல பலன் கொடுக்கிற முறையா நீங்க நினைக்கிறீங்க?
0: குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பழங்காலத்திலிருந்தே கற்காலத்திலிருந்தே மனிதன் வந்து கதை சொல்ல தயங்கியவன் அல்ல. சோ அவனுக்கு வந்து கதை, மனிதனுக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும், கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நம்மளே அறியாம ஒருத்தவங்க கதை சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளே நம்ம பூர்த்தி பார்க்கும், நம்மளே அந்த சிச்சுவேஷன்ல நம்ம தான் அந்த கேரக்டரா நம்ம பாக்குற அந்த ஒரு தன்மை வந்து மனிதர்களுக்கு உண்டு. அதுவும் குழந்தைகளுக்கு அது ரொம்ப அழகான, அவங்களோட உலகம் ரொம்ப அழகானது. அதை நம்ம கதை மூலமா சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னுமே லேர்னிங் அதிகமா கிடைக்குது.
1: இப்ப குழந்தைகளுடைய மொழித்திறன் மேம்பாட்டுல வானொலியுடைய பங்கு என்ன?
0: இதுக்கு நான் என்னதான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும், ஏன்னா குழந்தையிலிருந்து நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல வந்து வானொலி தான் அதிகமா ஓடிட்டு இருக்கோம். அதுவும் ஆகாஷவாணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மொழிகளையும் நம்ம கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. அதனால குழந்தைங்களுக்கு ஈஸியா கேட்ட மொழிய திருப்பி கேட்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ அவங்களுக்கு படிக்கிறதும் ஈஸியா வருது. அதனால வானொலிக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும்.
1: இப்ப குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் அப்படிங்கும் போது நேரடியா ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம் அந்த கிட்ஸுக்கு. நீங்க வந்து எப்படி அந்த சவாலை வந்து இணையத்துல சமாளிக்கிறீங்க?
0: இதுக்கு வந்து இன்னொருத்தவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு தொழில் முனைவோரா இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கொரோனா வந்தது, பேண்டமிக் வந்தது, அந்த கோவிட் டைம்ல எல்லாரும் பயந்தோம். ஆனா சிலருக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாவும் கிரியேட் பண்ணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது. அதனால குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. இவங்களை ரொம்ப நாங்க கஷ்டப்படுத்தி எல்லாம் உட்கார்றதுக்கோ இல்ல அவங்கள வற்புறுத்தி உட்கார வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படல. சோ அவங்க ஆன்லைன்ல ஈஸியா உட்கார்றாங்க. உட்கார முடியாத

0: குழந்தைகளும் நாங்க பாக்குறோம். ஏன்னா 3 வயதுலிருந்தே நம்ம கிட்ட ஆன்லைன்ல கிளாஸஸ்க்கு வராங்க. அவங்க கிட்ட என்னன்னா கஷ்டமா இருக்கும், ரொம்ப நேரம் அவங்களால உட்கார முடியாது. அந்த குழந்தையோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த டைமை குறைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்சது என்ன, ஸ்டோரி டெல்லிங்னா ஸ்டோரி டெல்லிங் மூலியமா, இல்ல அவங்களுக்கு வரைகிறது பிடிக்கும் அப்படின்னா வரைகிறது மூலியமா எழுத்துக்களை இன்ட்ரடியூஸ் பண்றது, புரியுற மொழியிலையும் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம வந்து அந்த கிளாஸஸ் கொண்டு போறதுனால கஷ்டம் பெருசா இல்ல.
1: கிராமப்புற பெண்களுக்கு வானொலியின் முக்கியத்துவம் என்னங்க?
0: கிராமப்புற பெண்களுக்கு இப்போ நவீன காலத்துல செல்போன் வருது, அதனால அவங்க நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. ஆனா எது சரி எது தவறு அப்படிங்கிறது கிராமப்புற பெண்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. இதை நம்ம சரின்னு நினச்சிருப்போம், இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்ட ஒரு செய்தி வந்து இந்த செய்தி தான் கரெக்டுன்னு நினச்சிருப்போம், கைபேசி மூலியமாவோ இல்லை நம்ம நண்பர்கள் மூலியமாவோ ஏதோ ஒரு விஷயம்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கான ஒரு கரெக்ட் சோர்ஸ் யார் கொடுக்குறா அப்படின்னா அது வானொலி தான். வானொலியில் வர தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான தகவல்களாக இருக்கும், அதனால நீங்கள் ராங்கான டைரக்ஷனுக்கு போக மாட்டீங்க. அதனால பெண்களுக்கு, முக்கியமா கிராமப்புற பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், சரியான விஷயங்கள், முக்கியமா இந்த கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது இந்த வானொலி தான்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிகழ்ச்சிகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன், அதனால பல நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூவையர் மனதில் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு நிகழ்ச்சி, அது என்னோட ஃபேவரட்டான நிகழ்ச்சி. இப்ப அந்த பூவையர் மனதில் வணக்கம் தோழியாவும் மாறிடுச்சு. சோ பூவையர் மனதில் இருந்து வணக்கம் தோழி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இது இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசுந்தளிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனுபவமும் அற்புதமும் அந்த நிகழ்ச்சி வந்து எதனால பிடிக்கும் அப்படின்னா, அனுபவம் மிக்க இந்த சீனியர் சிட்டிசன் அவர்களோட அனுபவத்தை அவங்க ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னா நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அனுபவம் மிக்க மனிதர்கள் வந்து அங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிகழ்ச்சியையும் நான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன்.
1: இப்ப வானொலிக்கு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த தருணத்துல ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அம்பிகா சொல்ல வரும் கருத்து என்னங்க?
0: எல்லாரும் ரேடியோ கேளுங்க, இன்னும் நிறைய கேளுங்க. ஏன்னா கேட்கும் பொழுது நிறைய விஷயம், செவிச்செல்வம் தான் இருக்கிறதே பெரிய செல்வம். அதனால ரேடியோ கேளுங்க. அண்ட் ஆகாஷ்வாணிக்கு எங்களோட நன்றிகள். அண்ட் ஆகாஷ்வாணி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இன்னும் 100 வருடங்கள் மக்களிடையே இதே புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
1: நன்றி. நேயர்களே, மகளிரின் வாழ்க்கையோடு இனிதாய் இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி அதன் பயணத்தை பற்றி பல அருமையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருமதி ஆர். அம்பிகா அசோக் அவர்கள். வானொலி ஒலிக்கும் வரை மனித உணர்வுகளும் நினைவுகளும் உயிர்ப்போடு இருக்கும். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
2: எண்ணற்ற இதயங்களை தனதாக்கிக் கொண்ட ஆகாஷ்வாணி இந்திய தாயின் மணிமகுடத்தில் ஜொலிக்கும் ஒரு வைரக்கல். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90.
3: மகளிரும் வானொலியும் சுயத்தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர். அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு க. பிரபாகரன் அவர்கள், நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா அவர்கள்,
2: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
4: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இணைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தி செய்வோர் என்ற நிலைக்கு பயனாளிகள் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டுக்கு இடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா குறிப்பிட்டார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு சித்தராமையா இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து திரு சித்தராமையா விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே திரு சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் நாளை நடைபெற உள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேகாலயாவிலிருந்து மாநிலங்களவைக்கு 1 உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் BDR திவாரி, இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். மனுக்கள் மீதான பரிசீலனை 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் மனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அவர் கூறினார். போட்டி இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு காலை 9 மணிக்கு தொடங்கி 4 மணி வரை நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 5 மணிக்கு தொடங்கும் என்றும் திரு திவாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.

0: தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜோய்மால்யா பாக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் நடப்பு பருவத்தில் 60 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உணவு உற்பத்தியின் முதுகெலும்பாக தெலங்கானா திகழ்கிறது என குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நடைபெறும் நெல் கொள்முதலில் 60% தெலங்கானா கொண்டுள்ளதாகவும் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறினார். ஆந்திராவில் உள்ள அரசு அலுவலகங்களில் சூரியசக்தி கட்டமைப்பு வசதிகள் விரைவாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்குமாறும் திரு சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகளை அரசியல் காரணங்களுக்காக முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இருமல் மருந்து உற்பத்தி பிரிவுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவினர் நடத்திய சோதனையின் போது போபாலில் இந்த உற்பத்தி பிரிவு வீடு ஒன்றில் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அந்த வீட்டில் இருந்து 7000க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த இருமல் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபுராவில் அரசு நிர்வாகம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு ஜிதேந்திரகுமார் சின்ஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்து தொடங்கி அமைச்சரவை வரை காகித பயன்பாடற்ற நிர்வாகம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறினார். கடந்த 9 முதல் 10 மாதங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளே இதற்கு காரணம் என்றும் திரு ஜிதேந்திரகுமார் சின்ஹா தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகிஸ்தானை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் கேத்தன் குஷ்வாகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் செம்ஷியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் காய் சிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 12-10, 11-9, 11-5 என்ற செட்கணக்கில் செக் குடியரசின் ஸ்டீஃபன் போர்ச்சுக்கலின் ஜூலியா லீல் இணையை வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 க்கு

0: தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: வில்லாதி வில்லன்கள் எல்லோருமே என்னை விலை பேச வந்தார்களே.
0: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
2: அழகே இன்பம் அழுத் தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருவாய் இன்பம், கட்டுக் கடங்காமல் அறிபாயம் உடலே இன்பம்.
0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை 8:05

0: நிலையத்தில் நேரம் 7:30.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு.

0: அன்புள்ளம் கொண்ட லக்ஷ்மி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
1: நலம் நலமறிய ஆவல். நம்முடைய பாரம்பரியமே நமது தெம்பே நமது கலாச்சாரம் பண்பாடுதான். அதிலும் கூட்டு குடும்பம் என்பது நமது சொத்து. ஆனா இதெல்லாம் இப்போ சிதைகிறதோ என்ற எண்ணம் உண்டாகுது. கூட்டு குடும்பத்துல பெற்றோர் வேலைக்கு சென்றாலும் கூட வீட்டில் இருக்கும் பெரியோர் தாத்தா பாட்டி மற்ற உறவினர்கள் குழந்தைகளை நல்லபடியாக கவனிச்சுக்குவாங்க. குழந்தைகள் பெற்றோர் மட்டுமின்றி ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் அரவணைப்போடு வளர்ந்தனர். பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் பாதுகாப்போடு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனா இப்போல்லாம் நியூக்ளியார் ஃபேமிலின்னு கூட்டு குடும்பத்தை தவிர்த்து கணவன் மனைவி பிள்ளைகள் அல்லது பிள்ளைங்கிற மாதிரி சின்ன குடும்பமா வாழுறாங்க. அதைத்தான் விரும்புறாங்க. இதனால பெரியவர்களின் அரவணைப்பு இல்லாம போயிடுச்சு. பெரியவர்களின் அறிவுரை ஆலோசனை கிடைக்காம போகுது. அப்புறம் குடும்பத்துக்கு ஒரு குழந்தை கூட போதும் என்ற மனப்பான்மையோடு இருக்கிறாங்க. சகோதர சகோதரி இல்லாம தனியாக வளரும் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யுது. இது சிங்கிள் சைல்டு சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படுது.
0: லக்ஷ்மி மேடம்,
1: பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு ஒரு சொலவடை உண்டு. வயதில் மூத்தவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. அவர்களது அனுபவம்லாம் நமக்கு பாடம். அவர்களுக்கும் வயதான காலத்துல தனிமை வாட்டும், உடல் உபாதைகள் வரும். பெரியவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கணும், அதுக்கு நேரம் ஒதுக்கணும். அவர்களுக்கு தகுந்த உணவு வகைகளை அப்பப்போ கொடுக்கணும். உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் வயதில் சின்ன குழந்தைகளுக்கும் மூத்தவர்களுக்கும் இருக்காது. உடம்புல எதிர்ப்பாற்றல் தரும் குணங்களில் பூண்டு முக்கிய பங்காற்றுது. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, புழு, தொற்றுக்களை கட்டுப்படுத்த பூண்டு உதவுது. பூண்டு சாப்பிடுறதுனால இதயத்துக்கு பலம், ரத்தத்துல உள்ள சர்க்கரையின் அளவை சீரா வைக்கும். உடம்பில் உள்ள கொழுப்பையும் கரைக்க வல்லது பூண்டு. பூண்டில் உள்ள அலைல் சல்ஃபைட் என்ற வேதிப்பொருள் புற்றுநோய் எதிர்ப்பானாக செயல்படுது. சரி, பூண்டை எப்படி சாப்பிடுறது? வேக வச்சோ நெருப்புல சுட்டோ சாப்பிடலாம், அல்லது பூண்டு பால் தயார் பண்ணியும் சாப்பிடலாம். பூண்டு பால்ல பனங்கற்கண்டு, மிளகு தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து குடிக்கலாம். இதன் மூலம் சளி காய்ச்சல் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். முகப்பரு தொந்தரவு வராது. பூண்டு பாலை முகத்தில் தடவி காய வச்சு அப்புறம் கழுவணும். வாயு தொல்லை, வாயு பிடிப்பு, கை கால் வலி உள்ளவர்கள் பூண்டு பால் குடிச்சா நல்ல பலன் உண்டு. நாம பூண்டை சாதாரணமா நினைக்கிறோம். உடல் பருமனை குறைத்து இதயத்தில் ஏற்படும் அடைப்புகளையும் நீக்குது, கொழுப்பையும் குறைக்குது.
0: லக்ஷ்மி மேடம்,
1: வயதில் மூத்தவர்களையும் சாதாரணமா தானே நினைக்கிறோம், பூண்டை போல வெங்காயத்தை போல. அப்படி அல்ல, மிகவும் முக்கியமானவை முக்கியமானவர்கள். பூண்டு பாலை வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். குடிச்சா உடம்புல நேரடியா வினை புரிய ஏற்றதா இருக்கும். அதனால தினமும் காலையில பூண்டு பாலை குடிக்கிற வழக்கத்தை ஏற்படுத்துங்க. வீட்டில் இருக்கும் பிள்ளைங்களுக்கும் இளவட்டங்களுக்கும் பழக்கப்படுத்துங்க. இது போன்ற கை வைத்திய முறைகளை எல்லாம் நமது பெரியோர்கள் தான் நினைவுல வச்சு சொல்லுவாங்க. அவங்க இல்லைன்னா இவற்றையெல்லாம் மறந்துடுவோமே. மறக்கலாமா? பழச எப்பவும் மறக்க கூடாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் FM-இல் நாளை இரவு 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்ல, நீங்க அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேக்க மறக்காதீங்க.
2: வேலை வாய்ப்பு செய்திகள். சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னார்வலர்கள் PLVS தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன்னார்வலர்கள் பேரா லீகல் வாலண்டியர்ஸ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வி தகுதி: குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதிற்கு உள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை: தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னைக்கு உட்பட்ட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள் புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு ஒரு விசிட் ரூபாய் 1000 மதிப்பூதியமாக வழங்கப்படும். ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக ரூபாய் 5000 மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும். மேலும் விரிவான விவரங்களுக்கு சென்னை மாவட்டத்தின் நீதிமன்றத்தின் https://chennai.dcourts.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 600104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வரும் June 1 1/6/2026 திங்கட்கிழமை மாலை 5:30 உள்ளாக சென்று சேர வேண்டும்.
3: Yes, who is it?
4: Don.
5: 102.3 பாட்டுக்கு இட்டா டான்.
4: Don.

7:39 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஃப்ரைடே மியூசிக் டேவில் இணைந்திருக்கிறோம். அண்ட் இன்னும் ஒரு 3 பாடல்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக. என்னென்ன பாடல்கள் என்றால், ஐரா படத்தில் வர மேகதூதம், தொடர்ந்து

இன்னர் படத்திலிருந்து வர நெஞ்சில் மாமழை பாட்டு தொடர்ந்து அன்பே பேரன்பே ஃப்ரம் என்ஜிகே. இப்போ நீங்கள் கேட்க போகிறது இந்த பாட்டு பத்மபிரியா குரலில் தாமரை அவர்கள் எழுதினது, சுந்தரம் இசையில், ஐரா திரைப்படத்தில் இருந்து மேகதூதம் பாட்டு.

0: பாட்டுக்கு
1: நெஞ்சில் மாமழை பாட்டு ஹரிச்சரன் ஸ்வேதமோகன் குரல் கேட்டார்.

102 புலி 3 பாட்டுக்கு இதான் தாழு. 102 புலி 3 பாட்டு.

0: நேயர்கள் அடுத்து கேட்கவிருப்பது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு ஊரில் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேராக சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இதோ பாரு, ஏற்கனவே இங்கே 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை. எல்லாம் ஒழுங்காக நடந்தால் பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்கே இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்கே ஆள் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசாமல் நரகத்துக்கே போயிடு. அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும். அதை செய்கிறதில் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்கே அந்த சொர்க்கத்தின் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால் மெதுவாக அவர்கிட்ட பேசினாராம். ஐயா, என்னை ஒரு 24 மணி நேரம் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும். அவங்களில் சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவாக பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்றேன். நான் இங்கே இருந்துக்கிறேன்.

உங்கள் கணக்குப்படி 12 பேருக்கு மேலே இங்கே தாண்டாது, அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனால் ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ளே எல்லாம் நடக்கணும் அப்படின்ருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ளே போனார், யோசனை பண்ணார், திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இந்த பாருங்கள், நரகத்தில் ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும், யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழித்து வாசல் பக்கம் போனார். அங்கே இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரித்தாராம். அப்போ அவர், இவரே நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்கேருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ளே யாருமே இல்லை, அதனால் நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்தில் புதுசாக பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்கே போகிறதுக்கு சான்ஸே இல்லை, என்னை தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாராம். மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில் தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றி அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். நீங்கள் இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள் மனசை பழக்கப்படுத்துகிறீங்க, ஆனால் கடைசியில் அதனால் நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால் உங்கள் மனசுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்கே போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு அங்கே போகாத இங்கே போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்கே பேய் இருக்குது, பெசாசு இருக்குது அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியாக ஒருத்தன் போய்கிட்டுருக்கிறான், அங்கே பேய் பெசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி இவன் பயந்துக்கிட்டே வேகமாக போகிறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ்ஸு நின்றுக்கிட்டு இருக்கு தனியாக, இருட்டில் லேசாக தெரிஞ்சுது, ஓடி போய் ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டான். பயந்துக்கிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது, உள்ள யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேறு யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமாக ஊட்டுது. என்ன நடு ராத்திரி, இந்த நேரம் பார்த்து அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக ஊட்டுது, ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்குது, பஸ்ஸு நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோளில் ஒரு கை விழுந்து தான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்குறான், அங்கே டிரைவர் நிற்கிறார். அவர் சொன்னாராம், ஏன்ப்பா ஏற்கனவே பஸ்ஸு பிரேக் டவுன், நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிகிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் ஜாலியாக ஏறி உக்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளுப்பா அப்படின்னாரான்.

இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாவோம். இசை இந்த பூமியை ஆழட்டும். இதே மாதிரியான பாடல்களோடு நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் என்பா. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை.

செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த

நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டிற்கிடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மால்யா பக்ஷி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தலானில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும், உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப் பதக்கம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், சிண்ட்ரேலா தாஸ் இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. உடன் உரையாடுகிறார் ராதா கிரிதரன்.
1: இசையோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இன்னைக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில கலைமாமணி பன்முக பாடகி அப்படின்னு சொல்லக்கூடிய மாலதி லக்ஷ்மன் அவங்க நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள். இசையும் நானும் என்னையும் இசையும் பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது அப்படிங்கிற அளவுல நமக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் இசையால் இணைந்த உள்ளங்கள். லக்ஷ்மன் சார், ஏன்னா மாலதி மேடம் அப்படிங்கறதுக்கு பின்னாடி லக்ஷ்மன் சார் இருக்காரு. இன்னைக்கு நீங்க வந்து பின்னணி பாடகியில முன்னணி பாடகியா இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய பின்னணி இருக்கு, அதை சொல்லுங்க மேம்.
2: எல்லாரோட வாழ்க்கையிலுமே யாரா ஒருத்தர் இருப்பாங்க, அது அப்பாவா அம்மாவா சகோதரரா. திருமணமான பெண்களுக்கு வந்து மெயினா வந்து கணவரோட சப்போர்ட் எல்லாருக்குமே இருக்கணும். இருந்தால் என்ன மாதிரி நிறைய பெண்கள் வருவாங்க அப்படின்றது என்னோட, ஏன்னா என்னோட கணவர் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நாங்கள் இசை மூலியமாக தான் இணைஞ்சோம் நீங்கள் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருக்கணுமோ அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு இல்லாமல் எனக்கு முழு சுதந்திரம். ஏன்னா இசையில் வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அவரோட வழிகாட்டுதல் நிறைய எனக்கு. இப்போ நீங்கள் கேட்டிங்களா இந்த பாடல்கள்லாம் எப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே அவர் தான் எடுத்து கொடுப்பார். இந்த பாட்டு பாடு, அந்த பாட்டு பாடு, இது பாடினா நல்லாயிருக்கும், இது எடு அது எடுன்னு எனக்கு ஒரு எக்ஸாம்க்கு கொடுக்குற மாதிரியே பேப்பர்ஸ் கொடுப்பாரு, எனக்கு பாட்டு கொடுப்பாரு, அது அந்த எக்ஸாம் நான் பாஸ் ஆகணும். ஸோ அதில் நிறைய பங்கு வந்து அவருக்கு இருக்குது. எப்பவுமே நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், எனக்கு பின்னாடி இல்லை எனக்கு முன்னாடி இருந்து வழி நடத்துகிறார் அவர்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம், எனக்கு பின்னாடி இல்லை எனக்கு முன்னின்று அது கையை பிடிச்சிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு இது. இளையராஜா சார், எம் எஸ் விஸ்வநாதன், எஸ் ஏ ராஜ்குமார், தேவா வித்யாசாகர், தினா, இமான், தேவி ஸ்ரீ பிரசாத், இப்படி பல்வேறு இசையமைப்பாளர்களிடம் பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் மேடம், அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்?
2: இல்லை ஃபஸ்ட்டு புரிதல் வேணுங்க. நம்ம ஒரு உள்ள போகிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இவங்க என்ன மாதிரி நம்மகிட்ட இப்போ எதிர்பார்க்குறாங்க, இந்த பாட்டுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் எதிர்பார்க்குறாங்க, எப்படி பாடணும். ஏன்னா இப்போ அவங்க மைண்டில் இருக்கிறத நம்ம கேஷ் பண்ணி நம்ம அதை புரிஞ்சிட்டு நம்ம குரலில் எடுத்துகிட்டு வரணும், அதுதான் அங்கே. ஏன்னா அவர் மாத்திரம் இல்லை, ஒரு இயக்குனர் இருப்பார், ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருப்பார், அவர் வந்து டான்ஸ் எப்படி இந்த பாட்டுக்கு எப்படி கம்போஸ் பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும், ஒரு சிரிப்பு வேணும், ஒரு நக்கல் வேணும் அன்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போனவொடனே அந்த புரிதல் வேணும் நமக்கு. அந்த புரிதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஓரளவுக்கு ஓகே இந்த பாட்டை இப்படி பாடினா இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேர் சுதந்திரம் கொடுப்பாங்க, நம்ம போனோடனே உங்க ஸ்டைலுக்கு பாடுங்கம்மா அப்படின்வாங்க. ஒரு சிலர் இல்லை அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை பாடினா போதும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சிலர் அவங்க எதிர்பார்த்தது நம்ம கிட்ட வராது, ஆனால் அதை ரொம்ப அழகாக நம்ம கிட்ட கேட்டு கேட்டு இது நல்லா பாடணுமா சூப்பராக இருந்தது ஆனால் இன்னும் வேற ஒன்று ட்ரை பண்ணுங்களா அப்படின்னு நம்மளை வந்து தட்டி கொடுத்து நம்ம கிட்ட வேலை வாங்குவாங்க. இப்படி நான் நிறைய இசையமைப்பாளர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா இசையமைப்பாளர்கள்கிட்டையும் பாடக்கூடிய ஒரு
1: மணி சர்மா, யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய பட்டியல்களும் இருக்கமா
2: சார், எல்லாருக்குமே நான் பாடியிருக்கேன். அதில் பர்டிகுலராக ராஜா சார் கிட்ட பாடும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஏன்னா அவருக்கு மேலே நம்ம ரொம்ப மரியாதை இருக்கிற பட்சத்தில் அது ஒரு சின்ன ஒரு பயமும் கலந்து தான் இருக்கும் அது நமக்கு. அப்படி அவர்கிட்ட நான் பாடப்போகும்போது ஒரு பயம் இருந்தது எனக்கு, ஏன்னா இப்போ ராஜா சார்கிட்ட நம்ம பாடுறோமா அப்படின்னு என்னையே நம்ப முடியல. கிள்ளிலாம் பார்த்துட்டு ராஜா சார்கிட்ட நிஜமான நம்ம பாடுறோமா, இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் பாட வந்த குறுகிய காலத்தில் நெடுநாட்கள் ஆகலை எனக்கு. அதுவும் பாலு மகேந்திரா அப்படின்ற ஒரு பெரிய ஜாம்பவானவர், அவரோட படங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், பாடல்கள் எல்லாம் அவ்வளோ அற்புதமான பாடல்களாக இருக்கும். ஸோ அவரோட இயக்கத்தில் ராஜா சாரோட மியூசிக்கில் நம்ம பாடுறோம் அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு. ஸோ அப்படி தான் முதல் பாடல் நான் பாடினேன். அதுக்கப்புறம் ஒரு 11 பாடல்கள் அவர்கிட்ட நான் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ராஜா சார் ஜென்ரலாகவே சொல்லுவாங்க அவர் எதனா கொஞ்சம் திட்டிடுவார் அப்படின்னு, திட்டே வாங்காமல் அந்த பாடகின்ற ஒரு பேரும் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் அவர் ஒரு இது கூட அவர் எதுவுமே சொன்னதே இல்லை. அது எனக்கு வந்து அவர் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியும் என்ன கொடுத்தாருன்னா, பாலு மகேந்திரா சார்கிட்ட அவர் கேட்டிருக்காரு இந்த பொண்ணோட வாய்ஸ் எப்படிங்க இருக்குன்னா. அப்போ அவர் சொன்னது வந்து அந்த காலத்தில் வந்து மைக் எல்லாம் கிடையாது, ஒரு கோவிலில் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் வாசிப்பாங்க, அங்கே வாசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஊர் தள்ளி கேட்குற அளவுக்கு அந்த டோன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு டோன் இந்த பொண்ணோட குரல் அப்படின்னு. இது வேற நமக்கு
1: வேற என்ன கிரெடிட் வேணும்.
2: அதே மாதிரி எம்எஸ்வி ஐயா கிட்ட பாடும்போது அது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. அவங்க எல்லாம் வந்து இவ்வளோ படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க, இவ்வளோ படங்கள் பெரிய பெரிய ஆட்களோட வேலை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பொக்கிஷமான விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை அவருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8:05. விவித் பாரதி

0: அழகாக பாட்டு முடிஞ்ச உடனே வாய்ஸ் ரூமில் அவரே வந்து, அம்மா ரொம்ப நல்லா பாடினம்மா, ரொம்ப கம்பீரமான குரல்மா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போன ஒரு பாராட்டு. ஸோ இதெல்லாம் சீனியர் இசையமைப்பாளர்கள்கிட்டருந்து எனக்கு கிடைச்சது. இப்போ நம்ம காலகட்டத்தில் இருக்கிற இப்போ தேவி ஸ்ரீ பிரசாத்தாக இருக்கட்டும், தமன்னா இருக்கட்டும், அவங்க கிட்டெல்லாம் பாடும்போது அவங்க அதை சொன்ன இல்லைங்களா, தட்டி கொடுத்து இப்போ வித்யாசாகர் சார்லாம் வந்து பா ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர் சூப்பர், இன்னொரு டேக் எடுக்கலாம், ஏன்னா அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது உடனே டேக் போயிடணும். ஸோ அந்த மாதிரி அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பார் அவர். அந்த புரிதல், இப்போ இந்த இசையமைப்பாளர்கிட்ட போனால் நம்ம இப்படி பாடணும், சரி ஓகே, மணிஷர்மா சார் ஓ கத்திலாம் வேணாமா கொஞ்சம் சாஃப்டாக அப்படி ஒரு எதிர்பார்ப்பாரு. ஒவ்வொரு இசையமைப்பாளர்களை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டா நம்மளோட அவுட்புட் வந்து நல்லா வருது.
1: பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்ன்ற மாதிரி ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுடைய எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணணும், நமக்கு புரிதல் வேணும். ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். மேடை அப்படிங்கிறது ஒரு பல்கலைக்கழகம் மேடம், அந்த பல்கலைக்கழகம் உங்களுக்கு நிறைய பாடங்களை புகட்டியிருக்கும், அது பாடமாகவும் இருக்கலாம் பாராட்டாகவும் இருக்கலாம், அதில் உங்களுக்கு மறக்க முடியாது ஏதாவது இருக்கா?
0: நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு மேடையில் பாராட்டு அப்படின்றது வந்து நிறைய கண் கலங்கி நிறைய பேர் வந்து பேசினது. எனக்கு என்ன பெரிய ப்ளஸ்ன்னா, சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் என்னை பாராட்டுறது தான், எனக்கு அது ஒரு பெரிய கிரெடிட் எனக்கு வந்து. ஏன்னா இப்போ ஒரு சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில தரப்பட்டவங்களுக்கு தான் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த சின்ன குழந்தையும் ஈர்த்திருக்கும், வயசு முதிர்ந்தவங்களையும் நம்ம ஈர்த்திருக்கோம் அப்படின்றதான் எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு விஷயம். எனக்கு பாராட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மேடையில் பாடும்போது நான் பின்னணி பாடகிலாம் கிடையாது, மேடைக்கு வந்த ஒரு சில காலகட்டத்திலேயே வந்து எனக்கு திருமணம் கூட ஆகலை. அப்போ வந்து மேடை கீழே இருந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்க கழுத்துல இருந்து செயின் அப்படியே எனக்கு கழட்டி போட்டாங்க.
1: ஆஹா,
0: இப்போ கோல்டுக்கு வந்து டிமாண்டு வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு, பட் அந்த போட்ட அந்த ஒரு செயின் வந்து எனக்கு பல கோடி மதிப்பு அது,
1: எனக்கு
0: ஆஸ்கார வர மாதிரி. ஏன்னா மேடையில் பாடுற ஒரு சாதாரண ஒரு பாடகி நான், சாதாரணம்னு சொல்ல மாட்டேன், மேடை பாடகி. மேடை பாடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த பாடகியை பாராட்டி ஃப்யூச்சரில் இவங்க ஒரு பின்னணி பாடகியாக வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு மனசில் பட்டு அவங்க வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணதுன்றது வந்து என்னால் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் நிறைய பாராட்டுகள் எனக்கு, ஒரு மேடையில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து என்னை ஸ்டாண்டிங் ஓரேஷன், எல்லாரும் எந்திரிச்சு நின்று கைத்தட்டினது ஆடியன்ஸ் எல்லாரும் மொத்த பேரும். ஸோ இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. அப்புறம் எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கே நான் போய் மேடையில் பாடினது, நிறைய நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு.
1: இப்போ அந்த மேடை நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் அப்பாவோட அந்த ஃபைனல்,
0: நான் வரல அப்பாவோடதே ஃபைனலே பார்க்கல. எங்கள் அப்பா என்னை பொறுத்த வரைக்கும் உயிரோட எப்படி நான் பார்த்தனோ அந்த ஒரு கட்டத்தில் அவரை பார்க்கணுன்ற ஒரு இது இல்லை எனக்கு. ஏன்னா அதுதான் கடைசியாக நமக்கு நின்றுடும் அப்படின்றது. எல்லாருமே வந்து சத்தம் போட்டாங்க, இல்லை அவங்க வந்தோடனே தான் இது பண்ணணும். ஏன்னா நான் நிகழ்ச்சி ஒத்துக்கிட்டேன், அப்பா திருப்பி வரப்போறது இல்லை. எப்படி இருந்தாலும் பிறப்புன்னு ஒன்று இருக்கும்போது இறப்புன்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிறந்த தேதி வந்தவங்களுக்கு போற தேதி நமக்கு தெரியாது, ஏன்னா எதுவுமே சாஸ்வதமான வாழ்க்கை கிடையாது. எல்லார்ட்டையுமே சொன்னது, நம்ம பயணம் வந்து ரயில் பயணம் மாதிரி, நம்ம ஸ்டேஷன்ல யாராவது ஒவ்வொருத்தர் ஏறுவாங்க, அம்மா அப்பாவோட நம்ம பயணிக்கிற நம்ம பயணத்துல அண்ணா வருவார், தம்பி வருவாரு, சித்தப்பா வருவாரு, மாமி மாப்சான், கணவர், மாமியார், குழந்தைகள் எல்லாம் வருவாங்க. ஆனா கடைசியில நம்ம போய் இறங்குற ஸ்டேஷன்ல இவங்கெல்லாம் இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. இது வந்து நான் வாழ்க்கையில ரொம்ப புரிஞ்சுட்ட ஒரு விஷயம். என் அப்பா வந்து என்னை இது வரைக்கும் பேரிட்டு கூட கூப்பிட்டது கிடையாது, அம்மா நான் தள்ளி அப்படிதான் கூப்பிடுவாரு எங்க அப்பா என்ன. எங்க அப்பா இது வரைக்கும் என்ன அடிச்சதே கிடையாது, ஒரு சின்னதா ஒரு மிரட்டினது கூட கிடையாது எங்க அப்பா என்ன. ஏன்னா அவ்வளோ பாசமான ஒரு பெண்டாதான் நான் வளர்ந்தேன், அதனால எங்க அப்பாவை அப்படி பாக்குறது எனக்கு வந்து பெரிய இது இல்லை. அன்னைக்கு நிகழ்ச்சி வேற இருந்ததுனால நான் அந்த நிகழ்ச்சிக்கு போகலன்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு வந்து பெரிய நஷ்டம் ஏற்படும், ஏன்னா டிக்கெட் எல்லாம் திருப்பி காசு கொடுக்கணும். இப்போ கூட எனக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஒரு நிகழ்ச்சி ஒத்துக்கிறோம், அதுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணியிருப்பாங்க, இப்போ நம்ம போகலன்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அப்செட்டாக இருக்கும். இப்போ இது இந்த நிகழ்ச்சி நம்ம மாற்றி கூட வச்சுக்கலாம், இசை நிகழ்ச்சி அப்படி கிடையாது, மேடை அமைத்து போஸ்டர் ஒட்டி டிக்கெட் விற்று எல்லாம் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி. ஸோ நம்மளால் ஒரு பெரிய லாஸ் அவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை நான் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்புறம் நிகழ்ச்சி முடிச்சு தான் அவர்கிட்ட சொன்னேன், நான் எங்கள் அப்பா இறந்துட்டாருங்க நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் வாழ்க்கையில் நான் மண்ணுக்கு போகிற வரைக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. ஸோ பாராட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாராட்டு எஸ்பிபி அங்கிள் எனக்கு பாராட்டியிருக்காரு. வந்த நிறைய பாடகர்கள், ஜானகி அம்மாலாம் வந்து பின்னாடி பாடி முடித்தோடனே பின்னாடி வந்து கட்டி பிடிச்சி, ஐயோயோ இந்த பொண்ணு நான் ராட்சசி மாதிரி பாடுறா, ஐயோயோ பயங்கரமாக பாடுறானே அப்படின்னு. அந்த அம்மாவே ஒரு ராட்சசி, இப்படி ஒரு பாராட்டு கிடைச்சது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து மறக்க முடியாத பாராட்டு. அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு பாடகியா நான் வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண் நான்.
1: கண்டிப்பா அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை மேடம். மேடம், பக்தி பாடல்கள் பாடுறது, திரைப்பட பாடல்கள் பாடுறது, இது இந்த கார்னர் அது அந்த கார்னர், ஆனா இது ரெண்டுக்குள்ள டிஃபரு, அது ஒரு நீண்ட நெடிய பயணம், அதை நீங்க எப்படி அவ்வளோ ஈஸியா கையாளுறீங்க மேடம்? ஏன்னா இதை பாடி

0: பாடினாலும் இங்கே இப்படி தான் பாடணும்னு பாடுறீங்க, அதை பாடினாலும் அங்கே. இதில் என்ன பண்ணுறோன்னா, நடுவில் நீங்கள் இந்த ட்ராக் பண்ணாலும் சரி, இந்த ட்ராக் நடுவில் நாங்கள் அப்படியே உட்காந்துக்கிறோம் சீட்டு போட்டு, நகர விடாமல் பண்ணுறீங்க. அது என்ன கலை?
1: அதுதான் மக்களோட பல்ஸுங்க. அதை சொன்ன இல்லைங்களா, நம்ம மேடை ஏறும்போதே அவங்களுக்கு என்ன தரப்பட்ட பாடல் பாடினா பிடிக்கும். இன்னொன்று வந்து, நம்ம அதுக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம வந்து எந்த தொழில் செஞ்சாலும், செருப்பு தைக்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, பூக்கட்டுற தொழிலாக இருந்தாலும் சரி, பாடகராக இருந்தாலும் சரி, நடிகராக, அந்த விஷயத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அது இருந்ததுன்னா நம்ம வளர்ச்சியை கண் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் தானுங்களே நான் உதாரணமாக சொல்ல முடியும். அந்த ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்சியராக இருந்தேன். 14 வருடங்கள் நான் வந்து மேடை பாடகியாக இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள். அதுவும் ஒரு பெண்ணாக, இப்போ நம்மளுக்கு வந்து மாதவிடாய் வரும், அந்த நேரத்துலேயும் நம்ம போய் பாடணும். அது வலி வந்து ஒரு பெண்ணால் தான் உணர முடியும், அது எப்படி வலிக்கும் அப்படின்றது. அதே மாதிரி நான் என் குழந்தை பிறக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் நான் கச்சேரியில் பாடினேன். அவள் பிறந்ததுக்கப்புறம் 10 நாள் தான் நான் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கச்சேரிக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய கஷ்டங்கள். ஏன்னா மேடைன்றது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு புதுவிதமான அனுபவம். அந்த கச்சேரி கொடுக்குறவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி. அது இல்லாமல் இன்னொரு திருமண விழான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை வர விஷயம், மறக்க முடியாத ஒரு விஷயம். அவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, இந்த கச்சேரி வைக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி ஒரு புடவை கட்டணும், இப்படி ஒரு ஜுவல்ஸ் போட்டுக்கணுன்ற ஒரு கனவு இருக்கும் தெரியுங்களா. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து நம்மளை நம்பி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கு வந்து நம்ம 100% உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். அந்த மேடை நான் பாடும்போது அது சினிமா பாட்டாகட்டும், நான் பாடின பாடல்களாகட்டும், பக்தி பாடல்களாக, பக்தி பாடும்போது கடவுள் கண் முன்னாடியே எடுத்துகிட்டு வரணும். நம்ம கேபிஎஸ் அம்மா பாட்டு பாடுறேன்னா கண் முன்னாடி அந்த அம்மாவை நான் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த அம்மா கண் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுவேன். முருகரை பற்றி பாடுறேன் அப்படின்னா முருகர் என் கண் முன்னாடி இருப்பார். எனக்கு வேறு எதுவும் கண் முன்னாடி வேறு யார் உட்காந்துருக்காங்க இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. கண் முன்னாடி எனக்கு அம்பாள் இருக்காங்கன்னா அம்பாளை முன்னாடி வச்சுப்பேன், கண் முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுப்பேன், அந்த பாயிண்ட்டை பார்த்து தான் பாடுவேன் நான். ஸோ அப்படியாக தான் வந்து நான் 100% என்னால் கொடுக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற எங்கேயுமே கவனத்தை சிதற விட மாட்டேன் நான்.
0: இப்போ நிறைய இடங்கள்ல இந்த பாடல்களை நிறைய பேர் எடுத்து பாடுறாங்க, 1 படி எடுத்து. ஆனா அந்த பாடலுக்கு மாலதி மேடம்க்கு ஒரு தனி இடமே இருக்கு. எப்படி விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அம்மாவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கு. அதுல என்ன மேடம் ஸ்பெஷல்?
1: அந்த அம்மாக்கு தான் அந்த கிரெடிட். நாட்டுப்புற பாடல்களில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆளுமை. நான் நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்குப்பேங்க. சாதாரணமாக ஒரு இன்னைக்கு நான் ஒரு மேடை கச்சேரிக்கு போகிறேன், ஒரு கல்யாண கச்சேரிக்கு போகிறேன், இன்னைக்கு ஒரு பாடகி வராங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குது, அவங்க எப்படி பாடுறாங்க, என்ன ஸ்பெஷல் நம்ம அவங்கக்கிட்ட வந்து கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கற்றுப்பேன். அவங்கள பார்த்தும் பயப்படுவேன் நான், வந்திருக்காங்களே நம்ம இன்னைக்கு ஒழுங்காக பாடணுமே அவங்க முன்னாடி அப்படின்னு நினைப்பேன். இது தன்னடக்கமோ எதுவுமே கிடையாது, நான் உண்மையாவே என் மனசுல இருந்து சொல்ற விஷயம். ஏன்னா அவங்க வந்து நம்ம மேல ஒரு பிம்பம் வச்சு வருவாங்க, ஐயோ இன்னைக்கு பிளேபேக் சிங்கர் மாலதி வராங்க, அவங்க முன்னாடி நம்ம நல்லா பாடணுமே அப்படின்ற ஒரு பயத்தோட வருவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, அக்கா நான் மத்த நாள்லாம் நல்லா பாடுவேக்கா, இன்னைக்கு நீங்க வந்தீங்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே பயம் எனக்கும் இருக்கும், இன்னைக்கு போறமே இந்த இசைக்குழுவோட நம்ம நல்லா பாடணும், ஒழுங்கா பாடணும் அப்படின்ற ஒரு பயத்தோட தான் நானும் போவேன். ஸோ அந்த மாதிரி விஜயலட்சுமி அம்மாவோட 1 படி எடுத்து பாட்டு வந்து நான் எல்லா பாடகையுமே எடுத்தோம். இப்போ நான் மேடை பாடகியாக இருக்கும்போது என் கூட ஒரு 3 பாடகி இருந்தாங்க, 3 பேருமே தான் எடுத்தோம். பட் எனக்கு வந்து அந்த வாய்ஸ் கொஞ்சம் சூட் ஆச்சு, பாடும்போது கொஞ்சம் அந்த அம்மா மாதிரியே இருந்ததுனால ஒன்ஸ் மோர் வந்தது எனக்கு அன்னைக்கு மேடையில் நான் பாடும்போது. ஸோ அதுக்கப்புறமா நிறைய வாட்டி அந்த அம்மாவோட பாடல்கள் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, அவங்கள கண் முன்னாடி நிறுத்தி தான் நான் பாடுவேன். ஒரு பாட்டு பாடும்போது அவங்களோட சாயல் எனக்கு வேணும் அப்படின்னா, லைக் மிமிக்ரி மாதிரி தானுங்களே, இப்போ அவங்கள மாதிரியே நான் பாட முடியாது, அந்த சாயல் கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அது மாதிரி அந்த அம்மாவோட பாடல்கள் நிறைய மக்களுக்கு வந்து நான் பாடும்போது தெரிஞ்சுது. ஏன்னா நான் நிறைய மேடைகள் பாடினதுனால அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த பாட்டை எடுத்து பாடினாங்க. இப்போ ரியாலிட்டி ஷோலெல்லாம் கூட நிறைய குழந்தைகள் பாடும்போது சொல்லுவாங்க, இவங்க அந்த பாட்டை நிறைய முறை பாடினாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு என்னோட பேரை சொல்லுவாங்க நிறைய நிகழ்ச்சியில். ஸோ எனக்கு அந்த கிரெடிட் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பரவாயில்ல, இந்த பாடலுக்கு நம்ம வந்து ஒரு ஞாபகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரிஜினலாக பாடின பாடகியை விட 1000 கூட நான் அந்த பாட்டை பாடினதுக்கான காரணம் அதுதான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிகழ்ச்சி ஃபுல் நிகழ்ச்சி பார்க்காம இந்த ஒரு பாட்டை நம்ம பார்த்துருப்பாங்க, அப்போ நம்ம அவங்க மைண்டில் இருந்துருவோம் நம்ம. ஸோ அப்படியாகத்தான் நான் நின்னேன்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவோட பாடல் பார்த்தீங்கன்னா அது ஒரு படிப்பாடல். அது நிறைய முறை நான் மேடையில் வந்து சொல்லுவாங்க, திரைப்படத்தில் பாடின பாட்டை வந்து மக்கள் விருப்பமாக கேட்கறத தாண்டி இப்போ கேபிஎஸ் அம்மா பாட்டு இந்த படிப்பாட்டு அப்படி அப்படின்னு கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு
2: செந்திபடி வேலவர சிந்து கவி பாட பல சங்காதிகள் போட முன்பு செய்த வினையோட

0: அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு மேம். அப்படி இருக்கு மேம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையோடு இணைந்திருக்கிறோம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் 35 வருடங்கள் இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி, பன்முக பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இசையும் நானும் நிகழ்ச்சி. வரலட்சுமி அம்மா குரல்ல ஒரே ஒரு லைன்.
2: வரலட்சுமி அம்மாவோட பாடல் அடையங்கப்பா, அவங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு பாடகி. அவங்க நிறைய திரைப்படத்துல நிறைய பாடல்கள் பாடலனாலும் அந்த பாடின பாடல்களை முத்திரை பதிச்சுட்டு போன பாடகி. ஒரு நடிப்பும் சரி, அவங்க பாடுறது அந்த காலத்துல நிறைய நடிகர்கள் பாத்தீங்கன்னா நல்ல பாடக்கூடிய பானுமதி அம்மா, எஸ் வரலட்சுமி அம்மா, மனோரம்மா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டி. பானுமதி அம்மா பாடும்போது ஒரு வெரைட்டி இருக்கும், மனோரமா பாடும்போது ஒரு அழகு இருக்கும். அதே மாதிரி எஸ் வரலட்சுமி அம்மா வந்து நிறைய பக்தி பாடல்கள் நிறைய அவங்க பாடியிருக்காங்க. அதில் வந்து

0: இந்த பாடல்கள்லாம் கேட்டு வளர்ந்த நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தோன்றதுலாம் பெரிய பாக்கியம் நமக்கு.
1: நம்ம இன்னும் ஒரே ஒரு பாட்டு பெங்களூர் ரமணியம் என்ன ஹிட்டு, அது உங்க வாய்ஸ்ல இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு.
0: பட் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, இவங்களால நேரடியா பார்க்க முடியாம போன ஒரு பெரிய வருத்தம் எனக்கு.
1: உங்களுக்கு அந்த வருத்தம், இவங்க அத்தனை பேரும் உங்க குரல்ல எங்களுக்கு காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதுல எங்களுக்கு சந்தோஷம் மேடம்.
0: பெங்களூர் ரமணி அம்மாள் பாடல்கள் வந்து நிறைய, நீங்க சொன்ன மாதிரி குன்றத்திலே வேலவா என்னப்பனி இதெல்லாம் நிறைய முறை நான் மேடையில பாடியிருக்கேன். அந்த அம்மாவோட பாட்டுல வந்து நிறைய பேர், இந்த ஒரு பாடல்ல பாத்தீங்கன்னா பத்துமலை திருமுத்துக்குமரன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடகர்கள் பாடியிருப்பாங்க. சீர்காழி ஐயா, டி எம் எஸ் ஐயா, சுஷிலா அம்மா, எல்லாரும் விசிறி அம்மா, நம்ம எம்எஸ்வி ஐயா, இவங்கெல்லாம் பாடியிருப்பாங்க. பெங்களூர் ரமணி அம்மாலும் ஒரு போர்ஷன் பாடியிருப்பாங்க. அதுல இன்டர்வியூல பாடாதது, மேடையில நிறைய முறை பாடியிருக்கேன்.
2: கோடி கணக்கில் பணம் கொடுத்தான் அதை கோயிலுக்கென்றே செலவழித்தோம், வாடிய பயிரை தழைக்க வைத்தான் எங்கள் வம்சத்தை அவன் வாழ வைத்தான். கோடி கணக்கில் பணம் கொடுத்தான்

0: அதை கோயிலுக்கு என்றே செல்ல வழித்தோம். அரோஹரா அரோஹரா.
1: ஒரு மன நிறைவு அப்படின்றது இருக்கு மாமா. அதாவது திரைப்பட பாடல்கள் ஆகட்டும், மேடை பாடல்கள் ஆகட்டும், உங்களுக்குன்னு தனி ரசிகர் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், அது இனிமேலும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த விதமான ஐயமும் எங்களுக்கு இல்லை. பல்வேறு பாடகர்கள் பாடகிகளுடன் பயணித்த அனுபவமும் இருக்கு, அதெல்லாமும் நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு மேம், காலமும் நேரமும் நமக்காக காத்திருக்காது. இசை சுழற்சி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, அது வந்து நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க? நான் மேடைகள்ல பாடணும், பின்னணியும் பாடணும் அப்படின்னா அந்த டைமை எப்படி ஃபாலோ பண்றீங்க?
2: இல்லைங்க, செல்ஃப் டிசிப்ளின் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அவருக்கு ஒரு சுய ஒழுக்கம் கண்டிப்பா இருக்கணும். சுய ஒழுக்கம் எல்லா மனிதருக்குள்ளயுமே இருக்கிற ஒரு விஷயம்தான். இப்ப இதுல வந்து தனிப்பட்ட நான் ஒரு நபரா இருந்து ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா எனக்காக யாரும் வெயிட் பண்ண போறது இல்ல. பட் நம்ம இருக்கிற துறை அப்படி இல்லை, நம்ம வந்து போறோம் அப்படின்னா நமக்காக ஒரு 10 பேர் வெயிட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. இப்ப ரெக்கார்டிங் ஆகட்டும், கச்சேரி ஆகட்டும், கச்சேரி 6 மணினா 5:30 மணிக்கு அங்கே இருக்கணும்ன்ற ஒரு டிசிப்ளின் அது. ஒரு அதே மாதிரி ரெக்கார்டிங்கில் வந்து சில நேரங்களில் என்னை பார்த்துக்க ஒரு சிலர் பயப்படுவாங்க, 10 மணினா கரெக்டாக டான்னு 10 மணிக்கு அங்கே இருப்பேன் நான். சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் தவிர்க்க முடியாத டிராஃபிக் அந்த மாதிரி லேட் ஆகிடும். பட் நான் பிளான் பண்ணுவேன், 3 மணிக்கு இங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாமே கரெக்டாக அந்த பிளான் பண்ணி அப்படி தான் அந்த நேரத்தை வந்து நான் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது.
1: வரும் அது ஒரு ஆகச்சிறந்த முன் உதாரணமும் கூட. வெளிநாடுகள்ல கச்சேரி அனுபவம் மேடம், ஏன்னா கடல் தாண்டி தமிழ் கானங்கள் வந்து எங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான அனுபவங்கள் மேடம்.
2: இப்போ வீட்டை விட்டுட்டு நம்ம ஒரு 10 நாள் நம்மளுக்கு வெளியில இருந்தாலே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், ஐயோ எப்படா வீட்டுக்கு போவோம். ஆனால் அவங்க வீட்டை விட்டுட்டு சொந்த பந்தங்களை விட்டுட்டு மனைவிமார்கள் குழந்தைமார்கள்லாம் விட்டுட்டு ஒரு வேலைக்கு போறவங்களாகட்டும், இல்லை ஃபேமிலியோட போய் செட்டில் ஆனவங்களாகட்டும், அவங்களுக்குலாம் இருக்கிற ஒரே ஒரு பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா இசை. நம்மளை மாதிரி கலைஞர்கள் அந்த நாட்டுக்கு போய் நம்ம பாடுறதாகட்டும், அவங்களோட பழகிறதாகட்டும், ஸோ அந்த நாட்டில் கிடைக்கிற அந்த ஒரு பாராட்டு இருக்கு இல்லைங்களா. இங்கேருந்து புலம்பெயர்ந்து போனவங்களா இருக்கட்டும், இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க, அவங்க இசைக்கு கொடுக்குற அந்த ஒரு முக்கியத்துவம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம கேட்காத சில பாட்டெல்லாம் கேட்டிருப்பாங்க அவங்க, திடீர்னு இந்த பாட்டு கேட்பாங்க, இந்த பாட்டு படிக்க வருமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அந்த பாட்டு கேட்டே இருக்க மாட்டோம் சில நேரத்தில், அப்படி ஒரு தேடி தேடி கண்டுபிடிச்சி பாட்டு கேட்குறவங்க அவங்க எல்லாமே. நான் நிறைய நாடுகள் பயணிச்சிருக்கேன், அங்கே எல்லாமே எனக்கு எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா என் ஃபேமிலி மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா எங்கேயுமே எனக்கு வந்து இந்த ஹோட்டலில் தங்கிறது பிடிக்காது, மேக்ஸிமம் நான் வந்து யார் வீட்லேயாவது தான் போய் தங்குவேன். ஏன்னா நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம குழந்தைய விட்டுட்டு நம்ம போகிறோம், அங்கே போனால் அங்கே வீட்டில் குழந்தைங்க இருக்கும், அவங்க வீட்டில் இருப்பாங்க, அந்த பெண்களோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு. ஸோ நிறைய வீடுகளில் நான் தங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நம்ம போகும்போது ஒரு சகோதரியா வயது முதிர்ந்தவங்களும் அங்கே இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வீட்டு பெண்ணாக நம்மளை பார்க்கறது, நாம் அங்கிருந்து கிளம்பி வரும்போது நமக்காக அழறது, ஸோ இதெல்லாம் வந்து நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ இப்போவும் நிறைய பேரோட டச்சில் இருப்பேன் நான், நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க, இந்தியா வரும்போது என்னை பார்ப்பாங்க, நான் அங்கே போகும்போது அவங்கள பார்ப்பேன். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய பேரை போய் பார்க்கலாம், ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் பார்க்கணுன்னா கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு போய், ஆனால் அங்கே இருக்கவங்களுக்கு அது முடியாத ஒரு விஷயம். ஸோ அங்கே இருக்கிறவங்கள நம்மளை ரசிக்கிற அந்த ஒரு பார்வை ஒரு விதம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு தனி ஒரு விதம், வார்த்தைகளால் சொல்ல முடியாத அந்த அன்பு.
1: அதுக்கு வந்து வார்த்தைகள்லாம் வரம் வாங்கிட்டு தான் வரணும், அந்த அளவுக்கு சொல்லிருக்கீங்க. பயணங்கள்ல பாடல் கேட்பது மேடம், அது ஒரு அலாதியான இன்பம் அந்த பயணத்தின் போது. அதுல என்ன உங்களோட ரிலாக்ஸ்க்காக நீங்க கேட்பீங்களா அந்த பயண பாடல்களை? அது கத்துக்கிறதுக்காக,
2: கத்துக்கிறதுக்காகவும் கேட்பேன், அது அது அது முதன்மையா இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு பாட்டு கேட்ட பாட்டையே நம்ம திருப்பி திருப்பி ஒரு ரிப்பீட் மூடு கேட்போம் தெரியுங்களா, ரிப்பீட் மூட்ல இருக்கும். இப்போ என்னோட கலெக்ஷன்ல அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. எனக்கு வந்து கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் செல்ஃப் டிரைவ். இங்கே சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக்கே இருந்தாலும் கொஞ்சம் நெடுந்தூரம் போகிறது அப்படின் போது எனக்கு பாட்டு கேட்டுட்டு போகிறது தான். பாட்டு கேட்டுட்டே பயணிக்கிறதுன்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஹேபிட்டாக தான் இருக்கும். அதுவும் தனியாக பாட்டு கேட்டுட்டு அது மூடு பொறுத்து. நான் எப்பவுமே மெலடி நிறைய கேட்பேன், என்னோடய லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெலடி நிறைய இருக்கும், பழைய பாடல்கள் நிறைய இருக்கும். இப்போ புது பாடல்கள் பாட்டு எடுக்கணுன்றதுக்காக ஒரு லிஸ்ட்ல இருந்தாலும் பழைய பாடல்கள் எப்பவுமே நம்ம கேட்குற லிஸ்ட்ல ஒன்று இருக்கும் தெரியுங்களா. எனக்கு வந்து இந்த கார் ஓட்டிட்டு இந்த பாட்டு கேட்டுட்டே போறதுன்றது வந்து அலாதி ஒரு இன்பம் எனக்கு.
1: லாங் டிராவல் கூட அப்படியே
2: நிறையங்க, நான் சென்னையிலேருந்து வைசாக் வரைக்கும் தனியாலாம் கார் ஓட்டிட்டு போயிருக்கேன். காலையில 5 மணிக்கு கிளம்புவேன், சில நேரம் அம்மா என் கூட வருவாங்க, டிரைவரே இருப்பாங்க, டிரைவரே இருந்தாலும் நான் கார் ஓட்டிட்டு போவேன். ஸோ கொஞ்ச நேரம் நீங்க தூங்குங்க, எனக்கு தூக்கம் வரும்போது நான் உங்ககிட்ட கார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் அந்த பாட்டை கேட்டுட்டு சில நேரங்களில் நமக்கு அந்த சைடில் அப்படி போ

0: அப்புறம் மரம் காலியா இருக்க ரோடு, அது அனுபவிக்கிறவங்க கண்டிப்பா தெரியும், அனுபவப்பட்டவங்களுக்கு அது தெரியும். அது வந்து அலாதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த ஒரு விஷயம். நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம போனோம்னா அங்க நிறைய வேலை இருக்கு, இங்க வேற ஏதாவது பிரச்சனையோட கிளம்பி இருப்போம், அதெல்லாம் மறக்கடிச்சிரும் அந்த பாட்டு கேட்கும் போது அந்த பயணம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு
1: இப்போ நீங்க ஒரு பதில் சொன்னோன்னு என்னுடைய பார்வையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மேம். டிரைவர் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், பாடல் கேட்கட்டும் தூங்கட்டும்.
0: என் கூட பயணிக்கிறவங்க எல்லாரையுமே வந்து நான் டிரைவரா பாக்க மாட்டேன், என் கூட இருக்கிறவங்க யாரையுமே நான் என்னோட சொந்தமா தான் நான் பாப்பேன். என் கூட நிறைய பயணிக்கிறவங்களை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், தம்பியா என் கூட பிறந்தவங்களா என் கூட வரவங்கள நான் அப்படிதான் நான் வந்து வச்சுப்பேன். எனக்கு அதுதான் பிடிக்கும்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இசையோடு இணைந்திருக்கிறோம், இசையும் நானும் நிகழ்ச்சியில். நீங்க இந்த பயணம்னு தாண்டி குடும்பத்தோட பயணிக்கணும், அது ரொம்ப அகஞ்சிருந்த ஒண்ணு. உங்க மகள் பாடுவாங்களா?
0: பாடுவா, ரொம்ப அழகா பாடுவா, நல்லா கம்போஸ் பண்ணுவா.
1: நீங்க கம்போஸ் சொன்னோடனே ஃபியூச்சர் கம்போசர் நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: தெரியல, அவளோட இன்ட்ரெஸ்ட் திடீர்னு மியூசிக். எல்லாருக்குமே சொல்றது இது ஒரு விஷயம், யாரையுமே கம்பல் பண்ணாதீங்க. அது அன்பாகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், காதலாகட்டும், யாரையுமே கம்பல் பண்ணி வர ஒரு விஷயமே கிடையாது. அது அது இயற்கையா வரணும். ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வந்து, அதே மாதிரி நம்மளுக்கு ஒருத்தர் மேல காதல் இருந்து அவங்க நம்மள ஹர்ட் பண்றாங்கன்னா கூட, இப்ப இருக்க பக்குவத்துல நான் சொல்றேன், பரவாயில்ல, நம்ம நேசிச்சவங்க நேசிச்சவங்க தானே, அது வருத்தம் நமக்கு இருக்கும், பரவாயில்ல, அவங்க நம்மள ஹர்ட் பண்ணிட்டாங்களா பரவாயில்ல, நம்ம மனம் வருத்துற மாதிரி பண்ணிட்டாங்களா சரி பரவாயில்ல, அவங்களது கொஞ்சம் ஒதுக்கி வேணா நம்ம இருக்கலாம், ஆனா நம்ம நேசிச்சவங்க நேசிச்சவங்க தான்,
1: அதுல எந்த
0: கருத்துலே கிடையாது. சோ யாரையுமே நான் கம்பல் பண்ணவே மாட்டேன். அது எனக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயம். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அவளோட இஷ்டத்துக்கு தான் நாங்கள் விட்டோம். படிப்பாகட்டும், அவ சூஸ் பண்ண அவளோட இதுவாகட்டும், எல்லாமே அவளோட விருப்பத்துக்கு தான் விட்டோம். அப்போ வந்து அவளுக்கு வந்து மியூசிக் இல்ல வேண்டாம், சின்ன வயசுல அவள் கச்சேரியிலலாம் பாடிட்டு இருந்தா, இந்த குழந்தைங்க இசைக்குழு எல்லாம் பாடிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் சரி இல்ல படிக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்னதுனால ஸ்டடிஸ் இது போன. அப்புறம் அவளா வந்து 9வது படிக்கும் போது பைலட் ஆக போறேன், நான் வந்து இதுக்கு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ ஒரு புரிதல் அவகிட்ட இல்லாம இருக்கோ அப்படின்னு நினைச்சோம், சரி பரவாயில்லம்மா நீ என்ன ஆகுறியோ விரும்புறியோ அது பண்ணிக்கோ அப்படின்னோம். அதுக்கப்புறம் இல்ல நான் வந்து போட்டோகிராஃபர் ஆக போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த திடீர்னு சூஸ் பண்ணான். அப்புறம் அதுல வந்து ரொம்ப பிடிவாதமா இருந்தா, இல்ல நான் அதுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப விஸ்காம் எடுத்தா. விஸ்காம் முடிச்சாங்க, விஸ்காம் முடிச்சுட்டு 1 இயர் போயிட்டு ஊட்டியில ஒரு காலேஜ் லைட் அண்ட் லைஃப்னு சொல்லிட்டு அதுல படிச்சா. அப்பெல்லாம் இசை பெருசா அவகிட்ட இல்ல. அப்புறம் இப்ப திடீர்னு என்னன்னு தெரியல, இப்போ வந்து ஒரு ஆர்வமா அவளே மியூசிக் எடிட்டிங் போய் கத்துக்கிட்டா, மியூசிக் கத்துக்கிறா. இப்ப அவள் கல்யாண திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கு, பட் இருந்தாலும் இப்ப கத்துக்கிறா. சரி அவ இதுக்கே விட்டுட்டோம் நாங்க, இப்ப ரொம்ப நல்லா பாடுவா. அவங்க பிளான் எப்படின்னு தெரியல, பட் நல்லா பாடுவா, என் மகள் நல்லா பாடுவா. என் கணவரும் இசை இதுல இருக்காரு, எங்க குடும்பத்துல எங்க சகோதரனும் இசை இதுல இருக்காரு, அவர் சாக்ஸபோன் ஃப்ளூட் எல்லாம் வாசிக்க கூடியவர்.
1: அவர் பேரு மேம்
0: சந்தானம். எனக்கு வந்து மொத்தம் 4 சகோதரர்கள், அதுல ஒருவர் இறந்தே பிறந்தார், 3 சகோதரர் இருக்காங்க. பெரியவர் வந்து எங்க அப்பாவோட தொழில, அவருக்கு வந்தது எலக்ட்ரிஷியன். அவரு 3வது பிரதர் வந்து எங்க மியூசிக் இதுல இருக்காரு. நடுவுல இருக்கிறவர் வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாம ஒரு ஹோம்ல இருக்காரு.
1: மாலதி லக்ஷ்மன் மேம், எங்களுக்கு ஒரு பாடகி, இந்த பாடகியா பார்க்க முடியல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு துறைக்கு போயிருந்தா அது எந்த துறையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க?
0: இல்ல ஆக்சுவலா நான் சின்ன வயசுல கனவு கண்டதுங்க, நல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும், நல்லா சமைக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும், காலையில எந்திரிச்சவன இப்படி பண்ணணும், காலையில எந்திரிச்சிட்டா காஃபி போடணும், அது

0: இது பண்ணுறத அதான் நம்ம நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று. நான் அதற்காக பிறந்தவள் அல்ல, கடவுள் என்னை இதுக்காக தான் படைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி டோட்டலாக அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு லைஃப் எனக்கு. எனக்கு வந்து இந்த கோவிட் முன்னாடி வரைக்கும் சமைக்கவே தெரியாது, ரொம்ப கஷ்டம்.
1: மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் கேக்குறதுக்கு. நம்மள மாதிரி இன்னொருத்தவங்க இருக்காங்க கேக்கும்போது, ஏன்னா ஆரம்பத்திலயே சொன்னீங்க படிப்பு ஏனோ எனக்கு, அதுலயும் என்னோட ஒத்து போனீங்க, இதுலயும் என்னோட ஒத்து போறீங்க.
0: இந்த கோவிட்ன்ற ஒண்ணு வந்து ரொம்ப குடும்ப அட்டாச்மெண்ட் ரொம்ப, ஏன்னா நம்ம நிறைய நேரம் குழந்தைங்களோட செலவிட்டு இருக்க மாட்டோம், ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒருன்னு ஓடிட்டே இருப்போம். அந்த ஒரு 4 மாத காலங்கள் ஒரு 5 மாத காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் கிடைச்சது. இந்த ஹோட்டல்ன்ற ஒரு விஷயம் இல்லாம இருந்து நம்ம தான் சமைச்சு நம்ம தான் சாப்பிட்டாகணும், நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது சோசியல் மீடியான்றது ஒண்ணு நம்மளுக்கு கை கொடுத்துச்சு. அதுல இருந்து கொஞ்சம் நிறைய ரெசிபி எல்லாம் பார்த்து அப்புறம் அப்ப எனக்கே தெரிஞ்சது, ஓகே பரவாயில்ல சுமாரா நம்ம பாடினாலும் சூப்பரா
1: சமைக்கிறோம், பாடினாலும் எங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, ரெண்டுலயுமே சூப்பர் ஆயிட்டீங்க.
0: அப்ப சமைச்சது வந்து எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப நல்லா நீ சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சோ சமையல் அதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு நினச்சேன், பட் எனக்கு அது வரல. ஏன்னா படிப்பு நம்மளுக்கு ரொம்ப சுமார், ஸோ அதனால எந்த ஆஃபீஸ்க்கும் போய் வேலை செய்கிற அந்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு ரொம்ப கம்மி இல்லை, வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்து என்ன சாய்ஸ், சரி ஒரு நல்ல ஒரு மனிதரை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல ஒரு டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கை தான், ஏன்னா ஓடிட்டே எங்கள் காலில் சக்கரம் தான் இல்லை. சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் இருந்த நேரங்கள் ரொம்ப குறைவு, பஸ்லேயே பயணிப்போம், பஸ்லேயே இருப்போம், அங்கேயே தூங்குவோம், அங்கேயே சாப்பிடுவோம். ஏன்னா அப்போல்லாம் நிறைய கச்சேரிகள் அப்போது அந்த டைமில். அதுக்கப்புறமா சரி கச்சேரியிலேருந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப் அப்படி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போமோ அப்படின்னு நினைக்கிற காலத்தில் சினிமா வாய்ப்புகள் கிடச்சி சினிமாவில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது இன்னும் பிஸியாகிடுச்சு என்ன, ஒரு நேரம் சென்னையில் இருப்பேன், 2 நாள் ஹைதராபாத்தில் இருப்பேன், அது திடீர்னு பெங்களூர் போவேன், அங்கேருந்து முடிச்சுட்டு மறுபடியும் சென்னை வந்துட்டு துணியை பேக் பண்ணிட்டு அப்படியே லண்டன் ஓடுவோம், மறுபடியும் வருவோம். இப்படி வந்து சாப்பிடக்கூட நேரம் இல்லை சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நிஜமாகவே என் லைஃப்பில் நான் சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் ஓடின காலகட்டங்கள் அப்படி இருந்தது. இப்போ கொஞ்சம் நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு பண்ணிட்டு அப்படி இருக்கோம்,
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏறத்தாழ 35 ஆண்டுகளை கடந்த இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பாடகி அப்படிங்கிற பெருமைக்குரியவங்க கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவங்க கூட இசை சார்ந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இசை ஞானி இளையராஜா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிளேலிஸ்ட், நீங்களும் அவர்கிட்ட பாடல்கள் பாடிருக்கீங்க, அது ஒரு கனாக்காலம், அதுவாகட்டும் கரகாட்டக்காரி ரோஜா இந்த படங்களாகட்டும் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. நீங்க முதல்லயே பதிவு பண்ணிட்டீங்க நம்ம கிட்ட, எந்த திட்டும் வாங்காம வந்த பாடகி அப்படிங்கிற பெருமையும் எனக்கு இருக்குன்னு. காஞ்சனா படம் மேம், சூரக்காத்தா.
0: இல்லை, நான் பாடின பாடல்கள் அது ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடல்னு சொல்லுவேன் நான், ஏன்னா அது வந்து லாரன்ஸ் சார் அப்போ இருந்தார், தமன் சாரோட மியூசிக் அது. லாரன்ஸ் சார் வந்து என்கிட்ட சொல்லும் போது எப்படின்னா ஒரு ஆண் குரலும் இல்லாமல் ஒரு பெண் குரலும் இல்லாமல் இந்த பாட்டு வந்து வேணும், ரொம்ப ஹை பிச்சும் வேண்டாம், ரொம்ப இதுவும் வேணாம், ஒரு ஆக்ரோஷமான ஒரு பாட்டு இது அப்படின்னு. அப்போ 2-3 ஸ்டைல் அவர் பாடி காமிச்சு, அப்போ லாஸ்டா இது இப்படி பாடுங்க, ஏன்னா அந்த பாட்டு வந்து வஞ்சிர வஞ்சிர பொங்க விளையாட வர்றா காஞ்சனா அப்படின்ற பாட்டை நான் ஹையாவும் பாட முடியாது, அதுக்கு கீழையும் நான் பாட முடியும். ஸோ அந்த ஒரு மிடில் இதுலதான் அதுல வந்து கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் மாத்தி ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பாடினது தான். 2 நாள் ரெக்கார்டிங் நடந்துச்சு, எப்பவுமே ஜென்ரலா ஒரே நாள் ஒரு 2 மணி நேரத்துல ஒரு ரெக்கார்டிங் முடியறது, இந்த பாடல் மாத்திரம் ஒரு ஹாஃப் டே பாடினேன், அதுக்கப்புறம் வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இல்ல சார் எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு என்னோட, சரி மறுநாள் பாடலாம் அப்படின்னு மறுநாள் வந்து பாடினேன். 2 நாள் பாடின பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த பாட்டு, ஏன்னா காஞ்சனா முனின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி முனி ஆக்சுவலா லாரன்ஸ் சார் பண்ண படம, ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார், அதுலயும் வந்து நான் தெலுங்கு போர்ஷன் வந்து நான் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டு அப்புறம் காஞ்சனாலையும் நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் காஞ்சனா தெலுங்கு பாடும்போது எனக்கு 1 ஹவர்ல நான் அதை பாடிட்டேன், தெலுங்குலயும் அதை ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ 2 நாள் தமிழில் பாடின ஒரு பாட்டு தெலுங்குல பாடும்போது, ஏன்னா அது அது எனக்கு புரிஞ்சிருச்சு இது எப்படி பாடணும் அப்படின்ற மெத்தட் தெரிஞ்சதுனால. ஸோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலையுமே பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு இந்த பாட்டு.

0: படிக்காதவன் ராங்கி ரங்கம்மா,
1: மணி சர்மா சார்,
0: மணி சர்மா சாரோட மியூசிக் அந்த பாட்டு. மேம்,
1: மணி சாருக்கு வந்து நான் நிறைய பாடல்கள் தெலுங்குல வந்து, நானு, சுபாக்கா, அப்புறம் சித்ரம்மா, மூணு பேர் சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கோம் தெலுங்குல, ஒரு பாட்டு. அதுல வந்து ஒரு சாக்கி மாத்திரம் நான் பாடியிருப்பேன், அப்புறம் சுபாக்கா ஒன்று பாடியிருப்பாங்க, அப்புறம் சித்ரம்மா, இப்படி ஒரு போர்ஷன் ஒன்று பாடியிருக்கோம். மணி சர்மா சார் எப்படின்னா, அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டா கேட்பாரு வாய்ஸா. இப்போ படிக்காதவன்ல நான் பாடின பாட்டு பாத்தீங்கன்னா, தெலுங்குல வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன சாங். ராங்கி ரங்கம்மா ராமா சிலக்கம்மா பிரேமா மொலக்கம்மா, பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த பாட்டு. உதித் சார் தான் பாடியிருக்காரு, தெலுங்குலையும் அவர் தான் பாடினாரு. தெலுங்கு போர்ஷன் வந்து சொர்ணலா தாக்கா பாடியிருப்பாங்க. ஸோ நம்ம கிட்ட அவங்க இல்லைனாலும் அவங்க குரல் மூலியமா நம்ம கிட்ட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அது டியூன் கேட்கும் போதே எனக்கு ஒரு பெரிய குதூகலமாயிடுச்சு, ஐயோ அது தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த பாட்டு அப்படின்னா. அப்புறம் தனுஷ் சாருக்கு மறுபடியும் நான் பாடுறேன், திருடா திருடிக்கு அப்புறம் ட்ரீம்ஸ்னு ஒரு படம் பாடினேன், அது ஒரு கனாக்காலம் பாடினேன், அப்புறம் இந்த பாட்டு பாடினேன். ஸோ தனுஷ் சார் அவர்களுக்கு தமன்னா நடிக்கிறாங்க அப்படின்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ அந்த பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேருக்கு தெரியல அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ்.
0: நீங்க சொல்லும் போதுதான்
1: குத்துதுல பத்தாம பத்துது பொம்பள ஆசை அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டா தான் பாடியிருப்பேன், ரொம்ப போல்டாலாம் பாடியிருக்க மாட்டேன் அந்த பாட்டு. சோ அந்த பாட்டும் பயங்கர வரவேற்பு மக்கள் கிட்ட கிடைச்சு. அப்ப நிறைய பேர் கேட்பாங்க, இது பாட்டு நீங்க தான் பாடினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு அந்த பாட்டு. சோ ஏன்னா வித்தியாசமான ஒரு கொஞ்சம் சாஃப்டா பாடியிருப்பேன் அந்த பாட்டு நானு.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையோடு இணைந்திருக்கிறோம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் இசை ராஜினி முதல்லயே சொன்னீங்க எனக்கு சாஃப்டா கொடுக்கல, ஆனா உங்களுடைய வாய்ஸ் ஐடென்டிஃபையா இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும்னு சொன்னவர் அவர். அந்த பாடல்
1: அது வந்து அதான் சொல்ற இல்லைங்களா, ஒரு ஒரு சில பாடலுக்கு ஒரு ஒரு ஹிஸ்டரி இருக்கும்ன்ற மாதிரி அந்த பாட்டுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. சத்ரபதி பாட்டு வந்து பெருசா நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னாலும் அந்த பாட்டு வந்து நான் 2 மணிக்கு பாடினேன். நைட்டு 2 மணிக்கெல்லாம் பாடின பாடல்களே கிடையாது, ஏன்னா ஒரு ஒரு டைமுக்கு வேலை நம்மளுக்கு போயிடுச்சுன்னா வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ அன்னைக்கு மறுநாள் வந்து நான் லண்டன் கிளம்பணும், மறுநாள் காலையில் எனக்கு ஃப்ளைட்டு, இந்த பாட்டு இமீடியட்டாக எடுத்தாகணும் அப்படின்றதுனால உடனே ஸ்டுடியோக்கு வந்து நைட்டு எனக்கு கூப்பிடுறாங்க, இந்த உடனே பாடணுமா அப்படின்னு நான் சொன்னேன். சார் நான் போயிட்டு வந்துட்டு பாடுறேன் சார். இல்லை இல்லைம்மா உடனே ஷூட்டிங் போகுது அதனால உடனே பாடணும். சரி பாடி கொடுத்துட்டு போகலாம். போய் கேட்குறேன் அந்த பாட்டு உச்சஸ்தாயி. ஆக்சுவலாக நான் பாடினதே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹை பிச் இந்த பாட்டு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாடினேன். அப்போ நான் எஸ்ராஜ்குமார் சார்கிட்ட கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் சார், அரை சுருத்தி கம்மி பண்ணலாம் சார், பாட முடியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் இல்லைம்மா நீ பாடிடுவ பாடுமா அப்படின்றாரு. ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பாடி மறுநாள் ட்ராவல் பண்ணி லண்டனில் போய் சுத்தமாக தொண்டை கட்டிடுச்சு எனக்கு. கச்சேரியே பாட முடியாமல் தொண்டை ஃபுல்லாக கட்டி அப்படியாக ரெக்கார்ட் பண்ண பாட்டு தான் இது. ஒரே ஒரு ராத்திரிக்கு வச்சே கச்சேரி ஒரு பெரிய உச்சஸ்தாயில வந்த பாட்டது.
0: இல்ல இங்க உட்காந்துருக்கும் போதே எனக்கு இருக்கும்
1: ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுனா.
0: அடுத்தது பாத்தீங்கன்னா வில்லாதி வில்லன்கள், யுவன் சங்கர் ராஜா வந்து மனு சார் கூட பாடிருப்பாங்க. அது சொல்லுங்க மேம், ஏன்னா மனு சார் கூட நீங்க நிறைய ஸ்டேஜ் பகிர்ந்துகிட்டு இருப்பீங்க, இந்த பாடலும் கூட பாடிருக்கீங்க.
1: மனுன்னா வந்து எனக்கு இன்னொரு தகப்பனார் மாதிரி, ரொம்ப வயசுல சின்னவர் அவரு, ஆனாலும் நான் வந்து எங்க அப்பா மாதிரி தான் அவரை பார்ப்பேன். அண்ணான்தான் கூப்பிடுவேன், எங்க அப்பா மாதிரியே கூப்பிடுவார் அவரு, அதனால எனக்கு வந்து எங்க அப்பாவை பாக்குற மாதிரி எனக்கு. மனோன்னாவோட நான் நீங்க சொன்ன மாதிரி நிறைய மேடைகள்

0: அப்போ வந்து கச்சேரியில் வரும்போது அந்த பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ தான் நீ ஒரு காதல் சங்கீதம் இதெல்லாம் அவர் பாடியிருக்காரு. மனோண்ணா மியூசிக் பண்ணதுலேயும் நான் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தார். அவர் மியூசிக் ஒரு தெலுங்கு படத்துக்கு பண்ணார், ஸோ அதில் அவர் பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. ஸோ லைஃப்பில் மறக்கவே முடியாது. மனோண்ணா பா கூட பாடின ஒரே டுவேட் நினைக்கிறேன்
1: நான்,
0: வில்லாதி வில்லன்.
1: வில்லாதி வில்லன்கள் எல்லோருமே என்னை விலை பேச வந்தார்களே.
0: அது ஒரு மாதிரி வெஸ்டர்ன் மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு அது.
1: ஸோ எல்லா பாடல்களும் பாடுவாங்க மாலதி மேடம், கர்நாடிக் பாடுவாங்க, கிராமிய பாடல் பாடுவாங்க, வெஸ்டர்ன் பாடுவாங்க, எல்லாத்தையும் பாடுவாங்க.

0: மேம், மியூசிக் அப்படின்னு சொன்னோட இன்னொரு முக்கியமான கேள்வி, கம்போசிங் நீங்க பண்ணிருக்கீங்களா மேம்?
1: இல்லைங்க, அது அந்த பார்ட்டுக்குள்ளலாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய ஆழங்க, அதெல்லாம் அதில் போகணுன்னா ரொம்ப நாலேஜ் வேணும். அதாவது நம்ம சும்மா வீட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு டியூன் நம்மளுக்கு வரும் தெரியுங்களா, அந்த மாதிரிலாம் சும்மா எனக்காக ஒரு டியூன் போட்டு எனக்காக நானும் ஏதோ ஒன்று பாடிட்டுருப்பேன். அந்த அளவுக்கு நான் போகிற அளவுக்குலாம் எனக்கு ஞானம் கிடையாது எனக்கு, ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய ஞானம் வேணும் அதுக்கெல்லாம். மியூசிக் டைரக்டர்ஸ்க்கெலாம் சல்யூட் அடிக்கணும். அப்போ ராஜா

0: சார்லாம் வந்து ஒரு பாடல் மாதிரி இன்னொரு பாடல் இருக்காது, ராஜா சார்ல எல்லாருமே. பட் நம்ம அந்த காலகட்டத்தில் அவரோட பாடல் நிறைய கேட்டு வந்த காலகட்டம்ன்றதுனால அதெல்லாம் எப்படி இவங்க கம்போஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி இதுக்கு வந்து ஃபீடிங் பண்ணியிருப்பாங்க, எப்படி இந்த பேஸ் கிட்டார் எப்படி இதில் உள்ள வச்சிருப்பாங்க, இந்த ஃப்ளூட் எப்படி பண்ணியிருப்பாரு, அப்போ எவ்வளோ ஞாபக சக்தி வேணும் அதுக்கெல்லாம் இந்த பாடல்லாம் பண்றதுக்கு. அந்த சாயல்ல சில பாடல்கள் இருக்கலாம், எல்லா பாடல்களுமே இருக்காது. அப்போ ஒரு பாட்டுக்கு அதே ராகத்துல வேற பாட்டு, ஓ மை காட், நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அதெல்லாம்.
1: அது நீங்க சொல்ற மாதிரி பேஸ் கிட்டாரை எப்படி பயன்படுத்துவாங்க, ஒரு பக்கா கிராமிய பாடல், தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி, அப்படியே பேஸ் கிட்டார் பேசிக்கிட்டே இருக்கும் மேம், கூடவே பேசிக்கிட்டு இருக்கும்.
0: எம்எஸ்வியோட பாட்டுல

0: அழைக்கும் வரைன்னு பாடி பாடியிருப்பாங்க அம்மா. வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இருக்காது, டிங் டிங் டிங் அது வரைக்குமே வச்சே அந்த பாட்டை பண்ணியிருப்பார். அற்புதமான ஒரு பாட்டு அது. அப்போது எல்லா இசை கோர்வையும் கொடுத்து ஒரு பாட்டு பண்ண முடியும், எந்த இதுவும் இல்லாமல் ஒரு பாட்டு பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் அவங்கெல்லாம் அதான் சொல்கிறோம் இல்லைங்களா. கடவுளை நம்மளை பார்க்க முடியல, கடவுளாக வந்தவங்க அவங்கெல்லாம் நமக்கு இசை மூலமாக.
1: கடந்து வந்த பாதையை நடந்து பார்க்கும் போது ஒரு அலாதி இன்பம் தான். உங்களுடைய இந்த இசை பயண பகிர்வு எங்களுக்குள்ள ஒரு ஏகாந்தத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கறதுல எல்லளவும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. நேயர்களுக்கும் அதே மன திருப்தி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைவா வானொலி ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்?
0: என்ன இவ்வளவு தூரம் நான் பயணித்து வந்திருக்கேன்னா இவங்க எல்லாமே இல்லை, இவங்களாலதான் நான் இந்த இவ்வளவு தூரம் நான் வந்து நான் மேடையில வந்து எனக்கு நேரடியா ரசிகர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால. ஏன்னா திரைக்கு பின்னாடி நம்ம பாடுறோம் போது நம்மளுக்கு தெரியாது ரசிகர்கள் எந்த அளவுக்கு ரசிப்பாங்க, ஆனா அதே பாட்டு நம்ம மேடையில பாடும்போது அவங்க கொடுக்குற வரவேற்பு நம்மளை வந்து உற்சாகப்படுத்துறது, அந்த வரவேற்பு அந்த கைத்தட்டல் அவங்க கீழே இருந்து எங்களை மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைய வரைக்கும் நாங்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களோட ஃபுல் எனர்ஜி தான். ஸோ எங்கள் பாட்டை கேட்டு எங்களை வளர்த்து விட்டவங்களுக்கு பாதம் தொட்ட நன்றியை வானொலி மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் குழுவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எவ்வளோ ஜாம்பவான்கள் எவ்வளோ இசைத்துறையில் இருந்தவங்களை நீங்கள் பேட்டி எடுத்திருப்பீங்க, என்னையும் இன்னைக்கு எடுத்தது. அதுவும் இந்த நிகழ்ச்சி வந்து இசையும் நானும். ஸோ இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் வெற்றி அடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்னும் சிறப்பாக பண்ணுவீங்க அப்படின்றதும் எனக்கு தெரியும். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: நீங்கள் இன்னும் நிறைய நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்கணும், கேட்டு ரசிகர்களாகிய நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற பதிவோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். என்ன நேயர்களே, இன்றைய இசையும் நானும் இந்த நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். காற்றலை முழுவதும் கான அலை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் அந்த ஃபீல் எனக்கு குறையவே இல்லை, அந்த வைபு அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஆனாலும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வரணும் இல்லையா, அதனால நான் முடிக்கிறேன். 35 வருட இசைப்பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி, இப்படி பன்முகம் கொண்டவர், மேடை பாடகி, பின்னணி பாடகி, இல்லத்தரசி, இப்படி பன்முகம் கொண்ட தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் மெம்பர், இப்படியெல்லாம் பெருமைக்குரிய இவங்களை இன்று பேட்டி கண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இசையும் நானும் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடனும் மாலதி லக்ஷ்மண் அவர்களுடனும் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிரிதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை சிந்தித்திருங்கள், இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் 9 மணி. தொடர்வது பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும்.
4: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: செம்பியன் மாதேவி தன் மகன் மதுராந்தகனிடத்திலே எப்படி தன்னுடைய கணவன் அதாவது மதுராந்தகனின் தந்தையார் தன்னிடம் ஒரு வாக்கை கோரி பெற்றார் என்று விவரித்து கொண்டிருந்தார்.
1: மகனே, உன்னை இந்த மண்ணுலக வாழ்க்கையில் பற்றுதல் கொள்ளாமல் சிவபக்த சிகாமணி ஆகும்படி வளர்ப்பேன் என்று உன் தந்தைக்கு வாக்கு கொடுத்தேன். அதை நிறைவேற்றி விட்டதாகவே சில காலத்துக்கு முன்பு வரையில் எண்ணி இருமாந்திருந்தேன். ஆனால் என் உயிருக்கு உயிரான மகனே, என் கண்ணுக்கு கண்ணான செல்வ புதல்வனே, சில நாளாக நான் ஏதேதோ கேள்விப்படுகிறேன். அப்படிப்பட்ட பேச்சை கேட்கும் போதெல்லாம் என் நெஞ்சு புண்ணாகிறது. நான் கேள்விப்படுவதெல்லாம் பொய் என்று நீ உறுதி சொல்லி என் நெஞ்சில் உள்ள புண்ணை ஆற்ற மாட்டாயா
0: என்று அன்னை செம்பியன் மாதேவி கெஞ்சினாள். தாயே, தங்களுடைய மர்மமான வார்த்தைகள் என்னுடைய நெஞ்சத்தையும் புண்ணாக்குகின்றன. தாங்கள் என்னை கேள்விப்படுகிறீர்கள், என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், என்னிடம் என்ன உறுதி கேட்கிறீர்கள் என்று மதுராந்தகன் சீறினான்.
1: குழந்தாய், என் மனத்தில் உள்ளதை அறிந்து கொள்ளும் சக்தியை நீ இழந்து விட்டாய் போலும். வெளியிட்டு சொல்லத்தான் வேண்டும் என்கிறாய். நல்லது, சொல்லுகிறேன். உன் மனம் சிவபக்தியாகிய கங்கை நதியிலிருந்து மண்ணாசையாகிய குட்டையில் விழுந்து விட்டது என்று கேள்விப்படுகிறேன். சோழகுலத்து சிம்மாசனத்தில் ஏற நீ ஆசை கொண்டிருக்கிறாய் என்று கேள்விப்படுகிறேன். உன் புனிதமான உள்ளத்தை நம் விரோதிகள் அவ்விதம் கெடுத்து விட்டார்கள் என்று அறிகிறேன். நான் இவ்வாறு கேள்விப்பட்டது உண்மையல்ல என்று நீ கூறினால் என் மனம் நிம்மதியடையும் என்றாள்
0: மூதாட்டி. மதுராந்தகன் இதுவரை உட்கார்ந்திருந்த பீட்டத்திலிருந்து எழுந்து நின்றான். அவனுடைய படபடப்பை பார்த்து தாயும் எழுந்தாள். என்னுடைய மனத்தை விரோதிகள் யாரும் கெடுக்கவில்லை. என்னை சிம்மாசனம் ஏற விரும்புகிறவர்கள் என் விரோதிகளா? எனக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க முன்வந்திருப்பவர்கள் என் விரோதிகளா? ஒரு நாளும் இல்லை. உண்மையில் என் ஜென்ம விரோதியார் என்னை பெற்றவளாகிய நீதான் என்று மதுராந்தகன் கூவினான். ஆத்திர மிகுதியால் அந்த சமயம் அவன் மரியாதையை மறந்தான். சின்ன பழுவேட்டரையர் நல்ல வார்த்தைகளினால் அன்னையின் மனத்தை மாற்றும்படி சொல்லியிருந்ததை மறந்து வசை மாறி பொழிந்தான்.
2: ஆம், நீதான் என் ஜென்ம சத்ரு, வேறு யாரும் இல்லை. நீயும் ஒரு தாயா, நீயும் ஒரு ஸ்திரீயா. உலகத்தில் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளின் உரிமைக்காக படாத பாடுபடுவார்கள். கதைகளிலும் காவியங்களிலும் கேட்டிருக்கிறேன், வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன். அன்னையின் இயல்புக்கே மாறான இயல்புடைய நீ மானிட ஸ்திரீதானா அல்லது மனித பெண் உருக்கொண்ட அரக்கியா? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? நீ எதற்காக இந்த பெரும் துரோகத்தை எனக்கு செய்கிறாய்? எல்லாவித நியாயங்களினாலும் எனக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பிடுங்கி இன்னொருவனுக்கு கொடுப்பதில் உனக்கு என்ன ஸ்ரத்தை? என் தந்தையின் விருப்பம் என்று சொல்லுகிறாய், அவருக்கு நீ வாக்கு கொடுத்ததாக சொல்லுகிறாய், அதற்கெல்லாம் அட்டாட்சி என்ன? நான் நம்பவில்லை. எனக்கு யாரோ துர்போதனை செய்து விட்டதாக சொல்லுகிறாய்? இல்லவே இல்லை. உனக்குத்தான் யாரோ துர்போதனை செய்து உன் மனத்தைத்தான் கெடுத்து விட்டுகிறார்கள். தாயை மகனுக்கு விரோதியாக்கியிருக்கிறார்கள். நியாயமாக எனக்கு உரிய சோழ சிங்காசனத்தை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீ சொன்னாலும் விடமாட்டேன். சிவபதம் அடைந்த என் தந்தையே திரும்பி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த சோழ சாம்ராஜ்யம் என்னுடையது. இந்த பழமையான சிங்காசனம் எனக்குரியது. கரிகால் பெருவளத்தான் அணிந்திருந்த மணிமகுடம் எனக்குரியது. அவற்றை நான் அடைந்தே தீருவேன். இதோ என் கழுத்தில் போட்டிருக்கும் ருத்ராட்ச மாலை நீ எனக்கு அளித்தது. தாய் என்ற மரியாதைக்காக இத்தனை நாளும் இதை தரித்திருந்தேன். என்னை பேடியாக்கி நாடு நகரமெல்லாம் நகைக்கும்படி செய்த இந்த ருத்ராட்ச மாலையை இதோ இந்த கணமே கடற்றி எறிகிறேன். நீயே அதை வைத்துக் கொள்ளலாம்.
0: இவ்விதம் பித்தம் பிடித்தவனைப் போல பிதற்றிவிட்டு மதுராந்தகன் தன் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலையை அவசரமாக கழற்ற முயன்றான். கழற்ற முடியாமல் அதை அறுக்க முயன்றான். ஆனால் கழுத்து நெறிந்ததே தவிர மாலை அப்படியே இருந்தது. மதுராந்தகன் அழகிய தோற்றமுடையவன். சுந்தர சோழரின் புதல்வர்களைக் காட்டிலும் அழகன் என்று சொல்லலாம். அவர்களிடம் இல்லாத பெண் தன்மையின் வசீகரமான சாயல் அவன் முகத்தில் பொலிந்தது. அத்தகைய களை பொருந்திய அவன் முகம் கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும் இப்போது விகாரமடைந்து காட்டியது. அதை காணச் சகியாமல் செம்பியன் மாதேவி கண்களை மூடிக்கொண்டாள். அவன் சத்தமிட்டு ஓய்ந்த பிறகு தன் கண்களை திறந்து பார்த்தாள். குரலின் சாந்தத்தில் சிறிதும் மாறுதல் இல்லாமல்,
1: மகனே,

0: சற்று அமைதியாயிரு. நான் வஞ்சக அரக்கியாகவே இருந்தாலும் என் வார்த்தைகளை சற்று செவிசாய்த்து கேள் என்றாள். மதுராந்தகன் அந்த குரலை கேட்டு சிறிது அடங்கினான்.
1: நன்றாய் கேட்கிறேன், கேட்க மாட்டேன் என்று மறுக்கவில்லையே என்றான்.
0: தாயின் இயல்பை குறித்து நீ குறிப்பிட்டாய். பொல்லாத அரக்கியாயிருந்தாலும் தன் குழந்தைக்கு துரோகம் செய்ய மாட்டாள். துஷ்ட மிருகங்களும் தங்கள் குட்டிகளை மற்ற துஷ்ட மிருகங்களிடமிருந்து காப்பாற்ற முயல்கின்றன. அதுபோலவேதான் நானும் உன்னை காப்பாற்ற முயல்கிறேன். நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட வேண்டாம் என்று நான் சொல்லுவதற்கு முன்னே கூறியதைத் தவிர வேறு காரணமும் இருக்கிறது. ராஜ்ய ஆசையினால் உன் உயிருக்கே ஆபத்து வரும். பெற்று வளர்த்த தாய் தன் மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் குற்றமுண்டா? நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டால் சுந்தர சோழரின் புதல்வர்களுக்கு எதிரியாவாய். ஆதித்த கரிகாலனும் அருள்மொழிவர்மனும் வீரோதி வீரர்கள். நீயோ ஆயுதம் எடுத்து அறியாதவன். சோழ நாட்டு சைன்யம் முழுவதும் சுந்தர சோழருடைய புதல்வர்களின் கட்சியிலேயே இருக்கும். படைத்தலைவர்களும் அவர்களுக்கு சார்பாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்து நாடுகளிலும் அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். உனக்கு துணைவர்கள் யார்? யாரை நம்பி நீ அவர்களுடன் போர் தொடங்குவாய்? மகனே, சில நாளாக வானத்தில் தூமகேது தோன்றியிருப்பதை நீ அறிவாய். கண்ட உண்மை, வால் நட்சத்திரம் வானில் தோன்றினால் அரச குலத்தினர் உயிருக்கு அபாயம் என்பது உலகம் கண்ட உண்மை. அப்படி நேரும் விபத்து உனக்கு நேராமல் இருக்க வேண்டுமே என்றுதான் நான் கவலைப்படுகிறேன். குழந்தாய், என் ஏக புதல்வன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது தவறா? அது உனக்கு நான் இழைக்கும் துரோகமா?
1: இந்த வார்த்தைகளினால் மதுராந்தகனுடைய ஆத்திரம் சிறிது தணிந்தது. அவன் உள்ளம் கனிவடைந்தது. அன்னையே, மன்னியுங்கள். தங்களுடைய கவலை இதுதான் என்று முன்னமே சொல்லியிருக்கலாமே. ஒரு நொடியில் தங்கள் கவலையை தீர்த்திருப்பேனே. நான் அப்படியொன்றும் துணைவர்கள் இல்லாத அனாதையல்ல. சோழ சாம்ராஜ்யத்தில் எனக்கு செல்வாக்கு வாய்ந்த சிற்றரசர்களும் பெருந்தரத்து அதிகாரிகளும் என் பக்கம் இருக்கிறார்கள். பழுவேட்டரையர்கள் என் கட்சியில் இருக்கிறார்கள். கடம்பூர் சம்புவரையர் என் பக்கம் இருக்கிறார். தங்கள் சகோதரரும் என் மாமனுமான மழவரையரும் என் கட்சியில் இருக்கிறார். மற்றும் நீல தங்கரையாரும் இரட்டை குடை ராஜாளியாரும் குன்றத்தூர் பெருங்கிழாரும் பூரண பலத்துடன் என்னை ஆதரிக்கிறார்கள். என்னை ஆதரித்து நிற்பதாக சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள்.
0: மகனே, இவர்கள் செய்து கொடுக்கும் சத்தியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் உண்மையுடன் நடப்பதாக இவர்கள் ஒரு காலத்தில் சத்தியம் செய்து கொடுத்தார்கள். அவர்கள் உனக்கு உண்மையாக நடப்பார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். இவர்களிடம் உள்ள சைன்யம் வெகு சொற்பம் என்பது உனக்கு தெரியாதா? வடக்கே உள்ள சைன்யம் ஆதித்த கரிகாலனுடைய தலைமையில் இருக்கிறது. தென் திசை சேனையோ கொடும்பாளூர் வேளாரின் தலைமையில் இருக்கிறது.
1: தாயே, என் கட்சியை ஆதரிக்கும் சிற்றரசர்கள் எந்த நேரத்திலும் தலைக்கு 10,000 வீரர்களை சேர்த்து கொண்டு வரக்கூடியவர்கள்.
0: சைன்யம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களை பற்றி என்ன? சோழ நாட்டு மக்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களிடம் எவ்வளவு அபிமானம் கொண்டவர்கள் என்பது உனக்கு தெரியாதா? இன்றைக்கு நீயே பார்த்தாய். இந்த பழையாறை நகருக்கு இன்று அருள்மொழிவர்மனோ ஆதித்த கரிகாலனோ வந்திருந்தால் மக்கள் எப்படி திரண்டு கூடி வரவேற்றிருப்பார்கள்? இந்த ஊர் மக்கள் ஒரு காலத்தில் உன்னிடமும் அன்புடனேதான் இருந்தார்கள். பழுவேட்டரையர்களுடன் நீ உறவு பூண்டதிலிருந்து உன்னை மக்கள் வெறுக்கவே தொடங்கிவிட்டார்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: மற்றவர்களால தான் தனக்கு எல்லா துன்பமும் வருதுன்னு தப்பு கணக்கு போடுறான் மனுஷன். அதாவது புறப்பகைதான் தனக்கு எதிராக செயற்படுதுன்னு நினைக்கிறான். ஆனா

0: தன்னுள்ளே இருந்தபடி ஆட்டி வைக்கிற அகப்பகையை பத்தி சிந்திப்பதே இல்லை. பிறக்கும் போதே ஆசையும் பிறந்துடுது. தன்னிடம் இல்லாததாக நினைப்பதாலே பிற பொருள்களின் மீது நாட்டம். இத காமம்னு சொல்லுவாங்க. அகப்பகைகள் ஆறுல இது முதலாவது. அடுத்தது குரோதம். ஆசை தடப்படும் போது, அதாவது ஆசைப்பட்ட பொருள் கிட்டாத போது இது சீறிக்கிட்டு வரும். இந்த நிலையில பிறரிடம் இருப்பது தனக்கு வேணும், தன்னிடம் அது இருந்தாலும் அவருடைய பொருளும் தனக்கு வேணுங்கிற பேராசை. இத லோபம்னு குறிப்பிடுவாங்க. அடுத்த நிலை வேணும் வேணும்னு அலைஞ்சது போக கையில இருப்பதை பறிகொடுத்துட்ட மாதிரி கலங்குறது. இதத்தான் மோகம்னு சொல்லுவாங்க. இந்த நிலையிலையும் தன் போக்குல ஏதோ சரியில்லைன்னு உணராம எப்படியும் மற்றவங்களை விட தான் உயர்ந்தவங்கிற கர்வத்தோட தெரிவது மதம். இந்த அஞ்சு கூறுகளின் நஞ்சை உள்ளடக்கின கொடுக்குதான் பொறாம. இத மாத்சரியம்னு சொல்லுவாங்க. விழுப்பேற்றின் அஹ்தொப்பது இல்லை யார் மாட்டும், அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பேறுகளிலேயே மிக உயர்ந்தது பொறாம இல்லாதிருப்பது என்கிறார் திருவள்ளுவர். நேர்களே, இந்த ஆறு வகை பகைகளும் மதுராந்தகரை மாறி மாறி தாக்கி வர்றத கவனிச்சுக்கிட்டு வர்றோம். இப்போ இந்த கட்டத்துல செம்பியன் மாதேவியின் முன்னிலையில மேலோங்கி இருப்பது குரோதம். அன்னையின் இயல்புக்கே மாறாக மகனின் ஆசைக்கு தடையாக நிற்கிறாங்க. யார நம்பி ஆதித்த கரிகாலனையும் அருள்மொழிவர்மனையும் எதிர்ப்பாய்? இத கேட்டுட்டு என் ஏக புதல்வன் உயிரோடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுவது தவறா? அது உனக்கு இழைக்கும் துரோகமானு கேட்கிறாங்க. இது அவனுடைய ஆத்திரத்தை கொஞ்சம் தணிக்குது. இருந்தாலும் அரசுரிமை வெறிய மூட்டி இருந்த பழுவேட்டரையர்களே இப்போ அதை கட்டுக்குள்ள வைக்க கஷ்டப்படுறாங்க. இந்த மூதாட்டி பாவம் என்ன செய்ய முடியும்? சிவபக்தி ஆகிய கங்கை நதி மனத்தை நெகிழ்விக்கிற தொடர். பேற்றை தவம் சற்றும் இல்லா என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா? செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. அருணகிரிநாதரின் கந்தர் அலங்கார கந்தர் அலங்கார பாடலை நினைவுபடுத்து. மாயைங்கிற சேற்ற பூசிக்கிட்ட மனிதன் அதை கழுவிக்க என் பெருமான் தம் சடையில கங்கையை வச்சிருக்கார்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:15. இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே. வணக்கம் நேயர்களே, இது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் அமைதி படை திரைப்படத்திற்காக மனோ மற்றும் சுவர்ணலதா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

இதமான மெல்லிசை, மனதை வருடும் பாடல் வரிகள், நெஞ்சை நெகிழ்க்கும் நினைவுகள், உங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இனிய பாடல்களோடு இந்த இனிய இரவை இன்னும் அழகாக்க உங்களுடன் காற்றலையின் நேரலை.

ஆர்ஜே கனிமொழி. நேரம் 9:21:35. என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

சின்ன தாயி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். கே ஜே யேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் அது. வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது.

வார்த்தைகள் மௌனமாகும் நேரத்தில் கூட கண்கள் மட்டும் உணர்வுகளை பேசிக்கொண்டே இருக்கும். அன்பை சொல்ல உதடுகள் தயங்கினாலும் ஒரு பார்வை போதும் இதயங்களை இணைக்க. அந்த பார்வைகளின் பின்னால் இருக்கும் அன்பையும் மனதை வருடும் நினைவுகளையும் இனிய இசைகளின் வழியே உங்களோடு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி. இந்த இனிய இசையின் வழியே அன்பின் மொழி கண்களில் தான் என்று சொல்ல வருகிறது அழகான பாடல் சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து. கேட்போம், மகிழ்வோம், இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக வைரமுத்து எழுதிய பாடல் அது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நேர்களே, சில உணர்வுகள் வார்த்தைகளாக வராது, ஆனால் மனம் மட்டும் அதை சொல்ல துடித்து கொண்டே இருக்கும். நினைவுகள், நேசங்கள், சொல்ல முடியாத அன்பு, இதயத்தின் ஓரத்தில் மறைந்திருக்கும் அந்த மென்மையான உணர்வுகள் அனைத்தையும் இசையின் மொழியில் உங்களிடம் பகிர வருகிறது இந்த பாடல்.

சொல்லத் துடிக்கிது மனசு திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டும் கங்கை அமரன் எழுதிய அந்த பாடலுக்கு இசை இளையராஜா. நேரம் 9:38. அமைதியாக இருந்த இதயத்தில் யாரோ வந்து இசையாக நிறைந்து விட்டார்கள். தெரியாமல் தொடங்கிய அந்த ஒரு நினைவு இன்று நெஞ்சுக்குள் முழுமையாக வாழத் தொடங்கிவிட்டது. இனிய அந்த அன்பின் உணர்வுகளையும் மனதை வருடும் மென்மையான நினைவுகளையும் இனிய பாடல்களின் வழியே உங்களிடம் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. அந்த இனிய நினைவுகளை அழகாக நெஞ்சுக்குள் யார் வந்தது என்று பாடலாய் சொல்ல வருகிறது.

அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டோம். மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது. கவிஞர் பிறைசூடன் எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. மனதை வருடும் மென்மையான காட்சி போல, இனிமை பொங்கும் செந்தமிழின் வாசத்தை போல, உங்கள் இதயங்களில் மனம் பரப்ப வருகிறது சந்தன காட்சி செந்தமிழ் ஊற்றே.

தனிக்காட்டு ராஜா திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டும் வாலி எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது.

0: நேரம் 9:49. இனிமை பொங்கும் இரவின் மடியில் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கும் இனிய இசைப்பயணம். இரவின் அமைதியில்
1: இதயம் எழுதும்
0: இசைக்கவிதை
1: என் இனிய
0: பொன்னிலாவே. நேரம் 9:49. நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் செண்பகமே செண்பகமே திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள்.

அழகான இனிமையான பாடல்களின் தொகுப்பு என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 9:55. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக வரக்கூடிய பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக யார் பாடிய பாடல்னா மனு மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். பாவலர் வரதராஜன் எழுதிய பாடல் அது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க வருகிறது. வரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி.

0: நிறைவு பெறுகிறது.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசைக்கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: நேர்களே, இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த பாடலை, என்ன படம், என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் அப்படிங்கிறத உங்களுடைய முகவரியோடு எழுதி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாடல் உடனுக்குடன் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் உடனே ஒளிபரப்பப்படும். நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 9444001033. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை உடனே கேட்டு மகிழலாம். மறுபடியும் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் என்ன நம்பருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9444001033. இந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு பிடித்த பாடலை இந்த நிகழ்ச்சியில் சுட சுட கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு நேயர் கேட்ட பாடல் வருது. காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் அவர்கள் கேட்ட பாடல், நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காரு, 1000 மலர்களே மலருங்கள் அப்படின்ட்டு. உடனே அவருக்காக இந்த பாடல்

0: நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், ஜென்சி மற்றும் எஸ் பி சைலஜா ஆகியோர் இணைந்து பாடிய பாடலை கேட்டும் கண்ணதாசன் எழுதிய பாடல் தான் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அனுப்புகிற மெசேஜிலிருந்து நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் உடனே ஒலிபரப்பப்படும். நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 9444000123 இந்த நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சுட சுட உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகர்லேருந்து அனிதா கேட்டிருக்காங்க. முதல்ல கேட்ட பாடல் பழைய பாடல், இப்போ அவங்க கேட்டிருக்க பாடல் கொஞ்சம் புதிய பாடல் அப்படின்னே சொல்லலாம். பிகில் திரைப்படத்திலேருந்து ஒரு வெறித்தனமான பாடலை கேட்டிருக்காங்க, கேட்போம். அனிதா அவர்களுக்காக அசோக் நகர்லேருந்து அனிதா அவங்க விரும்பி கேட்ட பாடல் கேட்போம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்ட அர்ச்சனை.

0: வெறித்தனம்.
1: வெயில் திரைப்படத்திலிருந்து வெறித்தனமான ஒரு பாட்டு கேட்டோம். விஜயை பாடின பாடல், விவேக் எழுதியது, ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஒலித்தது. நேரம் 10:12:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலும் இடம்பெற 9444001023 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடலை, என்ன படம், உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கேருந்து வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பதிவுகளை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடல் உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 10:14. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் வந்து அடுத்த பாடல் என்ன படத்திலிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா எஜமான் திரைப்படத்திலிருந்து வருகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். ஆர் வி உதயகுமார் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க வருகிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்க நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கந்தசாமி அப்படிங்கிறவர் தான் எஜமான் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. இது என்ன பாடல் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?

ரொம்ப அழகான பாடல்களின் தொகுப்பு வந்து நம்ம நேயர்கள்லாம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. வாட்ஸ்அப் வழியாக 9444000013 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் அதே மாதிரி நல்ல நல்ல பாடல்கள், உங்களுக்கு பிடித்த பாடல்கள், இனிமையான பாடல்களை இந்த தருணத்தில் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி ஸ்ரீனிவாசன் விருகம்பாக்கத்திலிருந்து, சென்னை விருகம்பாக்கத்திலேருந்து ரவி ஸ்ரீனிவாசன் அவர் ரொம்ப ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காரு. திரைப்படம் நெஞ்சிலாடும் பூ ஒன்று அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து கோடி இன்பம் என்கிற பாடலை கேட்டிருக்காரு. ரவி ஸ்ரீனிவாசன் என்கிற அந்த நேயருக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் வருகிறது. இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் நின்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

நெஞ்சிலாடும் பூ ஒன்று திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடலை கேட்டும் வாலி எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. புலனத்தின் வழியாக வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் புது பாடல் அப்படின்னே சொல்லலாம். விடுதலை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ரூபன், அபிநயா, லித்திகேஷ், ஹனீஷ் இவங்கெல்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா சிவகாசியிலேருந்து கேட்டிருக்காங்க. விடுதலை திரைப்படத்திலிருந்து ரொம்ப அழகான பாடல் காட்டு மல்லி பாடல், நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் அவர்களுக்காக இடம்பெறுகிறது.

விடுதலை திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டோம். இளையராஜா இசையமைத்து அனன்யா பட்டோடு இணைந்து பாடிய பாடல் அது. ரொம்ப அழகான பாடல் கேட்டோம். இதே போல் ரொம்ப அழகழகான உங்களுக்கு பிடித்த பாடல்கள், இனிமையான பாடல்கள், அது புது பாடல்களாக இருந்தாலும் சரி, பழைய பாடல்களாக இருந்தாலும் சரி, எந்த காலத்து பாடலாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக நீங்கள் கேட்ட உடனே இந்த நிகழ்ச்சியில் வழங்குவோம். நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 944400123 இந்த எண்ணுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன திரைப்படம், நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தகவல், உங்களுடைய பெயர், இந்த விவரங்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடல் உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் வலம் வரும். நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா 6-60 அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து. எந்த பாடலாக இருந்தாலும் கேட்குறதுக்கு பிடிக்கும். சிலருக்கு ரொம்ப சோகமான பாடல்கள்லாம் பிடிக்கும், சிலருக்கு தத்துவ பாடல்கள் பிடிக்கும், சிலருக்கு காதல் பாடல்கள் பிடிக்கும். அந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய பாடலும் வந்து ஒரு நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் சோக பாடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். 6-60 திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை யார் கேட்டிருக்காங்கன்னா பார்த்திபனுங்கிறவரை கேட்டிருக்காரு. ஒத்தவாடை தெரு ரெட்டி காலனி அப்படிங்கிற பகுதியிலேருந்து அவர் ஒரு பாடல் கேட்டிருக்காரு. இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல் கேட்கலாமா? கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: சோகமாக இருந்தாலும் ரொம்பவே நல்ல பாடல் கேட்டிருந்தாங்க. 6-60 வரை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். ரொம்ப அழகான பாடல் அது, கேட்பதற்கே ரொம்ப நல்லா இருந்தது. பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல், பஞ்சாருணாச்சலம் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. உங்களுக்கு பிடித்த பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற 9444000023 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன படம், உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி சேர்த்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் உடனுக்குடன் வழங்க கேட்கலாம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. என்ன பாடல்னு கேட்டிங்கன்னா, நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. சேலத்திலேருந்து பரிமளா ஜவஹர் அப்படிங்கிறவங்க தான் அந்த பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வருது, இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை.
1: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
2: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
1: இசையோடு ஓர் இனிய பயணம்.
2: இது 102.3
1: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

ரொம்ப அருமையான பாடல் கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருகிறது. சாய் அபிநாயகர், ஜொன்டா காந்தி அவங்க இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்க நேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதிலேஷ். எங்கேருந்து கேட்டிருக்காருன்னா கோபாலபுரத்துலேருந்து மிதிலேஷ் இந்த பாடலை கேட்டிருக்காரு. அவருக்காக அந்த பாடல் வருது. இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு காய்ச்சலை நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரொம்ப ரொம்ப அழகான பாடல்கள், பழைய பாடல், இடைக்கால பாடல், புதிய பாடல் அப்படின்னு மாறி மாறி நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப அட்டகாசமான பாடல்களின் தொகுப்பை இந்த நிகழ்ச்சியில் வழங்கிட்டுருக்காங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதுவும் ரொம்ப ஒரு அழகான பாடல். என்ன திரைப்படத்திலேருந்து வரக்கூடிய பாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னையிலேருந்து ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. அவங்க பேர் லலிதா. ரொம்ப நேரமாக அவங்க ரிப்பீட்டடாக மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க. தூரத்து இடி முழக்கம் அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து உள்ளமெல்லாம் தள்ளாடுதேங்கிற ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. இந்த பாடலை பாடியிருக்காங்க கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி. குமா பாலசுப்ரமணியன், கவிஞர் குமா பாலசுப்ரமணியன் எழுதிய பாடல் இது. சலில் சௌத்ரி இசையில் ஒலிக்க வருகிறது. இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 10:50.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு அப்படிங்கிற நிகழ்ச்சி தான். வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள், அது எந்த காலத்து பாடல்களாக இருந்தாலும் சரி, உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய நேயர்கள் நிறைய பாடல்கள், ரொம்ப ரொம்ப அழகான அருமையான ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்கக்கூடிய பாடல்கள் கூட கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க நம்முடைய நேயர்கள்லாம் சேர்ந்து. அடுத்ததாக வரக்கூடிய பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வில்லிவாக்கத்துலேருந்து சுதர்சன் அப்படிங்கிறவர் ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அவர் என்ன பாடல் கேட்டிருக்காருன்னா, அஞ்சான் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு, காதல் ஆசை யாரை விட்டதோ அப்படிங்கிற பாடல் தான் அது. அந்த பாடலை யார் பாடியிருக்கா அப்படின்னு கேட்டால், அஞ்சான் திரைப்படத்திலேருந்து வரக்கூடிய அந்த பாடல் யுவன் சங்கர் ராஜா மற்றும் சூரஜ் சந்தோஷ் இணைந்து பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவே இசையமைச்சிருக்காரு. கபிலன் எழுதிய பாடல் அது. ரொம்ப அழகான பாடல்களின் தொகுப்பு வந்து அடுத்தடுத்து நேர்கள் ரொம்ப வித்தியாசமாக விதவிதமாக நிறைய வெரைட்டியில் சாங்ஸ்லாம் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய இந்த அஞ்சான் திரைப்படத்திலேருந்து வர பாடல் தான் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நேயர்களே. அஞ்சான் திரைப்படத்திலிருந்து வருது நிகழ்ச்சியின் நிறைவான ஒரு பாடல், கேட்போம், இணைந்திருங்கள். பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நிறைவு பெறுகிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் இதுவரை உங்களோடு காற்றலையின் நேரலையில் நான் உங்களோட ஆர்ஜே கனிமொழி.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:39 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் உங்களோடு பயணிப்பது. நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அதை வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளை பல பேருக்கு அந்த வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு தெரியாமல் தான் ரொம்ப சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கணும். ரொம்ப எளிமையாக அணுகுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாக தான் தெரியும், மற்ற எதுவுமே தெரியாமல் நமக்கு போயிடும். ஆனால் அதே அந்த பிரச்சனையை தூரமாக வச்சு பாருங்கள், இருக்கிற பல பிரச்சனையில் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதுவே நிரந்தரம் இல்லை, அதுவும் கடந்து போகும். நிச்சயம் அது மாறும்ன்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருந்தாலோ இல்லை இயற்கையின் மீது நம்பிக்கை இருந்தாலோ ஏதாவது ஒரு மேலே அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு அந்த செயலை கடந்து போயிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியான எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் உங்களுடைய செவிகளையும் மனங்களையும் மகிழ்விக்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை சொல்லி சொல்லி அழைக்கும் பொழுது தான் அதனுடைய வலிமை அதிகமாகுது. அப்படி மின்சார கண்ணா திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட குரல்ல, நா முத்துக்குமாருடைய வரிகளில், தேவாவினுடைய இசையில் உன் பேர் சொல்ல ஆசைதான். கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:07:25. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது. என்னை நீ கண்ட நேரம் எந்த நெஞ்சம் துண்டானது.

ஆனது. காணாத அன்பை நான் இன்று கண்டேன், காயங்கள் எல்லாம் பூவாக. மழை மேகம் பொழியுமா, நிழல் தந்து விலகுமா, இனிமேலும் சந்தேகமா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஒரு ஜீவன் அழைத்தது, கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:13, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், நீ பாடும் ராகம் வந்து ஏன் உசுர தொட்டதையா, நெஞ்சை விட்டு நேசம் பாசம் போகலையே, பூச்சூடும் வேலையில் முள்ளு ஒன்று தச்சதையா, பொன்னாரம் சூடும் காலம் கூடல, உன்னோடு வாழ்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராணிதான், உண்ணாமல் தனிச்சிருந்து வாடுதையா மேனிதான், உங்களைத்தான் எண்ணி எண்ணி ஏன் உசுறு தேடும், கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள கலந்தே வாழும், இது உன்னை மட்டும் பாடும் பூங்குயில், உன்னை எண்ணி எண்ணி வாடும் பூங்குயில், மனசு முழுசும் சருகாய் கருக, மயங்கும் நினைவே மெழுகாய் உருக. இளையராஜாவுடைய இசையில் கங்கை அமரனுடைய வரிகளில் எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:18. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனோ மற்றும் சித்ராவின் குரலில், பிரேசூரனுடைய வரிகளில், இளையராஜாவினுடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. பாடலின் படம் ராஜாதி ராஜா.

நேரம் 11:23:43. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி நெஞ்சமெனும் வீணை பாடுமே தூடி சந்தோஷ சாம்ராஜ்யமே. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது. எஸ்பிபியோட குரலில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

சிவா படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 11:33. எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாடிய இந்த பாடல் புலமைப்பித்தனுடைய வரிகளில் இளையராஜாவோட இசையில் ஒலித்தது. நேரம் 11:34. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, ஆத்தோறும் கொஞ்சிடும் தென்னஞ்சிட்டுதான் அங்கே வா பேசலாம் அச்சம் விட்டுத்தான், இளம் சிட்டு உணை விட்டு இனியெங்கும் போகாது, இரு உள்ளம் புது வெள்ளம் அணை போட்டால் தாங்காது, ஒன்றல்ல 1000 ஜென்மம் முன்னோடு, ஒரு சொந்தம் ஒரு வந்தம் இரு ஜீவன் ஒன்றாகும், இளங்கண்ணி உணை எண்ணி உயிர்காதல் பண்பாடும், புழுவாய் துடித்தால் இந்த மின்னல் கீற்று, மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு. அண்ணா நகர் முதல் தெரு திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. அடுத்த பாடலும் உங்களுக்காக இதோ.

0: எஸ்பிபியுடைய குரலில் வாலி வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 11:43:57. நிகழ்ச்சியில் இந்த பக்கம் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், திருமழிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ், சாந்தி ரமேஷ், கனகரத்தினம் கனியாமுண்டி திருப்பூர் மாவட்டத்தில் இருந்தும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பொன்னேரியிலிருந்து கலீல் அகமது அவங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலேருந்து பிரகாஷ் ஷியாமலா நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து இணைந்திருக்காரு. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் கீதாஞ்சலி படத்திலிருந்து உழைத்த பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா இணைந்திருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்தில் இருந்தும், முனிராஜ் தருமபுரி, ஸ்ரீதேவி இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து இணைந்திருக்கிறாரு. பழனிவரதி ஐயப்பன் தாங்கலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து, அதுக்கப்புறம் யார் இணைந்திருக்கிறாங்க, சங்கர் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. ஊரப்பாக்கத்துலேருந்து பார்த்திபன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து கல்யாண மாலை பாடல் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவா படத்தினுடைய பாடல் சிறப்புன்னு சொல்லிட்டு சங்கர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சபரி மனோஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இத்தனை பேரோடு நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, மற்றும் 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. புலமை பித்தனுடைய வரிகளில் பாக்யராஜுடைய இசையில் இந்த பாடல், இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.
1: அம்மாடி இதுதான் காதலா, அடராமா இது என்னவே

நேரம் 11:51. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராமுடைய குரலில், எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில, எஸ் ஏ ராஜ்குமாருடைய வரிகளிலேயே பாடல் ஒலிக்க இருக்கிறது. சங்கீதவானில் சந்தோஷம் தேடும் சிங்காரன் சொல்லி தொடங்கக்கூடிய பாடல், சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்தில்.

நேரம் 11:55 37 மனசு மயங்கும் நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல், உன் பேரழகில் போர் நடத்தி என்னை வென்றாய், கண் பார்க்கும் பொழுதே பார்வையாலே கடத்தி சென்றாய், நான் பெண்ணாக பிறந்ததற்கு அர்த்தம் சொன்னாய், முன்னறியாத வெட்கங்கள் நீயே தந்தாய், என் உலகம் தனிமை காடு நீ வந்தாய் பூக்களோடு, என்னை தொடரும் கனவுகளோடு பெண்ணே, நீ இல்லை என்றால் நான் என்னாவேன், நெருப்போடே வெந்தே மண்ணாவேன், உன் பேரை சொல்லும் பொழுது உள்ளெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் மற்றும் அரிச்சரனுடைய குரல்களில், நா முத்துக்குமாருடைய வரிகளை ஜி வி பிரகாஷுடைய இசையில, அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலோடு உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மற்றும் 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன், மங்கை என்ற

உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சௌக்கியமா? அவம்மா கண்ணு சௌக்கியந்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? ஒழுங்கி மோதித்தம் பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியமா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக் சார்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு

0: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை நாம் கேட்டது
1: இன்னிசை இரவு.

102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கண்ணனை நினைத்தால் என தொடங்கும் பாடல் வாணி ஜெயராம் மற்றும் கேஜே யேசுதாசுடைய குரலில், கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:40. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மற்றும் 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ

நேரம் 4:06. திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி லீலாவின் குரலில் டி கே சுந்தர வைத்தியர் அவர்களுடைய வரிகளில் ஜி ராமநாதனுடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இது

0: நேர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல். இனி தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தபல், ஸ்ரீ கணபதி நீ, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்,

0: இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஷ் பெருலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை நாம் கேட்டது பொங்கும் மங்களம்.

நேரம் 5:33. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து MS சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம் கேட்கலாம்.

வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய தத்ஸதஸ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி.

சிசோரமிருதாயமானம் ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகந்த

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:21, 30 நொடி. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சகோதரிகளுடைய குரலில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து ஸ்ரீ விஷ்ணு சரசநாமம் கேட்கலாம்.